இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 26, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி மாதம் 30 நாள், செப்டம்பர் மாதம் 16 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்கள் கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஹொசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, இன்று பங்கேற்கும் மழலை ஜே மோஹித், 7 காலை வணக்கம் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷச்சாரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாள, 8:30 ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது, 9:05 வானலையில் வசந்தம், 10 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11 தருமபுரி இனிமே சேமியா மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பின் பூவே, 12 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 களத்தில் சந்திப்போம் கபடி பயிற்சியாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் எஸ் வாசு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:50 சுழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 விவசாய அரங்கம், மாவின் அடர் நடவு முறை, கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3 கட்சவில் கலக்கல் பாடல்கள், 4 விடை தேடும் வினாக்கள், 5 ஆலய உலா, தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் சந்தாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துராயன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிலிருந்து நேரடியாக வலம் வர இருக்கிறது நேர்களே. 5:30 மாலை தென்றல், 6 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைம்பதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திகள், இன்று ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, இன்று மஞ்சள் சாகுபடி, ராமியாம்பட்டி முனுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8 இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக வலம் வர இருக்கிறது நேர்களே, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இடைவிடாத இசை மழை, 10 சுகமான ராகங்கள், இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் வலம் வரும். நேயர்கள் இதுவரை பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இருவேறு மொழிகளில் உரையாடும் போது அவர்களுக்குள் தவறான புரிதல் ஏற்படுவது இயல்பு. ஆனால் ஒரு மொழியை நன்றாக அறிந்த இருவர் உரையாடும் போதும் தவறான புரிதல் தோன்றுவதற்கு பல காரணங்கள் உண்டு. அறிவு, அனுபவம், ஆர்வம், தேடல் என பல்வேறு பண்புகளால் புரிதல் என்பது ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. சொல்லாமலேயே புரிந்து கொள்வோர் உண்டு, சொல்லியும் புரியாதவர்கள் உண்டு. ஒருவர் பேசும் வார்த்தைகளை மட்டும் வைத்து அவரது கருத்தை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. அவரது உடல் மொழியை உற்று நோக்கும் போது மட்டுமே அவரது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். கண்கள் இரண்டும் பேசும்போது வார்த்தைகளால் எந்த பயனும் இல்லை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பறவைகளும் விலங்குகளும் மனிதர்கள் போல பேசுவதில்லை என்றாலும் அவை வெளிப்படுத்தும் மொழிகளுக்குள் புரிதல் நிகழ்கிறது. மனிதரின் மொழிகளில் பல வகை உண்டு. இருவர்

0: மட்டும் வைத்து அவரது கருத்தை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. அவரது உடல் மொழியை உற்று நோக்கும் போது மட்டுமே அவரது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். கண்கள் இரண்டும் பேசும்போது வார்த்தைகளால் எந்த பயனும் இல்லை என அன்புடையவர்களின் கண்களே பேசிக்கொள்ளும் என்றார் திருவள்ளுவர். குரு தரிசனத்தில் பாரதியார் பேசுவதில் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றார். பேசிக்கொண்டே இருக்கிறோம், பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மற்றவர்கள் பேசுவதை கேட்பதை விட நமக்குள் நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம். பேச்சு நிற்க வேண்டும், கேள்விகள் நிற்க வேண்டும், மௌனம் வர வேண்டும். மௌனம் ஞான வரம்பு என்றார் ஔவையார். மௌனம் ஞானத்தின் எல்லை. கருத்து வேறுபட்டு சண்டையிடுவோர் சத்தமாக பேசுவதன் காரணம் இருவரும் ஒருவர் பேசும் வார்த்தைகளை இன்னொருவர் கேட்பதில்லை, தம் கருத்தை முன்னிலைப்படுத்தவே விரும்புகின்றனர். புரிந்து கொள்ள தயாராக இல்லாதவர்கள் அடுத்தவர் பார்க்கும் பார்வையின் பொருள் என்ன என்று உணர விரும்பாதவர்களுக்குள் புரிதல் நிகழ வாய்ப்பு ஏற்படுவதில்லை. அன்பானவர்கள் தவறாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம் அன்பில்லாதவர்கள் சரியாக பேசினாலும் குறைகாணவே முயல்கிறது. அன்பின் மொழி அறிந்தவர்களுக்குள் வார்த்தைகள் தேவையில்லை. சில நேரங்களில் சக மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் நாம் அந்த வார்த்தைகளின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள தவறுகிறோம். தவறான புரிதல் என்பது உறவுகளை, நட்பை, பணிச்சூழலை சிக்கலாக்குகிறது. சொற்களை தவறில்லாமல் சரியான பொருளறியும் ஆற்றல் படைத்தவர் முன் பேசும்போது நல்லறிஞரின் கல்வித்திறம் அனைவருக்கும் விளங்கும். அதே நேரம் அறிவார்ந்த அவையில் பேசுவோர் அறிவில்லாதவர்கள் முன் பேசாமை நன்று, அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். தெரிந்ததை புரியுமாறு கூறி தெரியாததை கேட்டு அறிக என உரைத்த திருவள்ளுவர் தான் அறிந்ததே சரி என எண்ணுபவரிடம் பேசுவதால் பயனில்லை என்றார். புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இரு மடங்காக புரிந்து கொள்வது மனித இயல்பு. தவறான புரிதல்களும் அவசர முடிவுகளுமே மனித உறவுகளுக்கிடையே பெரிய சுவர்களை எழுப்புகின்றன. ஆனால் ஆழமான புரிதல் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக்கிவிடும். மனித மனங்களையும் உலகின் இயல்பையும் ஆராய்ந்து தெளிவு பெறுவதே உண்மையான அறிவு. பிறரை புரிந்து கொள்வது நமக்கு நிதானத்தையும், நம்மை நாமே புரிந்து கொள்வது நமக்கு தளராத நம்பிக்கையும் தருகிறது. சுய புரிதல் கொண்ட மனிதன் தோல்விகளைக் கண்டு அஞ்சுவதில்லை, அதை தன் வளர்ச்சி படியாகவே மாற்றிக்கொள்கிறான். ஒவ்வொருவரும் தாம் சொல்வதுதான் சரி என்று நம்புகிறோம். நம்மை போலவே அடுத்தவருக்கும் சிந்தனை இருக்கிறது, அவரின் பார்வை கூட சரியானதாக இருக்கலாம் என்பதை ஏற்க மறுக்கிறோம். புரிதல் என்னும் திறன் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது. புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைத்தது, போதி மரத்தால் அல்ல. புரிதல் என்பது வெளிப்புற சூழலால் மட்டுமே நிகழ்ந்து விடுவதில்லை, அது அகத்தின் முதிர்ச்சியாலும் சுய தேடலினாலும் தோன்றுகிறது. புரிந்து கொள்ளப்படாத வார்த்தைகளே மனிதர்களுக்கிடையே பெரும் சுவர்களை எழுப்புகின்றன. புரிந்து கொள்ளப்பட்ட மௌனங்களே பாலங்களை அமைக்கின்றன. கல்வி நிலையங்களில் ஆசிரியர் சொல்வதை எல்லா மாணவர்களும் புரிந்து கொள்வதில்லை, அதனால்தான் மதிப்பெண்கள் வேறுபடுகின்றன. ஆசிரியர் பேசும் சொற்களின் மதிப்பை புரிந்து கொண்ட மாணவர்கள் எங்கோ பெரிய உயரங்களை அடைகின்றனர். புரியாத, புரிந்து கொள்ள முயற்சிக்காத மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் தடைகளை எதிர்கொள்கின்றனர். கல்வி நிலையங்களைப் போன்றே அன்றாட வாழ்விலும் சக மனிதர்களை அவர்களின் வார்த்தைகளை மட்டுமின்றி அவர்களின் உணர்வுகளையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளும் போது உறவுகள் மேம்படுகின்றன. இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது, அது நம் சிந்தனையையே பிரதிபலிக்கிறது. உரையாடலில் உண்மையான புரிதல் என்பது வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில் இல்லை, முழுமையான அமைதியோடு கவனிப்பதிலும் அவர்களின் உடல் மொழியோடு உள் உணர்வுகளையும் புரிந்து கொள்வதில்தான் நிறைவடைகிறது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விடுத்து பிறரை புரிந்து கொள்ளும் அக முதிர்ச்சியை பெறுவதே மனித வாழ்வை இனிமையாக்கும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 6:15. புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை வேளையில் கேட்க இருக்கிறோம் நேர்களே, இது பக்தி மாலை. மறைப்பொருளாய் இருக்கும் இறைவனை இசை பாக்கலால் வணங்கும் நேரம் இது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில், அதுவும் உன் விருப்பமன்றோ

என்கிறார் மாணிக்கவாசகர். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள், எண்ணங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது கீதை. கேட்க இருக்கும் பாடல் எல்ஆர் ஈஸ்வரி குரலில்.

நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு

0: 15,000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: ஆறு மணி 21 நிமிடம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது பக்தி மாலை. மண்ணில் உள்ள மனிதர்களை நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குறான். கேட்க இருக்கும் பாடல் ஜப்பார் குரலில்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: ஆறு மணி 25 நிமிஷத்துல கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே, இது பக்தி மாலை. எங்கள் ஆண்டவராகிய தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திருவிவிலியம். கேட்க இருக்கும் பாடல் பி. சுஷீலா குரலில்.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த அனைத்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நல்வாழ்வு அமையட்டும். நேர்களே, நேரம் 6:35 நேர்கள் கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். மண் வளம் பெருகிட மண் புழுக்கள் பெரிதும் உதவுகின்றன. இவை தமக்கு கிடைக்கும் பயிர் கழிவுகளை உண்டு நன்மை செய்ய உரமாக மாற்றி தருவது நாம் அறிந்ததே. மேலும் இந்த மண் புழுக்கள் எப்போதும் ஈரமாக இருக்கும் வகையில் தோளின் வழியே வேர்வை போன்ற திரவம் சுரந்து கொண்டே இருக்கும். இந்த திரவம் சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கியாக விளங்குகிறது. இதுதான் மண்புழு குளியல் நீராகும். இதை வெர்மி வாஷ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார். இதை எளிய முறையில் தயாரிக்கலாம். அதாவது மண் புழுக்களை ஒரு தொட்டியில் அல்லது பானையில் வளர்க்கணும். இந்த பானை அல்லது தொட்டியின் அடியில் நீர் வெளியேறும்.

0: வகையில் ரெண்டிலிருந்து மூணு சிறு துளைகளை இடணும். மண்புழுக்கள் உள்ளே பானையில் அல்லது தொட்டிக்கு மேலே அடியில் சிறு துளையுள்ள கலையம் ஒன்றை விட்டு அதில் நீரை ஊற்றி வைத்து அந்த நீர் சொட்டு சொட்டாக விழும் வகையில் செய்யணும். இப்படி சொட்டு சொட்டாக விழும் நீரானது மண்புழுக்களை நனைப்பதுடன் பானை அல்லது தொட்டியின் அடியில் உள்ள துளைகள் வழியே வெளியேறும். இதுவே மண்புழு குளியல் நீராகும். இந்த நீரானது பழுப்பு நிறத்தில் தேநீரைப் போல இருக்கும். சிறந்த பயிர் வளர்ச்சி ஊக்கியாக விளங்கும். இதை சேகரித்து பயிர்களுக்கு தரலாம். அதாவது 1 லிட்டர் மண்புழு குளியல் நீருக்கு 9 லிட்டர் நீர் வீதம் கலந்து பயிர்களின் வேர் பகுதியில் ஊற்றலாம். அல்லது சொட்டு நீர் பாசனத்தில் கலந்து விடலாம். அல்லது தெளிப்பான் மூலம் பயிர்களை தெளித்து விடலாம். காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள், மலர்பயிர்கள், மலைத்தோட்ட பயிர்கள், தென்னை போன்றவற்றில் கூடுதல் மகசூலை பெறுவதற்கு மண்புழு குளியல் நீர் உதவுகிறது. இதை மாதம் ஒரு முறை பயிர்களுக்கு கொடுக்கணும். இதை சொந்தமாக தயாரிக்க முடியாதவர்கள் இதை தயாரிப்பவர்களிடமிருந்து வாங்கியும் பயன்படுத்தலாம். அடுத்து, கறவை மாடுகளில் கருச்சிதைவு என்பது பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் இனப்பெருக்க நோயாகும். கருத்தரித்த 42 முதல் 260 நாட்களுக்குள் கருவானது கலைந்து வெளியேறுவதை கருச்சிதைவு என்கிறோம். கறவை மாடு வளர்ப்பில் ஏற்படும் இனப்பெருக்க சிக்கல்களில் மிக முக்கியமானது கருச்சிதைவு. ஒரு பண்ணையில் 2-3% கருச்சிதைவு இயல்பானது. இதுவே 5% மேல் ஏற்பட்டால் அது தொற்று நோய்க்கான எச்சரிக்கையாகும். இதனால் பால் உற்பத்தி இழப்பு, சினைப்பிடிப்பில் தாமதம், மருத்துவ செலவு மற்றும் மாட்டையே கழிக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். கருச்சிதைவு ஏற்படும் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப கால கருச்சிதைவு அதாவது 42 நாட்கள் முதல் 3 மாதம் வரைக்கும், இடைக்கால கருச்சிதைப்பு 3 முதல் 6 மாதம் வரைக்கும், இறுதிக்கால கருச்சிதைவு 6 முதல் 9 மாதம் வரைக்கும். இதுவே அதிகம். கருச்சிதைவுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, புருசுலோசிஸ் 6 முதல் 9 மாதங்களில் நிகழும் கருச்சிதைவு, லெப்டோபைரோசிஸ் IPR நோய், PVD நோய், ட்ரைக்கோமோனிசியாசிஸ் பூஞ்சை தொற்று நோய். தொற்றில்லாத காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வைட்டமின் ஏ, செலீனியம், அயோடின் போன்ற சத்துக்கள் குறைபாடு, நச்சுத்தீவனத்தில் உண்பது, அடிபடுதல் மற்றும் மன அழுத்தம், மரபியல் குறைபாடு இதெல்லாம் காரணமாக இருக்கும். இந்த கறவை மாடுகளில் சோழகத்தில் உருவாகும் நீர்க்கட்டிகள், கருப்பு காலத்தில் கன்று வெளியேறுதல், பிறப்புறுப்பில் ரத்தம் கலந்த சளி வடிதல், நஞ்சுக்கொடிகள் தங்குதல், காய்ச்சல் மற்றும் தீவனம் உண்ணாமை மாடுகளில் தொடர்ச்சியாக கருச்சிதைவு ஏற்படுது. இதனால் பொருளாதார தாக்கம் எப்படி என்ன ஆகுது? ஒரு முறை ஏற்படும் கருச்சிதைவால் ஒரு விவசாயிக்கு 5000 முதல் 30000 வரைக்கும் இழப்பு ஏற்படும். இந்த நோயை எப்படி கண்டறியது? கருச்சிதைவானது கன்று மற்றும் நச்சுக்கொடியை பரிசோதனைக்கு அனுப்பணும், இரத்த பரிசோதனை செய்யணும், புருசலஸ் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள், சுகாதார மேலாண்மை, கருச்சிதைவான மாட்டை உடனே தனிமைப்படுத்தணும், கரு நச்சுக்கொடி மற்றும் சுருப்புகளை 2 அடி ஆழத்தில் புதைக்க வேண்டும் அல்லது எரிக்கணும், கொட்டகை 1% முதல் பினாயில் அல்லது சுண்ணாம்பு கரைசலால் கழுவணும், புருசல தடுப்பூசி 4 லிருந்து 8 மாத பெண் கன்றுகளுக்கு போடுவது வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக அமையும். புதிய கறவை மாடுகளை வாங்கும் முன் புருசலஸ் பரிசோதனை செய்யணும். 1 ஆண்டுக்கு 1 முறை அனைத்து கறவை மாடுகளுக்கும் பரிசோதனை செய்யணும். தீவனம் மேலாண்மைன்னு பார்த்தோம்னா, தினமும் 30 கிராம் தாது உப்பு கலவை, பசுந்தீவனம், பூஞ்சை இல்லாத தீவனம் வழங்கணும். கருச்சிதைவு ஏற்பட்டால் உடனே கால்நடை மருத்துவரை அணுகணும். கையுறை இல்லாமல் கருவை தொடக்கூடாது. கருச்சிதைவானது மாட்டின் பாலை காய்ச்சாமல் குடிக்கக்கூடாது. இது பண்ணை பொருளாதாரத்தை பாதிக்கும். நோய் என்பதால் தடுப்பதே சிறந்தது. கருச்சிதைவை முதலிலே கண்டறிந்து முறையான தடுப்பூசி மற்றும் பண்ணை மேலாண்மை மூலம் கட்டுப்படுத்தினால் பால் உற்பத்தியாளர்கள் பொருளாதார இழப்பை தடுக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து இந்த மக்காசோள சாகுபடி. மக்காசோளத்தின் முக்கியத்துவம்னு பார்க்கும்போது, மக்காசோளம் ஒரு முக்கிய தானிய பயிராகும். மற்ற பயிர்களுடன் ஒப்பிடும்போது மக்காசோள சாகுபடியில் தொழிலாளர் தேவை குறைவு, பூச்சி மற்றும் நோய் தாக்குதலும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் உள்ளது. சுமார் 100 லிருந்து 105 நாட்களில் நல்ல விளைச்சலை தரக்கூடியது. ஆண்டு முழுவதும் பல்வேறு பருவங்களில் சாகுபடி செய்ய ஏற்ற பயிராகும். வெப்பநிலை உயர்வு, வறட்சி, அதிக அல்லது குறைந்த மழைப்பொழிவு, கடல் மாற்றம், பூச்சி நோய் தாக்குதலில் மாற்றம் போன்ற வகை மக்காச்சோள விளைச்சலை பாதிக்கின்றன. அதிக வெப்பநிலை மகர்ந்த செயற்கையை பாதிக்கலாம். வறட்சியில் கதிர் மற்றும் மணியின் அளவு குறையும். அதிக மழையால் வயலில் நீர்த்தேக்கம் ஏற்படலாம். ஊட்டச்சத்துக்கள் குறைவாக கிடைப்பதால் பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படும். சரியான பருவத்தில் கிடைக்கும் மழை மற்றும்

0: நீர் மேலாண்மை நல்ல விளைச்சலுக்கு அதிகமாகும், நல்ல விளைச்சலும் அதிகமாக கிடைக்கும். நல்ல வடிகால் வசதி, அதிக வளம் கொண்ட மண் மக்காச்சோளத்திற்கு ஏற்றது. களிமண் மற்றும் நீர் தேங்கும் நிலைகளை தவிர்க்கணும். மண் வந்து pH 5.5லிருந்து 8 வரைக்கும் உள்ள நிலங்களில் பயிர் நன்றாக வளரும். விதைப்பு பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி பட்டம் செப்டம்பர் அக்டோபர் மாதம், இரவை பயிர்னால் ஜனவரி பிப்ரவரி, சித்திரை பட்டம்னா ஏப்ரல் மே மாதத்தில் வளர்க்கலாம். இயற்கை உரம் தொழு உரம், கம்போஸ்ட்டு, தண்ணி நார் கழிவு, சர்க்கரை ஆலை கழிவு போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். இயற்கை உரங்களை மண்ணில் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளை மேம்படுத்துகின்றன. அசோஸ் பயிரிலும் பாஸ்பேட் போன்ற உயிர் உரங்களையும் பயன்படுத்தலாம். இது அறுவடை அப்படிங்கிற போது கீழ் இலைகள் காய்ந்து மேல் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுவதும் முதிர்ச்சியின் அறிகுறியாகும். கதிரின் வெளிப்புற தோல் பழுத்து உலர்ந்தும் மணிகள் கடினமாகவும் உலர்ந்தும் காணப்படும் போது அறுவடை செய்யலாம். சரியான முதிர்ச்சியில் இயந்திர அறுவடை மேற்கொண்டால் மானாவாரியில் சுமார் 4500லிருந்து 5500 கிலோ ஒரு ஹெக்டேர் கிடைக்கும். இரவை பயிரில் 6000லிருந்து 7000 கிலோ கிடைக்கும் விளைச்சலை பெற முடியும். இந்த விளைச்சலை அறுவடைக்கு பிறகு மணிகளை நன்றாக உலர்த்தி பாதுகாப்பாக சேமிக்கணும். இதுக்கு நீர் மேலாண்மைன்னு பார்த்தோம்னா மக்காச்சோளத்துக்கு மொத்தமாக சுமார் 600லிருந்து 700 மில்லிமீட்டர் தேவைப்படுகிறது. குறிப்பாக குருத்து மற்றும் வளர்ச்சி நிலை, பூக்கு நிலை, மகரந்த சேர்க்கை, மணி உருவாக நிலை ஆகிய காலங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும். நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் அதிக நீர் தேவைப்படும் பயிர்களுக்கு மாற்றாக மக்காச்சோளத்தை தேர்வு செய்யலாம். சொட்டு நீர் உறுப்பாசனம் மூலம் கொடுக்கலாம். நீர் மற்றும் உரங்களை பயிரின் வேர் பகுதிக்கு நேரடியாக வழங்க முடியும். இதனால் நீர் பாசனம் சொட்டு நீரை பயன்படுத்தலாம். உர பயன்பாட்டுக்கு திறன் அதிகரிக்கும், களை மற்றும் நோய் தாக்குதலும் குறையும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு. பாரம்பரிய நெல், சிறுதானியங்கள், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் இதர வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பாரம்பரிய விதை ரகங்களை பாதுகாத்து வரும் விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. பாரம்பரிய விதை ரகங்களை பிபிவி அண்ட் எஃப்ஆர்ஏ 2001 கீழ் பதிவு செய்வதன் மூலம் அவற்றை பாதுகாப்பதுடன் விவசாயிகளின் பாரம்பரிய அறிவு மற்றும் உரிமைகளையும் பாதுகாக்க முடியும். இது நமது பாரம்பரிய வேளாண் மரபையும் விதை பன்மைத்தன்மையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல உதவும். இந்த பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் விவசாயிகள் தங்களுடைய பெயரை 21/9/2026 வேளாண்மை அறிவியல் மையத்தை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெயர் பதிவு செய்ய கிருஷ்ணகிரி வேளாண்மை அறிவியல் மையத்தில் 9443888644 8072 4868 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் சிரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாச தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

0: திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் சுதந்திரமான நிலைப்பாடு மற்றும் சுயாட்சி நம்பிக்கையிலிருந்து ஏற்பட்டுள்ள பன்முகத்தன்மை காரணமாக எழுச்சி பெறுவது உறுதி என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியால் இந்தியாவின் திறன்கள் மற்றும் உலக அளவிலான தாக்கங்கள் ஸ்திரத்தன்மையுடன் நீடிப்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து சமஸ்கிருத AI மாதிரியை சென்னையில் வெளியிட்டு அவர் பேசினார். மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அனைத்து மொழிகளும் மேம்பாடு அடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மொழிகளில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை இதுபோன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார். RSS அமைப்பின் 100-ஆண்டுகால அர்ப்பணிப்பை ஆவணப்படுத்தும் வகையில் அந்த அமைப்பின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் புத்தகம் அமைந்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் 100-ஆண்டுகால சேவைகள் குறித்த புத்தகத்தை புதுதில்லியில் நேற்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சமூக வலைதளத்தில் டாக்டர் எல் முருகன் பதிவிட்டுள்ளார். RSS அமைப்பு தேசத்திற்கும் சமூகத்திற்கும் ஆற்றிய சேவைகளையும் அதன் பணிகளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் முக்கியமான படைப்பாக அமைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர்களுக்கு இடையேயான UPI பண பரிவர்த்தனைகளுக்கு பரிமாற்றம் செய்யப்படும் தொகை எந்த அளவாக இருந்தாலும் எவ்வித கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகர்களுக்கான 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் சிறு வணிகர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றியும் UPI பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிகர்களிடம் செய்யப்படும் பரிவர்த்தனைகள் 96% அளவிற்கும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுகந்தியும் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லக்ஷ்மணனும் போட்டியிடுகின்றனர். தமிழகத்தில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக 10 தொழிற்பேட்டைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை சிட்கோ தொழிற்பேட்டையை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷுடன் இணைந்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். பெண்களுக்கான தொழிற்பேட்டைகள் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று திரு மதன் ராஜா கூறினார். பேட்டியின்போது உடனிருந்த அமைச்சர் திரு விக்னேஷ், டாஸ்மாக் மதுபான கடைகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் 24 மணி நேரத்தில் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுவாசத் தொற்று பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக கூறினார். என்றாலும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதுடன் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அறிகுறி இருந்தால் பள்ளிகளுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கான வசதிகள் இருப்பதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு புதுச்சேரி பா

0: கவுன்சில் தலைவராக திரு செஞ்சி கதிரவன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 23 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். 2 பெண் உறுப்பினர்களை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. இந்நிலையில் பார் கவுன்சில் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு திரு செஞ்சி கதிரவனும் துணைத் தலைவர் பதவிக்கு திரு பாலமுருகன் மற்றும் அகில இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கு திரு அமல்ராஜ் ஆகியோர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இருவரி செய்திகள். நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷில் கடந்த 2024ஆம் ஆண்டு வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களவைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நடைபெறும் காமன்வெல்த் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அகர்தலாவிலிருந்து நேற்று மாலை தில்லி புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக லக்னோ விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி நேற்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான சித்திரங்கோடு சோதனைச் சாவடியில் காவல் கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே போதை மற்றும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தென்காசி நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சிற்றாற்றில் கரைக்கப்பட்டன. சென்னை தாம்பரம் நகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் டெண்டர் முறைகேடு புகாரை தொடர்ந்து ஆணையர் திரு பாலச்சந்தர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். தமிழகத்தின் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, திருப்பூர், பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியின் செழுமையை தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் சுவாசத் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 என்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்கலாம்

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊர்பட்டுகளையும்

0: ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசுகிறோம். மரணமலை நிகழ்ச்சி இன்றைய மரணமலை நம்மோடு இருக்கிறார் ஒரு ஆட்சி நடுநிலைப்பள்ளி துறையூர் பள்ளி குழந்தை ஜே மோஹித். வணக்கம் மோஹித்.
2: வணக்கம் சார்.
1: மோஹித் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார்.
1: ஓ நல்லா இருக்கீங்க. சரி, எங்கிருந்து வரீங்க நீங்க பள்ளிக்கு?
2: சார் ஸ்கூல் பக்கத்துலேருந்து வரேன் சார்.
1: ஸ்கூல் பக்கத்துல வீடு இருக்க உங்களுக்கு?
2: சார்
1: காலையில ஸ்கூல் வரீங்களே, வந்த உடனே என்ன பண்றீங்க நீங்க?
2: சார் சாப்பிட்டு படிப்பு சார்.
1: சாப்பிட்டு படிப்பீங்க? அந்த லோ லெவல் போர்டுலாம் இருக்குது இல்ல, சின்ன சின்ன போர்டு, அதெல்லாம் என்ன பண்றீங்க நீங்க?
2: சார் நாங்க எழுதுவோம் சார்.
1: எழுதிங்க, வந்த உடனே அன்னைக்கு ரைம்ஸ் எல்லாம் எழுதிட்டு அப்புறம் வந்து உட்காந்துக்கலாம். நல்லா எழுதுங்க. மோகித்தோட அப்பா பேர் என்ன?
2: ஜெயராமன்.
1: எங்க போயிட்டாரு?
2: சார் மேசன் சார்.
1: மேசன் வடிக்கு போயிட்டாரா? சார் நல்லா போகட்டும். சரி மோகித், என்ன சொல்ல போறீங்க நீங்க?
2: சார் கதை
1: சொல்லுங்க சத்தமா.
2: ஒரு ஊர்ல ஒரு பூராவும் எறும்புச்சா, அது யாரை தேட போச்சா, அப்ப எறும்பு அறிவில் விழுந்துருச்சா, அப்ப புறா பார்த்தவே பார்த்து வச்சா, அப்புறமா இலை குத்தி போட்ட வேட்டி எறும்பு கரைக்கு ஏறி மேல கரைக்கு வந்துருச்சா. புறா வந்து அடுத்த நாள் புறாவை வேட்டைக்கான குறி வச்சு வேட்டையாட பார்த்தானா. அப்புறமா எறும்பு பார்த்த வேட்டி ஓடி போய் கடிச்சிருச்சா. வேட்டையாட புறாவும் தப்பிச்சிருச்சா, வில்லு வேற பக்கம் போயிடுச்சா. அவ்வளோதான்
1: சார். பாட்டு
2: பூனைக்குட்டிய பூனைக்குட்டிய பானை உருட்டாதை பானை உருட்டாசைப்பா, தீர்க்க பால் தருவேன் பானை உருட்டாதே, ஆட்டுக்குட்டிய ஆட்டுக்குட்டிய வேலி தாண்டாதே, தலை தருவேன்.

0: அழகா பாட்டிங்க. சரி, பறவை எல்லாம் பாத்துறீங்களா நீங்க?
1: எஸ் சார்.
0: மேட்டூல தான் நிறைய பறவை வருமே, என்னென்ன பறவை எல்லாம் பாத்துறீங்க நீங்க
1: சார்? புறா, பாத்து, குருவி, பேரட்.
0: கிளி எல்லாம் பாக்கலையா?
1: பாத்து சார்.
0: கிளி வந்து என்ன தர்றீங்க நீங்க?
1: பழம் கொடுப்போம் சார்.
0: சரிங்க மோகித், இப்போ சின்ன பையனா இருக்கீங்கல்ல, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையனாக நீங்க என்ன பண்ண ஆசைப்படுறீங்க?
1: போலீஸா
0: என்ன பண்ண
1: போறீங்க? பிடிச்சி ஜெயில போடுவோம் சார்.
0: திருடன்ல பிடிச்சி ஜெயில போட போறீங்க. சரிங்க மோகித், நீங்க பட்டுச்சு ஒரு பெரிய பையனானது அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக தருமபுரி பண்பலை 102.5 உங்களுடைய மடதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ சார்.
0: இணையிலே இன்றைய மலை மலர்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி துறையூர் பள்ளி குழந்தை ஜே மோகித்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: நேரம் காலை 7 மணி. இது காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக கேட்கலாம்
4: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று செப்டம்பர் 16.
7: இசைக்கு வசமாகாதவர்கள் எவருமே இல்லை.
8: தலைமுறைகள் கடந்தும் ரசிகர்களின் மனங்களையும் செவிகளையும் தன் குரலால் எண்ணற்ற பாடல்களால் ஆற்றுப்படுத்தியவர்.
7: பக்தியும் பாவமும் இணைந்தது இவரது சங்கீதம்.

0: திரைப்படம் மூலம் 1938 திரையுலகிற்கு அறிமுகமானார்.
1: பிறகு இவர் நடித்த சாவித்ரி, பக்தி மீரா திரைப்படங்கள் மூலம் அகில இந்திய அளவில் புகழ் பெற்றார்.
0: பிறகு தனது கவனம் முழுவதையும் கர்நாடக இசை கச்சேரிகள் நடத்துவதில் செலவிட்டு உலக புகழ் பெற்றார்.
1: இசை உலகின் இந்தியாவின் பெருமைமிகு அடையாளமாக இவர் கருதப்பட்டார். பத்மபூஷன், பத்ம விபூஷன், ராமோன் மகசேசா விருது, இந்திரா காந்தி அமைதி பரிசு, பாரத ரத்னா உள்ளிட்ட ஏராளமான விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றுள்ளார்.
0: கர்நாடக இசைக்குயில் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட சுப்ரபாத குரல் சுகந்த குயில் எம் எஸ் சுப்புலட்சுமி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1916.
0: தமிழ் எழுத்துலகில் கீரா என்று அன்போடு அழைக்கப்பட்டவர்.
1: கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர். வட்டார வாய்மொழி மரபு, செவ் இலக்கிய கூறுகள், நேரடியான இதழியல் நடை ஆகிய மூன்று கூறுகளையும் கலந்து தனக்கென தனி நடையை உருவாக்கி கொண்டவர்.
0: பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் சிறப்பு பேராசிரியராக பணியாற்றினார்.
1: கரிசல் வட்டார அகராதியை உருவாக்கி வட்டார மொழிக்கு அகராதி உருவாக்கிய முன்னோடி என்ற பெருமை பெற்றார்.
0: கோப்பல்லபுரத்து மக்கள் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்.
1: வட்டார இலக்கியத்தின் முன்னத்தி ஏர் தலைச்சிறந்த கதை சொல்லி என்றெல்லாம் போற்றப்படும் கோவில்பட்டி அடுத்த இடைசெவல் கிராமத்தில் பிறந்த கி ராஜநாராயணன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1922.
1: அடுக்கு மொழிகளோ அலங்கார வார்த்தைகளோ இல்லை.
0: பாமரர்களுக்கு புரிந்து கொள்ளும் மொழி நடையில் வானொலியில் எளிய கதைகள் தத்துவங்களை கூறி
1: இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியின் மூலம் பட்டி தொட்டியெல்லாம் பரவலாக அறியப்பட்டவர்.
0: அகில இந்திய வானொலியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பொறுப்பாளராக பல்லாண்டு காலம் சிறப்பாக பணியாற்றியவர்.
1: 14 காலம் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்.
0: தான் சிரிக்காமல் மற்றவர்களை சிரிக்க வைப்பதில் கை தேர்ந்தவராகவும் மக்கள் விரும்பும் பேச்சாளராகவும் திகழ்ந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 2009.
0: ஓசோன் என்பது பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள ஒரு பாதுகாப்பு அடுக்காகும்.
1: இது சூரியனிலிருந்து பூமியை அடையும் புற ஊதா கதிர்வீச்சின் பெரும் பகுதியை உறிஞ்சுகிறது.
0: இது சுமார் 10 கிலோமீட்டர் உயரத்தில் ஓசோனின் அதிக செறிவை கொண்டு அமைந்துள்ளது.
1: ஓசோன் படலத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் 1995 முதல் அனுசரிக்கப்படுகிறது.
0: ஓசோன் அடுக்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினம் இன்று.
1: இடைநிலை இருதவிகள் என்பது கெத்தட்டர்கள் எனப்படும் சிறிய குழாய்களை பயன்படுத்தி இதயம் மற்றும் இரத்த நாளம் பிரச்சனைகளை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் ஒரு சிறப்பு துறையாகும்.
0: முதல் கரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி அறுவை சிகிச்சை டாக்டர் ஆண்ட்ரியாஸ் க்ரோன்ஜிக் என்பவரால் 1977 செப்டம்பர் 16 அன்று வெற்றிகரமாக செய்யப்பட்டது.
1: இதை நினைவு கூறும் வகையிலும் இரத்த நாள அடைப்புகளை திறக்க பயன்படும் குறைந்த ஊடுருவல் சிகிச்சை முறைகள் மற்றும் இடைநிலை இருதவிகள் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: சர்வதேச இடைநிலை இருதயவியல் தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்ம கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக

0: வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டம் பிளியனூர் ஊராட்சி ஜெயம் கல்லூரி அருகில் நல்லானூர் கிராமத்தில் அருள் வழங்கும் சக்தி விநாயகர் சக்தி மாரியம்மன் மகா கும்ப அபிஷேக விழா 17 வியாழக்கிழமை காலை 9-10 சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
2: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: காலை வணக்கத்தில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலைநிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 27, கத்திரிக்காய் 20, வெண்டை 14, அவரை 48, மொச்சவரை 65, கொத்தவரை 18, முள்ளங்கி 18, முருங்கைக்காய் 30, பச்சை மிளகாய் 36, பாகல் 30, புடலங்காய் 25, பீர்க்கங்காய் 30, சுரைக்காய் 16, சர்க்கரை பூசணி 14, சாம்பல் பூசணி 16, சின்ன வெங்காயம் 66, 78 இரண்டு விலைகளில் கிடைக்குது. வாழைக்காய் 8 ரூபாய், பெரிய வெங்காயம் 64, இஞ்சி 220, உருளைக்கிழங்கு 28, கேரட் 66, பீட்ரூட் 58, நூக்கோல் 48, பீன்ஸ் 108, முட்டைக்கோஸ் 30, சவுச்சவ் 46, பச்சை பட்டாணி 156, குடைமிளகாய் 70, பூண்டு 178, 240 இரண்டு விலைகளில் கிடைக்குது. இவை யாவும் கிலோ ஒன்றிற்கான தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காமல் துணி பைகளை எடுத்துகிட்டு போங்க. நேர்களே, அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் அழகாய் ஒப்படைப்போம். முடிந்த அளவு பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை நாம் தவிர்ப்போம்.
9: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
10: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
11: தொடர்புக்கு 9500848820.
12: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17 நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
9: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோ 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி
13: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
14: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
15: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
16: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
17: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
15: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
18: அன்பிருகிணிய நேயர்களுக்கு இனி

உற்சாகமான காலை வணக்கம். ஒரு வேலையை செய்ய தொடங்கும் போது வேகமாக செய்கிறோம். வேகமாக செய்வது தவறா என்றால் நிச்சயம் இல்லை. வேகமாக செய்கிறோம் என்கின்ற பெயரில் தவறுகளை செய்துவிடக் கூடாது. வேகமாக செய்ய வேண்டும், அதே நேரத்தில் தவறு இல்லாமல் செய்ய வேண்டும். வேகமாக தகவல் அனுப்ப வேண்டும் என்று நினைத்து சில நேரங்களில் மிகப்பெரிய பிழையை இழைத்து விடுகிறவர்களும் உண்டு. ஒரே ஒரு ஐபோன் இல்லாத காரணத்தால் பல நூறு கோடி ரூபாய் வீணானதை வரலாறு நமக்கு குறிப்பிடுகிறது. மேரெய்னர்

0: ஏற்பட்டது. அதில் ஒரே ஒரு கோடு ஐபோன் இல்லாத காரணத்தால் 80 மில்லியன் டாலர் பணம் வீணாக போனது. கோபமும் அவசரமும் உடன் பிறப்புக்கள். கோபம் வருகிற போதெல்லாம் நாம் யோசிக்காமல் முடிவெடுத்து விடுகிறோம். மகத்தான மனிதர்களின் இலக்கணம் அமைதி காப்பதும் சஞ்சலப்படாமல் நடந்து கொள்வதும் தான். கோபப்பட்டால் பல பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியாமல் இன்னும் அதிக சிக்கலை ஏற்படுத்திவிடும். அதனால் முடிந்த அளவுக்கு கோபம் வராமல் பார்த்து கொள்வதும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதும் அவசியம். கோபமாக இருக்கிற போது எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. கோபத்தை ஒத்தி போட்டால் நாம் எதற்காக கோபப்படுகிறோமோ அது தேவையில்லாத நிகழ்வு என்பதை அறிந்து கொள்ள முடியும். கோபமும் அவசரமும் உன்னதமான தகவல்களை தவறாக புரிந்து கொள்ள செய்யும் என்பதற்கு மாபெரும் எழுத்தாளன் டால்ஸ்டாய் ஒரு உருவக கதை ஒன்றை கூறுகிறார். ஜார்ஜ் மன்னன் வேட்டைக்கு போனபோது அவனுடைய வளர்ப்பு ராஜாளி கழுகுடன் சென்றான். அவனுக்கு பிரியமான அந்த ராஜாளி கழுகு விடுவித்ததும் அது ஒரு முயலை தூக்கி கொண்டு வந்தது. ஜாருக்கு தாகம் எடுத்தது. அப்போது மலை அருகே ஓடிக்கொண்டிருந்த ஓடையில் தன் குவளையை நிரப்பி குடிப்பதற்கு வாயருகே கொண்டு சென்றான். அந்த ராஜாளி பறவை தன் சிறகுகளை அடித்து அந்த குவளையை தட்டிவிட்டது. இது 3-4 முறை நடக்க தாகத்தவிப்பில் ஏற்பட்ட குரோதத்தால் கோபத்தால் நான் தாகத்தோடு இருக்கிறேன், தண்ணீரை குவளையில் குடிக்க நினைக்கும் போது இந்த ராஜாளி கழுகு நம்மை தடுத்து விடுகிறதே என்ற ஆத்திரம் வந்தது. தொடர்ந்து இதேபோல் செய்து கொண்டே இருக்க அந்த குரோதத்தால் மன்னன் அதை பிடித்து பாறையில் அடித்து கொன்றுவிட்டான். இன்னும் அதிகமாக தண்ணீரை தேடி அதன் மூலத்திற்கே சென்ற ஜாருடைய சிப்பாய்களில் ஒருவன் ஓடி வந்தான். இத்தண்ணீர் அருந்த ஏற்றதல்ல, இந்த தண்ணீர் ஊற்றில் ஒரு பாம்பு விஷத்தை உமிழ்ந்தது, நீரை விஷமாக்கி விட்டது, அதே பாம்பு அங்கு இறந்து கிடக்கிறது, பாம்பில் ஊறிய நீர் இந்த நீர், ராஜாளி உங்களை குடிக்க விடாமல் தடுத்தது நல்லதாய் போயிற்று என்றான் மன்னன். அது என் உயிரை காப்பாற்றியது, நானோ அதன் உயிரை பறித்து விட்டேன் என கண்ணீர் வடித்தான் அந்த மன்னன். மெரெய்னர் என்கின்ற விண்கலத்தை செலுத்தும் போது ஒரே ஒரு கோடு ஐபன் இல்லாத காரணத்தால் 80 மில்லியன் டாலர் பணம் வீணாக போனது. மன்னனுடைய கோபத்தால் தன் வளர்ப்பு ராஜாளி பறவை இறந்து போனது. அவர் நாம் பெற்றதை விட இழந்ததுதான் அதிகம். இதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குக்கும் சந்தித்து பேசியதை சுட்டிக்காட்டினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர மரியாதை, நலன்கள், உணர்வுபூர்வ விஷயங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசித்ததாக அவர் கூறினார். முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர்கள் அப்போது வலியுறுத்தியதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும்

0: மேம்பாட்டு நிறுவனமான DRDO சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வரும் 2047 ஆண்டிற்குள் முக்கிய தொழில்நுட்பங்களில் சுயசார்பு, உள்நாட்டு உற்பத்தி, பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவை பல மடங்கு அதிகரித்து உலக அளவிலான விநியோக சங்கிலியில் இந்தியா வலுவான இடத்தை பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் DRDO குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தின் நந்திகிராம், ரேஜி நகர் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் அசாம் மாநிலம் நியூக்யான் மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6 தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் கடந்த 9 தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19 தேதி கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9 தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்தியாவின் வலுவான பொருளாதார அடித்தளம் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அடுத்த கட்ட உலகளாவிய வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக விளங்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் நைஜல் கிளார்க் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக திகழ்வதாகவும் சர்வதேச பொருளாதார விரிவாக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பதாகவும் கூறியுள்ளார். அண்மையில் புதுதில்லி, மும்பை மற்றும் சென்னையில் தாம் மேற்கொண்ட 5 பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட சந்திப்புகளை அவர் விவரித்துள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த தனியார் துறை, திறமையான மனிதவளம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை பாராட்டுவதாகவும் நைஜல் கிளார்க் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 3,000 ரூபாயை 6,000 ரூபாயாக உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. தில்லியில் சுமார் 6,725 ஆஷா தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதனிடையே தலைநகர் தில்லியில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் 10,000 மாணவர்களுக்காக தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கும் தில்லி அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கான சட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் இறக்குமதி வரிகளை கணிசமாக குறைக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. நியூசிலாந்து எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி உறுப்பினர்கள் உட்பட 93 உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது. ஒப்பந்தத்திற்கு எதிராக 29 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உடனடியான பலன்கள் கிடைக்கும் என்று அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு டாட் மேக்லே தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதியில் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் கடந்த 2024 ஆண்டு வன்முறையை ஏவிவிட்டதாக அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அங்கு பிரதமராக இருந்த திருமதி ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் பின்னர் வன்முறையாக உருவெடுத்தது. இதில் 1,400 மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து திருமதி ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டு இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. இந்த வன்முறை மற்றும் மோதல் குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட சர்வதேச தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு நவம்பரில் திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் நசோல் இஸ்லாம் சௌத்ரி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று இறுதி தீர்ப்பை அறிவித்துள்ளது. அதில் அவாமி லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் உயதுல் காதர் உட்பட 7 மூத்த தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.

0: சவுதி அரேபியா, மெக்கா, ஜெத்தா மற்றும் தாயிஃப் நகரங்களில் நேற்று அந்நாட்டு அரசு அவசரகால எச்சரிக்கையை வெளியிட்டது. செங்கடல் பகுதியில் அமைந்துள்ள சவுதி அரேபியாவின் முக்கிய ஏற்றுமதி முனையமான யாங்கோன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இத்தகைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் திரும்பப் பெறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் காரணமாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்த எச்சரிக்கையை வெளியிட்டதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. நேபாளத்தில் அண்மையில் நேரிட்ட பெருவள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1399 அதிகரித்துள்ளது. திபெத் எல்லையை ஒட்டியுள்ள நேபாளத்தின் 6 மாவட்டங்களில் கடந்த மாதம் 26 நேரிட்ட பெருவள்ளத்தில் சிக்கி இதுவரை 5000 மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பெருவள்ள பாதிப்புகளிலிருந்து 13,800 மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் வடக்கு மற்றும் மத்திய பகுதியில் அடங்கிய ஏராளமான நகரங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மாஹே, பஞ்சாப், மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.3 ஓவரிலேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடி 57 ரன்னும் அபிஷேக் சர்மா 39 ரன்னும் சேர்த்தனர். இஷான் கிஷன் 38 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் ஏற்கனவே வென்றுள்ள இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபரும் அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நடைபெறும் போரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 6 நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆஷா தொழிலாளர்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி தில்லி அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25 நிமிடம்.
2: தருமபுரி மாவட்டம் பிளியனூர் ஊராட்சி ஜெயம் கல்லூரி அருகில் நல்லானூர் கிராமத்தில் அருள் வழிகும் சக்தி விநாயகர் சக்தி மாரியம்மன் மகாகும்ப அபிஷேக விழா 17 வியாழக்கிழமை காலை 9-10 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் விரைக அம்மன் அருள் பெறுக.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
5: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகாகும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17 நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
2: தருமபுரி மாவட்டம் பிளியனூர் ஊராட்சி ஜெயம் கல்லூரி அருகில் நல்லானூர் கிராமத்தில் அருள் வழிகும் சக்தி விநாயகர் சக்தி மாரியம்மன் மகாகும்ப அபிஷேக விழா 17 வியாழக்கிழமை காலை 9-10 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் விரைக அம்மன் அருள் பெறுக.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
11: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுகிறார்.

0: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
2: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரெண்டு பேர் தான் உணவு பழக்கம் கற்றுக் கொடுப்பாங்க. ஒன்று வீடு, இன்னொன்று அவங்க பழகிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எங்கெங்கெல்லாம் போய் சாப்பிட்றாங்கன்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சரியான வழியில் நடத்துறதில்ல. வீட்டு சமையல்றதே இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா. நீங்கள் ஆர்டர் பண்ணி டக்குன்னு, அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, டக்குன்னு ஏதோ ஒன்று அந்த பசிக்கு சாப்பிட கிடைக்கணும்னா அது ஃபாஸ்ட் ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் என்ன கூட்டிகிட்டு போகும், ஃபாஸ்ட்டாக வியாதிக்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட அவங்க வெளியில் போகும்போதும் தரமான உணவுன்னு தேடி போகிறது இல்லையே, எது டேஸ்ட்டாக இருக்குது, எது ஃப்ரைட் ஐட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்கே ஆஃபர் கிடைக்குது அந்த மாதிரி பார்த்து ஆஃபரில் வியாதி சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். பட் தொன்று தொட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு பலகாரங்கள் தான் இருக்கும், லைக் சுண்டல் அந்த மாதிரி, கொழுக்கட்டை அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம வீட்டிலையே ஸ்நாக்ஸாக பண்ணிகிட்ருந்த அந்த சீடை, முறுக்கு, தட்டை, ஸோ மெனி வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவு இதெல்லாம். இப்போ அதே பாரம்பரிய உணவு மெல்ல மெல்ல திருப்பி வருது, ஆனால் அதோட விலை வந்து பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. ஸோ மேபி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லாரும் உணர ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய உணவு பழக்கம் மாறிட்டு வருது. நம்ம தொன்று தொட்டு பண்ண அந்த உணவு பழக்கத்தை நோக்கி போனோம்னா வியாதிகளை கட்டுப்படுத்தலாம். அதனால தானே மில்லட்ஸ், அரிசியை சார்ந்ததை விட இந்த ராகி, கம்பு அந்த மாதிரி ஐட்டம் உணவில் சேர்த்துக்கணுன்ற அவேர்னஸ் இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கு. பேலன்ஸ்ட் ஃபுட், அதே ஐட்டம் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட்னு இருக்காமல் நாட்டு காய்கறிகள், அந்த சீசனல் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஒரு சீசனுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து ஒரு பர்டிகுலர் காய்கறியை நிறைய விளைவிச்சு தரார், நிறைய பழங்களை சீசனாக கொடுக்குறாரு. ஏன்னா அந்த தட்ப வெப்பத்துக்கு அங்கே வாழ்கிற மக்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபுட் ப்ராடக்ட் நல்லதுன்னு நினச்சி தான் அது இருக்குது. சி, நீர்க்கட்டிகள் சார்ந்த உணவு முறைகளை பற்றி பேசணும் அப்படின்னா, அடிப்படையாக இன்றைக்கி உணவு முறை பழக்கம்ன்றது வந்து நமக்கு தொன்று தொட்டு ஒன்று பெற்றோர்கள் சொல்லி கொடுப்பாங்க, இல்லை நம்ம பழகிற அந்த சமுதாயம் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபுட்டோ இல்லை எதையோ ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுக்குற மாதிரியோ தான் போயிட்டுருக்கு. நிறைய இது வந்து ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னா அதோட இயற்கையான தன்மையில் நம்ம அந்த உணவு எடுத்துக்கிறதில்ல, அந்த தன்மையை மாற்றி நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற சில சத்துக்கள் நமக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட், அது ஏதோ ஒரு ப்ரிசர்வேட்டிவ், ஒரு கெமிக்கல் போட்டு அதை பதப்படுத்தும் போதோ, அல்லது இப்போ ஒரு பழத்தை கூட பார்த்தீங்கன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி பழுக்க வைக்கிறோம். நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தான் அதை நல்ல ஒரு சதை ரிலேட்டட் ஒரு ஐட்டமாக கொண்டு வந்துட்டு, அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம நிறைய எடுக்கும்போது சின்ன வயசுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா 10 வயசு ஆகும்போதே வயசுக்கு வந்துடுறாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் வந்து உணவு பழக்கத்தினால ஏர்லியாக ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உடல் பருமன் அளவுக்கும் அதிகமாக அந்த சின்ன குழந்தையோட வெயிட் மாறும்போது ஏஜ் ஆஃப் அட்டெண்டிங் பீரியட் வயசுக்கு வர்ற அந்த தன்மை வந்து ஏர்லியராக வந்துடுது. உணவு பழக்கம் செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன சாப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் சாப்பிடுவோம், இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுன்னு தான் சாப்பிட்டுட்ருந்தோம். வீட்டில் பண்ண பழகாரம் தான், அதாவது ஒரு சுண்டல், கொழக்கட்டை அந்த மாதிரி வீட்டில் பார்த்து பார்த்து எள்ளுருண்டை, கடலை மிட்டாய் அப்படின்னு தான் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. பட் இப்போ பாரம்பரியம் மாறி மாறி நம்ம வந்து வெஸ்டர்னைஸ் ஆக ஆக நம்மளுடைய ஸ்நாக்ஸே பார்த்திங்கன்னா அது வந்து பீட்ஸா, பர்கரு, சிப்ஸுன்னு போயிட்டுருக்கு. ஸோ ஃபுட்டு கூட பார்த்திங்கன்னா சிக்கன் 65 எல்லாமே ஃப்ரைடு, ஃப்ரை ஆகும்போது அந்த ஃபுட் குவாலிட்டியோட இதை நம்ம இழக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகும்போதும் பார்த்திங்கன்னா எங்கே ஆஃபர் கிடைக்குது, நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கு நல்ல குவாலிட்டி, நல்ல பேலன்ஸ்ட் ஃபுட்டு, இது வெஜிடபிள், இது ஃப்ரூட்டுன்னு எடுக்கிறதில்ல. நம்ம தொன்று தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீசன்லேயும் கடவுள் நமக்கு விளைவிச்சு கொடுத்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா இந்த தட்ப வெப்பத்தில் இந்த காய்கறி சாப்பிடும்போது அது உடலுக்கு நல்லது செய்யுது.
2: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தான்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:32. எல்லாருமே பரபரப்பா இருக்கக்கூடிய நேரம் இல்லையா இது? இன்னைக்கு நாம வெளியில போறதுக்கான வேலைகளை எல்லாமே பார்த்துட்டு இருப்போம், ஓடி ஓடி பார்த்துட்டு இருப்போம். எதை எங்க வச்சோம் அப்படின்றதே மறந்து போயிருக்கும் இல்லையா? சரி, வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவைகளை எல்லாம் பத்திரமா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதை மறந்துட்டோம் இதை மறந்துட்டோம் அப்படின்றதே நமக்கு வேலையாக போயிடும் இல்லையா? சரிங்க, கேட்க இருக்கிறோம் நேர்களே சந்தோஷ சாரல் அழகான பாடல்களோட ஒரு பொதுவு கேள்வியும் இருக்குது. இசை அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசைனா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? பாடல்கள் கேட்குறது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். சப்தஸ்வரங்களின் வரங்களாக கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சந்தோஷ சாரல் அப்படின்னாவே திரைசை பாடல்கள், ஒரு பொது அறிவு கேள்வியும் உங்களுக்காக இருக்கும் இல்லையா? இன்றைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு கேள்வி, மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஃபைனல் வில்வித்தை போட்டியில் ரிக்கர்வ் ஆடவர் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? இதற்கான பதிலை பாடல்களை கேட்டுக்கிட்டே நீங்கள் தேடுங்க நேர்களே. தெரியலனா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேட்க போகிற முதல் பாடல் பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜா இசையில் நாம் முத்துக்குமார் பாடல் வரிகளில் கார்த்திக் குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: நேரம் 7:41. நிகழ்ச்சியில ஒரு அறிவிப்பு. தருமபுரி மின்வாரிய செயற்பொறியாளரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தருமபுரி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்று மின்வெட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கம் போல சில காரணங்களுக்காக இந்த மின்வெட்டு அறிவிப்பு திரும்ப பெறப்படுகிறது. நேர்களே, வழக்கம் போல நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்த்துக்கலாம், சீரான மின்சாரம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது மின்வாரியம். ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக உங்கள் வேலைகளை பார்த்துக்கலாம். இன்றைக்கி மின்வெட்டு கிடையாது.
10: தர்மபுரி பண்பலை 100

0: 2.5 ஏற்காடு பண்படை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
6: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
13: ஏழு மணி 45 ஆயிட்டிருக்கு. நேரிலே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இது சந்தோஷ சாரல். அடுத்த பாடல் சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் தீபக் வந்தனா குரலில்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் நேர்களே. உங்களுக்காக ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் இந்த மாதம் 25/9/2026 அன்று மாலை 5 தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளமான www.dharmapuri.nac.in என்ற முகவரில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தினை வலைதளத்திலிருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். நேர்களே, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. இதுவரைக்கும் பண்பலையில் பங்கேற்றதில்லைங்க, எந்த நிகழ்ச்சியிலுமே நான் பங்கேற்று பேசினதில்லை. ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம், உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். இதுக்கான எண்கள்னா 0-43-42-24-40-30, மற்றொரு எண் 0-43-42-24-40-31. அதே மாதிரி

0: வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்கலாம். 0-43-42-24-40 இதுதான் வாட்ஸ்அப் நம்பருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8:00 பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் நம்ம பேசுவோம். ஒரு புது அறிவு கேள்வி கேட்டிருந்தேன், அந்த கேள்வியும் மறந்துடாதீங்க, அதுக்கான விடையும் தேடுங்க. ஒரு பாடலை கேட்டுருவோம். அதுக்குள்ளே நிகழ்ச்சியில் கேட்க போகிற அடுத்த பாடல் வாஹா திரைப்படத்திலிருந்து, டி இமான் இசையில் விக்ரம் பிரபு, ஜித்தின் ராஜ், ஸ்வேதா சுரேஷ் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.
1: என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: நிகழ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தாலும் அதற்கான விடையை தெரிஞ்சுக்கலாமா? மெக்சிகோவில் நடைபெற்ற உலக கோப்பை ஃபைனல் வில்வித்தை போட்டியில் ரிக்கர் ஆடவர் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான பதில் தீரஜ் பொம்ம தேவரா. இவங்க ஆந்திர மாநிலம் விஜயவாடாவை சேர்ந்தவங்க. சரி, விடையை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ் சொல்லிக்கோங்க. நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் காலை 8 மணி. நேயர்கள் கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று செப்டம்பர் 16 காலை பொழுதில் வழக்கமாக ஏதேனும் ஒரு நல்ல செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிற நண்பர் ஒருவர் அவற்றுக்கு நடுவில் ஒரு மெல்லிய தன்னுடைய சுய வருத்தத்தையும் சொல்லி தன் உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டார். அடுத்தவர்களுக்காக நாம் உதவி செய்கிற நேரத்தில் அவர்கள் அதற்காக தொடர்பு கொள்வதற்கு பதிலாக தாமதிக்கிற பொழுது நம்முடைய வேலையும் கட்டுவிடுகிறது, அவருடைய வேலையும் செய்ய முடியாமல் போகிறது. ஒரு விஷயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுகிற அக்கறையில் அதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாதது போல் தோன்றுகிறது, என்ன செய்வது என்று வருத்தப்பட்டார். அது தவிர்க்க முடியாததுதான். எல்லோரும் ஒருவரை போல இருந்துவிடலாகாது, இருந்துவிட முடியாது. அவரவர் மன உணர்வுகளுக்கு ஏற்றாற் போலவே அவர்கள் நம்மை தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் பலமுறை தொடர்பு கொண்டும் அவர் கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு என்ன விதமான நெருக்கடி இருக்கிறதோ, எந்த சூழலில் அவர் மாட்டிக் கொண்டிருக்கிறாரோ என்று புரிந்து கொள்வீர்களே, ஆனால் அது எளிதாக இருக்கும் என்று அவரை அமைதிப்படுத்த முயன்றேன். நான் ஒன்றும் எனக்காக அவரை தொடர்பு கொள்ளவில்லையே, அவருக்கு உதவி செய்ததற்காக நான் முயற்சி செய்கிறேன். அவர் உதவி கேட்டுக்கொண்டதற்காகத்தான் இந்த பணியிலும் இறங்கினேன். அதற்கு அவரே ஈடுபாடு காட்டவில்லை என்றால் நான் என்ன செய்வது என்று அவர் வருத்தப்பட்டுக் கொண்டார். அந்த பணி அவருக்கானது என்றாலும் அவர் குறித்து இவர் காட்டியிருக்கக்கூடிய அக்கறை, இவருடைய மனித நேயத்தையும் அடுத்தவர்களுக்கு உதவுகிற

0: தாராள குணத்தையும் அடையாளப்படுத்துகிறது. அதை ஏன் அவர் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதற்கான காரணம் எனக்கோ அவருக்கோ தெரிய வாய்ப்பில்லை. ஒருவேளை சம்பந்தப்பட்டவர் கூட அதை மீண்டும் சொல்லி விளக்கம் தருவாரா என்பது கூட சந்தேகத்திற்குரியது. ஆனால் இதனை செவிமடுக்கிற, இத்தொடர்பாக சிந்திக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிற பொழுது நம்மை சரிபடுத்திக் கொள்வதற்காக வேணும் முயற்சி செய்யலாமே என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நேயர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் ஒருவரிடத்தில் ஒரு உதவியை கேட்கிற பொழுது அந்த உதவி முடிகிற வரைக்குமாவது அவரோடு தொடர்ந்து இணைப்பில் இருப்பதும் அது தொடர்பான முயற்சிகளுக்கு உதவுவதும் கூட நம்முடைய இன்றியமையாத கடமை என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அடுத்து அந்த உதவியோடு அவரை மறந்து விடுவது என்பது நன்றி மறந்த பாவத்திற்குரியதாகவும் மாறிவிடுகிறது. நன்றி என்பது ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுவதிலேயோ அல்லது ஒரு வார்த்தை அனுப்பி விடுவதிலேயோ முடிந்து விடுவதில்லை. அதற்கு பதிலாக அது செய்யக்கூடியது என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று வள்ளுவர் சொல்லுகிற வாசகம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வு இல்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்று கடுமையாக வள்ளுவர் கருத்தை வலியுறுத்தி காட்டுகிறார். எனவே செய் நன்றி என்பது செயலுக்குரியது. நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா, தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தாழ்ந்தருதலான் என்று தென்னை மரத்தை உதாரணம் காட்டி தாளில் உண்ட நீரை தலையிலே இளநீராக தென்னை மரம் தருவது போல நாம் கைகளில் பெற்ற உதவிக்கு நாம் உடல் முழுவதையும் அர்ப்பணித்து செய்யக்கூடிய ஒரு நற்பணியை அவர்களுக்கு திருப்பிச் செலுத்துவதுதான் நன்றிக்குரிய கடப்பாடு என்பதை நமது முன்னோர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே ஒருவரிடத்தில் உதவி பெறுவது எவ்வளவு இன்றியமையாததோ அதைவிடவும் இன்றியமையாதது அந்த உதவிக்கு நிகராகவோ மேலாகவோ நாம் திருப்பி அந்த உதவியை அவர்களுக்கு செலுத்துவதுதான். அதற்கான வாய்ப்பினை நாம் காத்திருந்தேனும் பெற்று கடமையாற்றுவது நமது இன்றியமையாத கடமை என்று சொல்ல தோன்றுகிறது. அவர் செய்யாவிட்டாலும் நாம் அந்த செயலிலிருந்து நழுவிவிடாமல் இருப்பது நல்லதுதான் என்ற உணர்வை இன்று நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியின் மூலமாக அறிந்து கொண்டேன் என்று அந்த நண்பருக்கு சொன்னேன். ஓரளவு சமாதானம் அடைந்து விட்டார். உதவி பெறுகிறவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ தெரியவில்லை, ஆனால் உதவி செய்கிறவர்களின் மனநிலை ஒருபோதும் குந்திவிடல் ஆகாது என்பதை கவனத்தில் கொள்வது கூட நல்லதுதானே நண்பர்களே.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:05. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் மேற்கிலே. இது தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. ஆமியர்களே, இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம், உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். நீங்கள் அறிமுக நேராக மட்டும் இருக்கணுங்க. அதற்கான எண்கள் 043-42-24-40 மற்றும் 043-42-24-40-31. இந்த எண்கள் அழைச்சி நீங்கள் எங்கள் கூட பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்களை நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். 043-42-24-40 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கலாம். ரெடியாக நேர்களே,

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.

0: கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: பொன்னையின் புது புனல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம் நேரில். இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லையா, நேர்கள் இணைப்புக்கு வந்துட்டாங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கனிமொழி, காரிமங்கலம் ஊரு.
0: ஊரு காரிமங்கலமா?
1: ஆமா.
0: என்ன பண்றீங்க கனிமொழி? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? என்னது? நியூட்ரிஷனா? சரி, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ நார்மலா ஒரு டைட்டிஷியன்னா நீங்க என்ன காலையில டிஃபன் என்ன சாப்பிடலாம்னு சொல்லுவீங்க? நியூட்ரிஷனா ஃபுட்டு?
1: 6 மணிக்கே பால் குடிக்கணும்.
0: 6 மணிக்கே பால் மட்டும் குடிச்சிடணும் சொல்லுவீங்களா? காலையில ஒரு டிஃபன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு ஃபுல் நியூட்ரிஷன் டயட் ஃபுட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: நார்மல் மெனு தான்.
0: நார்மல் மெனு? அதான் என்ன மெனு? என்ன சொல்லுவீங்க? சரி, இட்லி தோசை எடுத்துக்கலாமா? இட்லியா?
1: இட்லி தோசை, லஞ்ச் அந்த மாதிரி
0: எடுத்துக்கலாம். சரிங்க. இன்னும் நிறைய கத்துக்கிட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம்.
1: ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் கால் பண்றேன்.
0: அந்த நர்வஸ்ல எல்லாம் மறந்துருச்சா? சரிங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: கோவில் படத்துலேருந்து பாட்டு கொடுங்க.
0: கோவில் படத்துலேருந்து என்ன பாட்டு வேணா கொடுக்கலாமா?
1: கொக்கு மீன தினமா அந்த பாட்டு கொடுங்க.
0: அப்படியா? சரி, கேட்போமா கனிமொழி?
1: கேட்கலாம்.
0: நன்றி.
1: நன்றி.

పట్టుకు పట్టుకు సగను తొట్టుకు కప్పును కట్టుకు మాంసే.

0: நேரம் 8:15 கேட்டு ரசிச்சிருக்கோம் நேர்களே. இது தருமபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் பொன்னியின் பொதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
3: ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்ட் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் வலிப்பு நோய் வந்த பிறகு என்னென்ன பரிசோதனைகள் நம்ம செய்ய வேணும் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். இதில் CT ஸ்கேன் பரிசோதனை, இது வந்து முதலாம் தளம் பரிசோதனை, அதாவது பிரைமரி டயக்னாஸ்டிக் டூல் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, CT ஸ்கேன் பரிசோதனையில் முதல்ல வந்து மூளையில் ஏதேனும் ரத்த குழாயில் அடப்பு இருக்கா அப்படின்னு லேசாக தெரியும். அதாவது இன்ஃபாக்ட் அப்படிங்கிறது மூளையில் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது. ஏற்கனவே அடைப்பு ஏற்பட்டு மூளையில் செல்கள் பாதிப்பு அடைந்திருந்தால் அது கருப்பாக தெரியும், கருநிறமாக தெரியும் CT ஸ்கேன் பரிசோதனையில். இதுவே புதுசாக ஒரு ஸ்ட்ரோக் பக்கவாதம் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், சில நேரங்களில் அது கண்டறிய இயலாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம MRI ஸ்கேன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். எனவே CT ஸ்கேன் பரிசோதனையில் மூளையில் ரத்த குழாயில் ஏற்கனவே அடைப்பு இருக்கிறதா, அல்லது மூளையில் தழும்பு, தழும்புனா எப்படி நம்ம கை காலில் அடிபட்ட தழும்பு வருதோ அதுபோல் மூளையிலையும் அடிபட்டாலும் தழும்பு வரலாம், ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு வந்தாலும் தழும்பு வரலாம். இந்த தழும்புனாலேயே நிறைய பேருக்கு வலிப்பு நோய் வரும். இது வந்து போஸ்ட் இன்ஃபார்ட் கிளையோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளையோசிஸ் அப்படின்னா ஸ்காரிங் இன் தி பிரெயின், மூளையில் ஏற்படுகின்ற தழும்பு. தழும்பு மூளையில் இருந்ததுன்னா கட்டாயம் வலிப்பு வந்து வாழ்நாள் முழுவதும் இருக்கும், அதை நீங்கள் தவிர்க்க இயலாது. அதனால் வலிப்புக்கான மருந்துகளை உட்கொள்ளவே வேண்டும். சில பேர் வந்து மூளையில் இருக்கிற அந்த பாதிப்பு தெரியாமல் 6 மாதம் சாப்பிட்டுட்டு போர் அடிக்குது, டாக்டர் நான் நல்லா தான் இருக்கேன், டெய்லி இந்த மாத்திரையை வர தூக்கிட்டு போகணுமா, நான்

0: பேசுகிற இடத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை விட்டுருவாங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விளைவுகளை உருவாக்கலாம். அதே மாதிரி மூளையில் இரத்த குழாயில் வீக்கம் எதாவது இருக்கிறதா, அது அனியூரிசம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அனியூரிசம் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னா நல்லா வெள்ளையாக கருப்பாக குண்டாக தெரியும். அப்போ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரத்த குழாயில் வீக்கம் அனியூரிசமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுவே தலையில் அடிபட்ட நோயாளியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள மூளையில் ரத்தக்கசிவு ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கலாம். நம்ம வழக்கமாக வலிப்பு வரக்கூடிய நோயாளிகளில் 100 to 70 பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மூளையில் ரத்தக்கசிவு. இந்த ரத்தக்கசிவு பெரும்பாலும் கட்டுப்படுத்த இல்லாத ரத்த கொதிப்பினால் வருது, அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன். இதனால் என்னாகும், மூளையில் கேங்க்லியோ கேப்சுலார் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், மூளையில் நடுப்பகுதியில் ரத்தக்கசிவு ஏற்படலாம். ரத்த குழாய்கள் வெடித்து செதறி ரத்தக்கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அது சிடி ஸ்கேன் பரிசோதனை வாங்கினக்க நன்றாக தெரியும். அம்மா இருந்ததுன்னா அதுக்கான மருத்துவத்தை உடனடியாக ஆரம்பிக்கவில்லை என்றால் வலிப்பு நோயை உங்களால் நிறுத்தவே இயலாத சூழ்நிலை ஏற்படலாம். இதனாலே சிடி ஸ்கேன் பரிசோதனை இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் மூளையில் வேறு ஏதேனும் நீர்க்கட்டி அரக்னாய்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம், அரக்னாய்ட் சிஸ்ட் அப்படிங்கிறது பிறக்கும்போதே வரக்கூடிய நீர்க்கட்டி, அதாவது நம்ம விரலில் வந்து ஒரு விரல் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, பிறக்கும்போதே சில பேருக்கு மறு மாதிரி மச்சம் மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரியான பாதிப்பு ஏதேனும் இருந்ததுன்னா மூளையில் நீர்க்கட்டி வரலாம். இந்த நீர்க்கட்டி வழக்கமாக நடு மூளையில் வரும், டெம்பரல் அரக்னாக்சிஸ்ட் அப்படின்னு பேர். ஏன் இதை குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா நடு மூளை இந்த டெம்பரல் லோப் தான் வலிப்பு வரத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இது எபிலிப்டோஜெனிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சில ஊர் பேர் சொல்லுவாங்க நான் அந்த ஊருக்காரன்ப்பா, அதனால் என்ன நான் ரொம்ப கோவக்காரன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த பக்கவாட்டு மூளை டெம்பரல் லோப்பில் இருக்கக்கூடிய பாதிப்பு இருந்ததுன்னா வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா வீரியம் அதிகமான காணப்படக்கூடிய பக்கவாட்டு மூளை அது. இது மட்டும் இல்லாமல் இந்த சிடி ஸ்கேனில் மூளையில் ஏதேனும் கட்டி இருக்கிறதா, கொழுப்பு கட்டியாகவும் தெரியலாம், கேன்சர் கட்டியாகவும் தெரியலாம். கொழுப்பு கட்டி எப்படி தெரியும், கருப்பாக குண்டாக தெரியும். இந்த கொழுப்பு கட்டி வந்து மூளையை ஒரு பக்கம் அமுத்திட்டு இருக்காங்கிறது தெரியும். கட்டி எந்த பகுதியில் இருக்குது, எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, இது போன்ற விவரங்கள் எல்லாம் சிடி ஸ்கேன் பரிசோதனையிலேயே தெரியும். இது கொழுப்பு கட்டியாக இருந்ததுன்னா, சின்ன கட்டியாக இருந்ததுன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை. இதே கொழுப்பு கட்டி பெரிதாக இருந்ததுன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். வேறு என்ன விஷயங்கள்லாம் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் பார்க்கணும் அப்படின்னு பற்றி நான் தொடர்ந்து நாளைக்கு பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: 8:22 கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேரிலே. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பொன்னியின் புதுப்புனல். இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நெருளை இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் நெருளியாக வளமர காத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வாழ்வில் வெற்றி என்பது எது, எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பணமா, புகழா, நிம்மதியா, சந்தோஷமா, இல்லை எது நீங்கள் நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் வெற்றினா உங்களுடைய பார்வையில் என்ன? நிறைய பேருக்கு ஒவ்வொரு இலக்கு இருக்கும் வாழ்க்கையில். நான் இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், எதையாவது ஒன்று சாதிச்சுட்டா நம்ம மனநிறைவு அடைஞ்சிடுறோமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றின்னு நினைக்கிறது எது நேர்களே? இன்றைக்கி 9:05 வானொலியில் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று உங்களது கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். பொன்னியின் புதுப்புனல்ல வாட்ஸ்அப் மூலமாக தன்னோட பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஈரோட்லேருந்து பாபு இவங்க வந்து ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்போமா நேர்களே?
10: கனகமல்லி

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
4: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: நிகழ்ச்சியில ஒரு அறிவிப்பு. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 7000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் 8:30. நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரித் தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரித் தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நான் சந்திக்கிற இளைய தலைமுறையை பார்க்குறப்போ ஒரு பயம் ஏற்படுது. என்ன பயம் அப்படின்னா, அவர்களுக்கு எதுவும் தெரியலைங்கிறது ஒரு கவலையாக இருக்குது. இப்போ உதாரணமாக நான் சினிமா துறையில் பார்க்குறேன், அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்க வர்றவர் தட்டுத்தடுமாறி சொல்கிறாரு. அதே மாதிரி சீரியலில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அந்த டைலாக் சொல்லி கொடுக்குறவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? அப்படி இல்லை, நடிகர்னு வந்தாச்சுன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம நடிக்கணும். அப்போ அவங்க வாசிக்கிற பாவனைகள் பார்க்குற போது அவங்களால எழுத்துக்கூட்டி வாசிக்க முடியல. அதே போல் அந்த கணினியில் உட்காந்து டைப் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு எழுத்துக்களை அதில் ஒருங்கிணைக்க தெரியல. அந்த செய்தியை அவன் கை கொண்டான் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கை கொண்டான் அப்படின்னு அடிச்சு விட்றாங்க. எந்த கையை கொண்டான்? தும்பிக்கையை கொண்டானா? எப்படி ஆகும்? கை கொள்ளுதல் என்பது கைப்பற்றுதல்னு அர்த்தம், எடுத்துக்கொள்ளுதல்னு அர்த்தம். எழுத தெரியல, படிக்க தெரியல. இது எங்கே? ஜப்பான்லையா? இந்தோனேஷியாவிலையா? இல்லை ஜெர்மனிலையா? திக்கட்டும் தமிழ் பரப்பும் தீந்தமிழ் திருநாட்டில் தான். ஏன் இப்படி இருக்குது கேட்டால், அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, +2 படிக்கிறப்ப தமிழ் படித்தது, அதுக்கு பிறகு எங்களுக்கு தமிழ் தெரியாது. இன்னும் சில பேர், ஐயோ நான் 10th படித்தப்ப தமிழ் படித்தது, நான் +2 கூட நான் தமிழ் படிக்கலை. இன்னும் சில பேர், நான் தமிழே படிக்கலை. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதாவது, ஒன்று நினைவைத்துக் கொள்ளுங்கள், மொழி என்பது சம்பாத்தியத்துக்காக மட்டுமில்லை. அது என்ன வெறும் சாதாரண நினச்சிட்டிங்களா? அது அறிவு தாண்டி பண்பாடு. அதுதான் நம்முடைய இனம். உருமுனாத்தானங்க புலி, கூவினாத்தான குயில், பேசினாத்தான தமிழ். உணவுச்சாலைக்கு போகிற போது அங்கே நம் மொழி பேசுகிறவங்களே இல்லை, அது வேறு விஷயம், அதெல்லாம் அரசியல் இருக்குது, அவங்கள்ட்ட நம்ம செய்தியை சொல்ல முடியல. இப்போ நீங்கள் உணவு கூடத்துக்கு போனால் பேச முடியல, மற்ற இடத்துக்கு போனால் பேச முடியல. தமிழ் படிக்காமல் வர்றதுனால என்ன நஷ்டம்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வரலாறுகள் தெரியாமல் போதுங்க. சேர சோழ பாண்டியர்கள் யார்? கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கியவர் யார்? ஒரு கோவிலுக்கு போகிறோம், இந்த கோவில் பாடல் பெற்ற தலம்ங்கிறாங்க, 108 திவ்ய தேசம்ங்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? போனோம் பொங்கலை வாங்கி தின்ட்டு வர வேண்டியதானே, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்லக்கூடாதுங்க. அப்படி சொல்லிட்டோம்னா அப்புறம் என்ன பெருமை இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கோவிலுக்கு போகிற போது, நான் இப்போ சமீபத்தில் திருநெடுங்கலம்னு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். எங்கள் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் துவாக்குடி தான் ஒன்றே இருக்கிற ஒரு கோவிலுக்கு போனோம், திருநெடுங்கலம், திருநெடுங்கலநாதர். அங்கே 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் வந்து பாடின அந்த பாடல்கள் அங்கே பாடல் பெற்ற தலமாக இருக்குது. அங்கே போனால் எனக்கு இது நான் படித்து பார்த்த உடனே வியப்படைகிறேன். அந்த கோயில் இன்றைக்கு இருக்குது, இன்றைக்கும் வளமாக இருக்குது. என் நண்பர் அன்னதான செம்மல் ரவீந்திரன் அவர்கள் உடன் வந்து எனக்கு எல்லா ஏற்பாடு பண்ணார், அங்கே எல்லாம் பார்த்து மகிழ்ந்த நான். இதை நான் சொல்கிறது இது எதுக்காகன்னு கேட்டால், வரலாறு தெரிய வேண்டாமா? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற புவியியல் தெரிய வேண்டாமா? ஆறுகள் பேர் தெரிய வேண்டாமா? மரங்கள் தெரிய வேண்டாமா? 96 வகையான மலர்கள் பற்றி தெரிய வேண்டாமா? தமிழ் மொழியை படிக்கலன்னா அவமானம் பிறருக்கு இல்லைங்க, நமக்கு தான். இது நான் கவலையோடு தான் அதை நான் பதிவு செய்கிறேன். நான் படிச்சுட்டேங்கிறதுக்காக சொல்லலை, அடுத்த தலைமுறை படிக்காமல் போச்சுன்னா சங்கடங்க. தமிழை படியுங்கள். இதில் நம்பிக்கை மூட நம்பிக்கை என்றெல்லாம் நீங்கள் ஒதுக்க

0: ஆதீர்கள். மூட நம்பிக்கை வந்தால் அது வேணான்னு விட்டுட்டு போங்க, அது நம்ப சொல்லலை. ஆனோ ஆனாலும் தமிழ் படிக்காவிட்டால், இலக்கியங்கள் படிக்காவிட்டால், பக்தி இலக்கியங்கள் படிக்காவிட்டால் நம்முடைய வரலாற்றை இழந்து விடுவோம். நல்ல தமிழை கற்போம், தமிழுக்கு பெருமை சேர்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: நேரம் 8:35. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி 0-43-42-24-40-30 மற்றொரு 0-43-42-24-40-31 இந்த எண்களை அழைச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்கள் பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடலை நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். 0-43-42-24-40-30 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். நேர்களே, நீங்கள் அறிமுக நேராக மட்டும் இருக்கணும்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: பொன்னியின் புதுப்பு நல்ல அடுத்ததா வாட்ஸ்அப் மூலமா பாடலை கேட்டிருக்காங்க. தருமபுரி நெசவாளர் காலனிலிருந்து ஸ்வேதா, இவங்க வந்து கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேப்போம் மனேட்லி.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. இது பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நேர்களுக்காக ஒரு அறிவிப்பு. ஈரோடு மஞ்சள் மார்க்கெட் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டாலுக்கு விரலி மஞ்சள் குறைந்தபட்சமாக 11,263 ரூபாயும் அதிகபட்சமாக 17,369 ரூபாயும், கிழங்கு மஞ்சள் குவிண்டாலுக்கு குறைந்தபட்சமாக 9,555 ரூபாயும் அதிகபட்சமாக 16,555 ரூபாயும் விலை போனது.

பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க. லலிகம்லேருந்து பிரசாத் இவங்க வந்து பட்டாஸ் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்போமா நேர்லே?

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500-848-820.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கேட்டு ரசிச்சுக்கோ நேர்களே, இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனால். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் 8:48 நேர்கள் கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்யறது யாரா இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயம்ங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பா ஏதோ நடந்துகிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம் இவர் அரைஞ்சா அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார்? அமைச்சர். ஏன்ப்பா என்கிட்ட அறையை வாங்கிக்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுட்டுருக்குறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கன்னத்தை தடவிட்டே யோசனை பண்ணான். இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்புல நின்றுட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. ஊரு பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரைகிறது யாரு அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிக்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னார் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தெருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலார்னு ஒரு அறை கொடுத்தானே, அவன் கன்னத்தை தடவிட்டு ஏண்டா என்னை அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்னை அரைஞ்சே அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னு நானும் அவன்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
2: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
6: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
4: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா?

8:53 இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. இது பொன்னியின் புதுப்புனால் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வளம் வந்துட்டுருக்கு, கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் இல்லையா நேர்களே? நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேலத்திலிருந்து திவ்யா கேட்டிருக்காங்க, ஆலினால் அழகுராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களே நிகழ்ச்சியோட நிறைவுப்பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நாம் கேட்டோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனால். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேரம் காலை 9 மணி. நேர்கள் கேட்கலாம்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: கஜா புயல் தாக்கிய தருணம் அது. ஒரு அரசு செய்ய வேண்டிய பணியை தனி மனிதர்கள் அனைவரும் நம் தலைமையில் கூட்டாக சேர்ந்து வெகு விரைவாக குன்றக்குடியின் சாலைகளில் மறியல் செய்த மரங்களை அப்புறப்படுத்தி பக்கத்து ஊர்களுக்கும் சென்று உதவி செய்தோம். இதுதான் நம்முடைய கடமையை எதற்கும் எதிர்பார்ப்பில்லாமல் செய்கிற கடமையாற்றுகிற கடமை வீரர்கள் நம்மிடம் இருந்தால் எந்த பணியும் நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் என்பதற்கான உதாரணம். பேரிடர் காலத்தில் இப்படித்தான் பணியாற்ற வேண்டும் என்பதற்கு இலக்கணமாய் பலரும் கிராமங்களில் வசிக்கிறார்கள். ஆனாலும் நம்மில் பலர் பொய்களை நேசிக்கிறோம், விளம்பரங்களை விரும்புகிறோம், நம்மை யாரும் புகழ்ந்து பேச மாட்டார்களா என்று இயங்குகிறோம், நம்மால் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையை பற்றி உணரும் ஆற்றல் மனிதனுக்கு குறைவாகவே இருக்கிறது. குழந்தைகளும் ஞானிகளுமே மறைக்காமல் உண்மையை கூறுவார்கள். மரணம் வரை வெற்றிக்கு உத்தரவாதமில்லை என்று உரைத்தவர்கள் ஞானிகள். பொய்களுக்கிடையே உண்மையை தேடுவது புதையலை தேடுவது போன்றது. உண்மை அமைதியானது, எளிமையானது, அது எப்போதும் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளாது. விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் ஒற்றுமை உண்டு. விஞ்ஞானம் பறந்துவிட்ட உலகத்தில் உண்மையை தேடுவது, மெய்ஞானமோ உள்ளத்துக்குள் உண்மையை தேடுவது. ஆக இரண்டுமே உண்மையை நோக்கிய பயணம்தான். பெரும்பாலும் இந்திய இலக்கியங்கள் சாரமற்றவை, அவற்றை ஒரு சின்ன அட்டைப்பட்டிக்குள் அடக்கிவிடலாம் என்று கேலி பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு ஆங்கிலேயர். இந்திய தத்துவத்தின் சாரத்தை அவர் அறிந்திருக்கவில்லை. ஆனால் மேற்குலகில் பலர் அதை தெளிவாக அறிந்திருந்தார்கள். எமர்சன் எழுதிய பிரம்மா என்ற கவிதையை கீதையின் சாரம் என்பார்கள். கண்டங்களிடையே தொடர்வண்டி போக்குவரத்து தொடங்கிய போது இனி நாம் இந்திய ஞானத்தை அறிந்து கொள்ளலாம் என்று மகிழ்ந்து கூத்தாடினார் வால்ட் விட்மன். T.S. எலியட் எழுதிய தரிசு நிலம் உபநிடதங்களை தழுவி எழுதப்பட்டது. அதற்கு நோபல் பரிசும் கிடைத்தது. முண்டக உபநிடதத்தில் உண்மையே வெல்லும் என்ற வாசகம் அது நமக்கு நம்பிக்கை விதைக்கிறது. காலம் கடந்தேனும் உண்மை வெல்லும். உண்மையை சொன்னவர்கள்தான் அதை காண உயிருடன் இருப்பதில்லை. தனி மனிதன் உண்மையில்லாத ஒன்றை சொன்னால் அதற்கு பெயர் பொய். ஒரு கூட்டமே சொன்னால் அது வதந்தி. தொண்டன் சொன்னால் புகழ்ச்சி. புள்ளியியல் சொன்னால் புள்ளி விவரம்.

0: குண்டகவனிடம் சொல்லும் வாசகம்தான், உண்மையே வெல்லும் வாய்மையே வெல்லும் என்ற வாசகம்தான் நம் தேசிய சின்னத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் தமிழில் வாய்மையே வெல்லும் என்று வழிமொழிந்திருக்கிறோம். உண்மைக்காக உண்மையாக வாழ்ந்தவர்கள் வரலாறாக மாறியிருக்கிறார்கள். தன் வாழ்வை உண்மைக்கு அர்ப்பணிக்கும் காந்தியடிகள் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று சொன்னார். உலகத்தார் உள்ளத்தில் நீ நீக்கமர நிறைந்திருக்க வேண்டுமா? எப்போதும் உண்மை பேசிடுக என்றார் திருவள்ளுவர். உடலை நீ தூய்மை செய்யலாம், கங்கையில் குளித்தாலும் காவிரியில் குளித்தாலும் உடல்தான் தூய்மையடையும், உள்ளம் தூய்மையடைய வாய்மை தேவை என்றார் திருவள்ளுவர். உண்மை பேசுவதை விட சிறந்த அறம் எதுவும் இல்லை என்று சொன்னவர் ஒரே ஒரு இடத்தில் விதிவிலக்கு தருகிறார். நீ ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமா? ஒரு தீய செயல் நிகழாமல் தடுக்க வேண்டுமா? ஒரு கொலையோ கொள்ளையோ நிகழ்ந்து விடாமல் தடுக்க வேண்டுமோ? அப்படிப்பட்ட இடத்தில் உண்மை பேச முடியாத நிலை ஏற்பட்டால் அந்த இடத்தில் பொய்யை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிறார் திருவள்ளுவர்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

காலை வணக்கம் நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. நேயர்கள் இனி கேட்கலாம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
4: தங்க நாணயங்களுக்கு சேதோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டம் பிளியனூர் ஊராட்சி ஜெயம் கல்லூரி அருகில் நல்லானூர் கிராமத்தில் அருள் வழிகும் சக்தி விநாயகர் சக்தி மாரியம்மன் மகா கும்பாபிஷேக விழா 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 to 10 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
7: வெற்றி என்பது தினமும் தொடர்ந்து செய்யப்படும் சிறிய முயற்சிகளின் பலன். வெற்றி என்பது பிறப்பால் அல்ல, உழைப்பால் கிடைக்கும். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வெற்றிங்கிறது வேற வேற. படிப்புல சாதிக்கிறது, தொழில அதிக லாபத்தை ஈட்டுறது, இப்படி வெற்றிங்கிறது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இருக்கு. அந்த வகையில வாழ்க்கையில வெற்றி என்பது என்ன சொல்ல வாருங்கள் நேயர்களே. இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி என்பது என்ன நிகழ்ச்சியில உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க நீங்க புதிய நேயர்களா இருந்தா அழைக்க வேண்டிய எண்கள் 04342244030 மற்றும் 94861 10 25. மற்ற நேயர்கள் 04342 என்ற முன்னணி

0: குறிப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில இணையற முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் பாலகோடு பக்கம் வாழைத்தோட்ட சிறுமாரி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறது என்ன?
1: வாழ்க்கையில வந்து என்னைக்குமே வந்து நேர்மையை உழைக்கணுமா, உழைக்காது என்னைக்கு நிலைக்காதுமா.
0: சரிங்க,
1: மட்டும்தான் நிலைக்கும். அந்த மாதிரி கற்பனை பண்ணா உண்மையிலே உழைச்சி வெற்றி கிடைக்குமா.
0: சரிங்க ஐயா,
1: பாலம் வரது வெற்றி நினைச்சு கூடாதுமா.
0: சரிங்க ஐயா,
1: நன்றிமா. வாய்ப்பு நன்றிமா.
0: நன்றிங்க ஐயா. வாழ்க்கையில உழைச்சு வெற்றி அடையிறது அப்படிங்கறது தான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் இனிமே அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு தென்னை விவசாயி ஏ முருகன்மா.
0: சொல்லுங்க ஐயா, வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறது என்ன?
2: வாழ்க்கையில வெற்றினா எல்லாம் வெற்றின்னு சொல்ல முடியாதுமா. தோல்வி அடைஞ்சவன் வெற்றி தான், வெற்றிக்கு அடிப்படை தான்மா. அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து வெற்றி அடைஞ்சது, நான் காலேஜ் ஓல்டு பிஎஸ்சி முடிச்சு காவல தேர்வுக்கு தேர்ந்தெடுத்தாங்கம்மா 1976.
0: சரிங்க ஐயா.
2: தேர்ந்தெடுத்து இன்னைக்கு காவல் உதவி ஆய்வாளராக வெளியேறினம்மா. அது என்னை காப்பாத்தம்மா. எல்லாம் வந்து தோல்வின்றது நம்ம வந்து வெற்றி நிலைக்கு அடிவடி தான்மா. தோல்வி அடைஞ்சமா தலைவர் விடக்கூடாது.
0: தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்றீங்க.
2: முதல் படி என்னுடைய கருத்து தாம்மா.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நல்ல கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றிங்க ஐயா.
2: நன்றிமா.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், ரேம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா.
3: உழைப்புதானே வெற்றி காரணம்.
0: சரிங்கம்மா, அப்படி நீங்க உழைச்சு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சது என்ன, எங்களோட பகிர்ந்துக்குங்க.
3: கடன் இல்லாத இருக்கணுங்க, அதுதாங்க வெற்றிக்கு முதல் படி. கடன் இல்லாம வாழணும்.
0: சரிங்க,
3: வெற்றி நல்லா ரெடி பண்ணி வாழணும், கடன் வாங்கி ரெடி ஆகக்கூடாது.
0: சரிங்கம்மா, அதாவது இருக்கிற பொருளை வச்சே நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
3: நன்றிங்க.
0: சரிங்கம்மா, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: தர்மபுரி மாவட்டம் அக்கமணி பஞ்சாயத்து தாசமல்லி சிந்தன்.
0: சொல்லுங்க ஐயா.
4: வெற்றி என்பது வந்து விடாமுயற்சி.
0: விடாமுயற்சி நிச்சயமா.
4: வெற்றி வந்து நம்ம மக்கள் மதில் நல்லவளா இருந்தா எந்த இடத்துலயுமே வெற்றி பெறலாம்.
0: நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சது என்ன?
4: நாங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சோம்னா வாழ்க்கையில கஷ்டப்பட்டுதான் வெற்றி அடைஞ்சு வந்து ஒரு நிலத்துல வந்து கிணறு வச்சு ஒரு பஞ்சத்தை வச்சு வெற்றி அடைஞ்சீங்கம்மா.
0: அப்போ நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க, அதுதான் உங்களோட வாழ்க்கையோட வெற்றி அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
4: நன்றி நன்றி.
0: நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: அம்மா வணக்கம். அம்மா
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்மா.
0: சொல்லுங்க ஐயா, உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறது என்ன, நீங்க என்னவா பாக்குறீங்க?
5: அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு நான் போகக்கூடிய தளம் அப்படின்னு பாக்குறேன் மேம். உதாரணத்துக்கு ஒரு படிநிலையில பொருளாதார ரீதியாக இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அடுத்த படிநிலைக்கு பொருளாதாரத்தை ஒசத்தி என்னால கொண்டு போக முடியுதா, அது வெற்றி அப்படின்ட்டு நான் பாக்குறேன். அதே மாதிரி புதிய புதிய விஷயங்களை நான் கத்துக்கிறது அப்படிங்கறதும் வெற்றின்னு பாக்குறேன்மா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒசரணும் அப்படிங்கும் பொழுது நிறைய எதிர்பாடுகள் வரும். அந்த எதிர்பாடுகளை சமயோஜிதமா கலைந்தெறிவதற்கான யுக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வச்சிருக்கணும் இல்லையா, அத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு வெற்றி அப்படின்ட்டு நான் பாக்குறேன். நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, பொதுவா நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா நம்மள அறியாத ஒரு மமதை கலைக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடாதுமா. அந்த வெற்றிய எப்படி நான் தக்க வச்சுக்க போறேன், நான் அந்த வெற்றி பெற்று எப்படி மத்தவங்களுக்கு சிறந்த முன் உதாரணமாக அதை சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கறதுலதான் என்னுடைய வெற்றி அடங்கி இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவேன்மா.
0: சரிங்கய்யா, அப்போ நீங்க மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னா எந்த மாதிரி சொல்லுவீங்க?
5: மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா

0: இருக்கணும்னா நான் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல சாதிக்கணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவேம்மா. எப்பொழுதுமே நான் பயந்து இருக்க மாட்டேன். அது பொருளாதாரமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், அப்புறமா நம்ம சுய ஒழுக்கமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே மேம்படணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே முன் உதாரணமா இருப்பேம்மா.
1: சரிங்கய்யா, நல்ல கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது பயம் இல்லாம தைரியமா ஒரு செயலை செய்யணும்,
0: அதுதான் உண்மையான வெற்றி. தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படாம துணிவு அப்படிங்கிறது தான் வெற்றி.
1: ஆமாங்க ஐயா, தயக்கம் அப்படின்றது இல்லைனாவே நமக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் தானாக வந்து குவியும்.
0: ஆமா ஆமா.
1: சரிங்க ஐயா, நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பொழுதுபோக்கு அப்படின்னா வந்து வானொலி தான். வானொலியில நிறைய

0: இல்ல செய்யணும்.
1: அதுதான் உண்மையான வெற்றி. தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படாம துணிவு அப்படிங்கிறது தான் வெற்றி தான்.
0: ஆமாங்கய்யா, தயக்கம் அப்படின்றது இல்லைனாவே நமக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் தானாக வந்து குவியும்.
1: ஆமா ஆமா.
0: சரிங்கய்யா, நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஆமா வணக்கம்மா, நான் சேலம் செம்மாண்டப்பட்டி காசி விஸ்வநாதன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது என்ன?
2: என்னுடைய வாழ்க்கையில வெற்றின்னா வந்து கடுமையான உழைப்பு தாம்மா. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து அதிகாலையில நேரத்துல எழுவேன்.
0: சரிங்க ஐயா.
2: அதே மாதிரி அந்த உழைப்பு பண்றதும் வந்து அந்த தலிப்புங்கிறத வந்து இல்லாத போக்கு பொழுதுபோக்கு அப்படின்னா வந்து வானொலி தான். வானொலியில நிறைய விஷயங்களை நாம கேக்குறதுனால எதையுமே எதிர்கொள்றதுக்கு ஒரு முன்னோதாரணமா அமையுதுன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த நேரத்திலயும் ஒவ்வொரு கருத்தும் வந்து நம்ம வந்து நம்ம மனச வந்து கெட்ட சவகாசம் அண்டாத அளவுக்கு பாத்துக்கிறது வானொலி தான். அந்த வகையில வந்து வானொலி எனக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கிறது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுமா.
0: சரிங்க ஐயா,
2: நன்றிமா.
0: நன்றிங்க ஐயா. தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசுவோம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டம் பிளியனூர் ஊராட்சி ஜெயம் கல்லூரி அருகில் நல்லானூர் கிராமத்தில் அருள் வழிகும் சக்தி விநாயகர் சக்தி மாரியம்மன் மகாகும்ப அபிஷேக விழா 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 to 10 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் விரைக அம்மன் அருள் பெறுக.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும்போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுகிறார்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: தர்மபுரி மாவட்டம் பிளியனூர் ஊராட்சி ஜெயம் கல்லூரி அருகில் நல்லானூர் கிராமத்தில் அருள் வழங்கும் சக்தி விநாயகர் சக்தி மாரியம்மன் மகா கும்ப அபிஷேக விழா 17 வியாழக்கிழமை காலை 9 to 10 சிறப்பாக நடைபெறும். அனைவரும் விரைக அம்மன் அருள் பெருக.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம்
4: மற்றும்
5: தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
6: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 to 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
4: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: தர்மபுரி மாவட்டம் பிளியனூர் ஊராட்சி ஜெயம் கல்லூரி அருகில் நல்லானூர் கிராமத்தில் அருள் வழங்கும் சக்தி விநாயகர் சக்தி மாரியம்மன் மகா கும்ப அபிஷேக விழா 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 to 10 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
7: நேரம் காலை 9:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்னைக்கு வாழ்வில் வெற்றி என்பது எது அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் வெற்றிங்கிறது வேற. நம்ம எல்லாருமே வெவ்வேறு பணிகள், தொழில்கள் அப்படி செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அவங்களோட வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? நிறைய மக்களுக்கு இயற்கை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, நிறைய மரங்களை நட்டு வளர்த்தி இயற்கைய பாதுகாக்கிறது அப்படின்றது தான் அவரோட வாழ்க்கையில ஒரு வெற்றியா இருக்கும். ஒரு மருத்துவர் இருக்காரு அப்படின்னா அவரோட வெற்றி அப்படின்றது நோயாளிகளை குணப்படுத்தி ஆரோக்கியமானவர்களா மாத்துறது அப்படின்றது அவரோட வெற்றி. இந்த மாதிரி வாழ்வில் வெற்றி என்பது எது அப்படின்னு நீங்களும் சொல்ல வாங்க. இப்போ நம் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைய போற நேயர், வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: நான் காரிமங்கலம் வட்டம்.
7: சொல்லுங்க ஐயா, உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறது என்ன?
8: தொழில் கரெக்டா பண்ணி தொழில கரெக்டா செஞ்சாக்கல அதுவும் ஒரு வெற்றி தான். அதனால யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம தொழில் பண்ணாவே அது ஒரு வெற்றி தான். நன்றி.
7: சரிங்க, உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க எந்த தொழில

0: வெற்றி அடைஞ்சிருக்கீங்க.
1: நான் வந்து உரக்கடை வச்சிருந்தேம்மா, 41 நாள் உரக்கடை வச்சிருந்தேன், 41 வருஷம். நான் அது வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு பசங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனாலும் நான் கடி எடுத்துட்டு தான் பண்பலை கேட்டு பிரியாக்குறேன். பண்பலை எனக்கு பிடிக்கிறதே ஒரு வெற்றி தானம்மா.
0: சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க்கையில் அது சிறு சிறு வெற்றி கூட வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் ஒரு பெற்றோராக இருந்து நம்மளோட குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அப்படின்றது நம்மளோட வெற்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். நான் கிச்சேரி மாவட்டம் மருதேறி சுப்பிரமணியம்மா. நலம் நலமுறை ஆவல்.
0: நலமையா, நீங்களும் நலமா இருக்கீங்களா?
1: அதாவதுமா வெற்றி தானா வந்துடாதுமா, விடாமுயற்சி வெற்றிக்கு வழி, கடின உழைப்பு செய்யணும்.
0: சரிங்க,
1: மேல தேடி தேடி போனாதான் அந்த வெற்றி கிடைக்கும். வீட்டுல சோர்ந்து பட்டுதான் கிடைக்காதுமா. வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றிங்கய்யா. அதாவது வீட்டில் நாம் முடங்கி இருக்கிறத விட வெளியே வந்து நிறைய வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சேலம் வேம்பிடிதாளத்துலேருந்து கண்டவாணி.
0: சொல்லுங்கய்யா.
2: அதாவது வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி என்பதுன்னா ஒரு துறை இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தெரிஞ்ச, அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டவன் கெட்டா, தெரியாத தொழிலை தொட்டவன் கெட்டாங்கிற ஒரு பழமொழி இருக்கு.
0: ஆமாங்கய்யா.
2: ஆமா, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம நடைமுறைப்படுத்துறது சரியான வெற்றியாக இருக்க முடியும். தெரியாத ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம போய் உள்ள போய் அதெல்லாம் போய் தொடர்த்தி நம்ம வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறேன்.
0: சரிங்க, நீங்க எந்த துறையில இருக்கீங்க?
2: நான் நெசவு துறையில் இருக்கிறேம்மா. அதாவது விசைத்தறி கைத்தறி ரெண்டுமே செய்வேன். கைத்தறி இப்ப முடியல இப்ப அப்படிங்கும் போது நான் விசைத்தறிக்கு வந்திருக்கேன்.
0: சரிங்கய்யா.
2: இப்படி தொடர்ந்து மாத்தி மாத்தி தான் அந்த அந்த துறை சம்பந்தமான ஒரு ஒரு தொழில் தான். அதை தான் மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்கேன். சூழ்நிலைக்கு ஏற்ப மாத்தி செஞ்சுட்டு வாழ்க்கையை வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு அறிவியல் முன்னேற்றத்துல இந்த ஓசன் படல தினம் இன்னைக்கு.
0: ஆமாங்கய்யா, செப்டம்பர் 16
2: வந்து செப்டம்பர் 16 ஓசன் படலங்கிறதுனா அது அதுதான் நம்மளை எல்லாத்தையுமே வெற்றிகரமா வாழ வச்சுட்டு இருக்குது. அதை மேலும் மேலும் அதை வலுவடைய செய்து மேலும் அந்த சூரிய கதிர்கள்லாம் மனிதனை வந்து தாக்கி உலகமே அழியக்கூடிய சூழ்நிலை எதிர்காலம் இருக்குதுங்கிறாங்க. கேட்கறதுக்கே பயமா இருக்கு. அதை அனுபவிக்கிறது எப்படி இருக்குங்கிறது நினைச்சு பார்த்தா பயமா தான் இருக்கு.
0: நம்மளோட பின்னாடி தலைமுறை முறையினருக்கு அது நிச்சயமாவே பாதிப்பு தான். நாம இப்ப இருந்து அந்த படலத்தை பாதுகாப்பா வச்சிருக்கணும்.
2: நாம சொத்து சேர்க்க வைக்கிறோமா இல்ல இயற்கை சேர்த்து வச்சுக்கோனா கூட அது வருங்கால சந்ததிக்கெல்லாம் பயன்படும்.
0: சரிங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது இயற்கையை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் நம்மளோட வெற்றி தான். ஏன்னா இன்னைக்கு செப்டம்பர் 16 நம்ம உலக ஓசோன் படலை பாதுகாப்பு தினம் அதை அனுசரிக்கிறோம். அதனால இயற்கையை பாதுகாக்கணும் நம்ம நிச்சயமா. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா. வாழ்வில் வெற்றி என்பது எது?
3: வாழ்வில் வெற்றி என்பது வந்து அடிக்கடி வராதுமா, அது 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம நல்லதே செஞ்சா கண்டிப்பா வரும்.
0: சரிங்க, நீங்க வெற்றி எப்படின்னா எதை பாக்குறீங்க உங்க வாழ்க்கையில?
3: எங்க வாழ்க்கையில வந்து நாங்க வெற்றினா விவசாயத்தை தான் பாக்குறோமா. எங்க இது அது தான் போயிட்டு இருக்குது.
0: சரிங்கய்யா.
3: விவசாயத்துல வந்து கஷ்டப்பட்டு நம்ம இந்த வருஷம் மழை வரல வரலன்னு விட்டா விவசாயம் பண்ண முடியாது. எதா இருந்தாலும் மூர்ச்சு பண்ணணும்.
0: சரிங்க,
3: மூர்ச்சு பண்ணா ஆட்டோமேட்டிக் கிடைக்கும், எதுவுமே உதவி கிடைக்கும்.
0: சரிங்க,
3: உள்ளமும் மனசும் ஒன்னா இருக்கணும். எதை செஞ்சாலும் நம்ம அப்படி செஞ்சா என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு நம்மளை தேடி இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் அண்ணாவது வருஷம் அது வந்தே வருமா.
0: சரிங்கய்யா, நன்றிங்கய்யா இணைப்பில் இணைந்ததற்கு. தொடர்ந்து விளம்பரத்தை தொடர்ந்து பேசுவோம்.
4: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
5: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

தமிழ் பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி என்பது எது அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட இணைய போற நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, வாழ்க்கையில வெற்றி என்பது எது?
1: நம்மளோட வாழ்க்கையில வெற்றி வந்து எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேம்மா, நம்ம கிட்ட அவங்க வந்து கண்ணாடி பாத்திரம், குடும்பம் ஒரு கண்ணாடி பாத்திரம் கொடுத்துருக்காங்க, அது உடைக்கிறாம பத்திரமா பாத்துக்கணும். உடைஞ்சிட்டு அது சில சில ஆயிரும், அது உடையாம நம்ம பத்திரம் பார்த்தாவே அம்மா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றதுமா.
0: சரிங்கம்மா,
1: நன்றிம்மா.
0: நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுற. நிலையத்துல எல்லாம் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமையா.
2: சரிம்மா, வாழ்க்கையின் வெற்றிக்கு வழி உழைப்பு, அதுவும் நேர்மையான வழியினான உழைப்பு, விடாமுயற்சி, அந்த உழைப்புலயும் நமக்கு நம்பிக்கை, இது எல்லாம் இருக்கணும்மா.
0: சரிங்க,
2: உழைப்பு, நம்பிக்கை, நேர்மையான வழியில இருக்கணும்,
0: இந்த மூணு இருந்தா நமக்கு வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்.
2: கண்டிப்பா, அந்த உழைப்பு, நேர்மையான உழைப்பு, விடாமுயற்சி, நம்பிக்கை, எந்த உழைக்கி நம்ம கொஞ்சம் தாமதமான கூட வெற்றி நம்மளை கண்டிப்பா தேடி வரும்.
0: சரிங்க ஐயா, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.
2: நன்றி, வாய்.
0: நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு இனிமையான காலை.
0: காலை வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
3: நாமக்கல் மாவட்டத்துல மங்களபுரம் ராஜ்யா.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு எதை பாக்குறீங்க?
3: வெற்றிங்கிறது கண்டிப்பா அதிர்ஷ்டம் கிடையாதுமா, அதாவது நாம குறிக்கோளை அடையறதுக்கு நாம செய்யக்கூடிய விடா முயற்சிமா, தளராத மன உறுதி, இவைகளோடு இணைந்த உழைப்புமா, இதில் இடையிடையே ஏற்படும் தோல்விகளை தாக்கக்கூடிய திடமான பண நம்பிக்கை வேணும். இதுதான் ஐயன் திருவள்ளுவர் வந்து அழகா குரல்ல சொல்றாரு, ஊழையும் பொக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயர்த்துபவர் என்கிறார். அதாவது ஊழ் விடையில கூட நம்மளோட விடா முயற்சியில வெல்ல முடியுங்கிறாருமா. இப்ப நான் வந்து பிளஸ்டி முடிச்சுட்டு 45 வருஷம் கடவுச்சிருக்கிறேன். ஆரம்பத்துல கொஞ்சம் மெல்லப்பட்டதா இருந்துச்சு, இப்ப வந்து வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல முயற்சி பண்ணதுனால ஒரு வாய்ப்பு. அச்சங்கிறது நம்ம நம்பிக்கை கிடையாது, நம்மளோட உழைப்பால மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில வெற்றி அடைந்தோம் கருத்தை பதிவு பண்றோம்மா.
0: சரிங்க ஐயா, நன்றி. இப்ப நம்ம கூட இணைய போற நேயர் வருக, வணக்கம்.
4: இந்த சகோதரிக்கு இனிய வணக்கம்.
0: இனிய வணக்கம் சகோதரி, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்காவரம் தேன்மொழி சகோதரி.
0: சொல்லுங்கம்மா, நீங்க வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது எதை சொல்றீங்க?
4: வாழ்க்கையில வெற்றின்றது நம்ம குடும்பமே தான் நமக்கு வெற்றி. நம்மளுடைய குடும்பம் நம்மளுக்கு உறுதுணையா இருந்தா நம்ம எவ்வளவு நாளையும் நம்ம எல்லையை தாண்டி வெற்றியை காணலாமா.
0: சரிங்கம்மா,
4: ஒவ்வொரு இதுவுமே நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க.

0: ஒரு கல்வியில வந்து அவங்க உறுதுணையாக இருந்தாங்கன்னா ஒரு கல்வியில ஒரு வெற்றியை பார்க்க முடியும்.
1: சரிங்கம்மா.
0: ஒரு விவசாயத்துல ஒரு நம்ம ஓரளவுக்கு நம்ம அறிவுக்கு பயன்படுத்தி ஒரு விவசாயம் செஞ்சீங்கன்னா அதுல ஒரு வெற்றியை பார்க்கலாம்.
1: சரிங்கம்மா.
0: ஒவ்வொரு அறிவுரையும் ஒரு பெரியவங்களோட அறிவுரை, ஒரு நண்பர்களோட அறிவுரை தான் நம்மளோட வெற்றிக்கு ஒரு உறுதுணையா இருக்கும்.
1: சரிங்கம்மா. அதாவது மற்றவர்கள்கிட்டையும் கேட்டுக்கணும், அதே மாதிரி நம்ம முயற்சியோட செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
0: ஆமாம்மா, நம்மளோட முயற்சியே இருக்கணும், நம்ம நண்பர்களோட உறுதுணையே இருக்கணும்மா. நம்மளே தெரிஞ்சவங்கன்ற ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலயும் நம்ம போகக்கூடாது.
1: மற்றவர்கள்கிட்ட இருந்து
0: தான் ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம வெற்றி வந்து எல்லாரோட கையிலயும் இருக்கணும்.
1: சரிங்கம்மா, நிச்சயமா.
0: நன்றிம்மா.
1: நன்றிங்கம்மா. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: காலை வணக்கம், தருமபுரி மாவட்டம் கண்டூர் பள்ளிக்கையில பேசுறேம்மா.
1: சொல்லுங்க. யா வாழ்க்கையில
2: வெற்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு, விட்டு கொடுப்போற மண்பான்மை, சலிப்புத்தன்மை, இது மூணு தான் கண்டிப்பா வெற்றி பெறலாம்மா. மெயின் வந்து கடுமையான உழைப்பு இருக்கணும்மா. இன்னொரு எந்த உழைப்பு வந்தாலும் கௌரவம் பார்க்க கூடாது. அதனால உழைப்பு கண்டிப்பா வெற்றி பெறலாம். நல்ல வாய்ப்பு. நன்றி.
1: நன்றிங்க ஐயா. சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
4: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
3: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
4: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
5: என் குழந்தை கூட வழி சொல்லு,
4: பாட்டு
3: அடி எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது வண்டி கட்டி கொண்டு

எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு வானலையில் வசந்தம்ல வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது எது அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நேயர்கள்கிட்ட பேசிடலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் குள்ளப்பநாயக்கன்லிருந்து கணேசன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கய்யா, வாழ்க்கையில நீங்க அடைஞ்ச வெற்றி எது? நீங்க எதை வெற்றியா பாக்குறீங்க?
1: வாழ்க்கையில வெற்றிங்கிறதமா, ஒரு செயலில் செய்யும் போது மன உறுதியோடும் தன்னம்பிக்கையோட செயல்படலாமா. வசதிக்கு ஏத்தவாறு அகலக்கால் வைக்காம நம்மளால என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டு அதுல வெற்றி காண்பதுதான் வெற்றின்னு நினைக்கிறேம்மா. எனக்கு வந்து 4 பெண் குழந்தைங்கம்மா. என்னுடைய மாற்றுத்திறனாலும் என்னுடைய விடாமுயற்சினால 4 குழந்தைக்கு ஏதோ என்னால முடிஞ்சதை ஒரு திரும்ப செஞ்சு நல்லபடியா செஞ்சு கொடுத்துருக்கிறாங்கம்மா. அகலக்கால் வைக்காம தன்னம்பிக்கையோட உத்தியா செயல்பட்ட வெற்றிங்கம்மா.
0: சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க?

0: வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சுக்குல்மலை இருந்து ராணி பேசுறீங்களா?
0: சொல்லுங்கம்மா, வாழ்க்கையில நீங்க எதை வெற்றியா பாக்குறீங்க?
1: வாழ்க்கையில என்ன உழைப்பதாம்மா வெற்றியா பாக்குறோம்.
0: சரிங்கம்மா,
1: வாழ்த்துக்கம்மா.
0: நன்றிங்கம்மா. வருக, வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா,
2: பாலக்கோட்ல இருந்து அன்பு பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, உங்க வாழ்க்கையில நீங்க அடைஞ்ச வெற்றி எது?
2: அதாவது வாழ்க்கையில என்ன சொல்றதுன்னா, நிறைவான வாழ்க்கைன்னு ஒண்ணு வாழ்ந்து முடிக்கும் போது வெற்றின்னு அதை நினைச்சுக்கலாம். வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலயும் எல்லாத்தையும் பெறறோம், சிறந்த கல்வியை பெறறோம், உடல் ஊனம் இல்லாம ஆரோக்கியமா வளர்றோம், நிறைய செல்வங்களை சேர்த்துறோம். இதெல்லாம் வெற்றியான்னு பார்த்தாக்க கல்வியை பெற்றோம், வேலை வாய்ப்பு பெறுறோம், எல்லாமே இதுதான். சமுதாயத்துல நாலு பேர் பாராட்டும்படி ஒரு நல்லவனா வாழ்றதே இப்போ ஒரு பெரிய வெற்றியா இருக்குதுமா. அதனால வந்து அப்பா அம்மாவை பாக்குறது, மனைவி பிள்ளைங்களை பாத்துக்கிறது, இந்த கடமைங்களை சரியா செய்யணும், நேர்மையான வழியில் இருக்கணும். எங்க பிள்ளைங்க போனாலும் சரி, பெற்றவங்க போனாலும், இவன் பலானோ மகன், இவன் பலானோட அப்பன்னு சொல்லும் போது அது பெருமையை தரணும், மகிழ்ச்சியை தரணும், பாராட்ட தரணும், ஒரு நல்ல பேரை தரணுமா. அப்படி வாழ்றதுதான்மா வெற்றி. நான் அப்படிதான்மா வாழ்ந்துட்டு இருக்கேன்.
0: சிறப்பா சொன்னீங்கய்யா, நன்றி. அதாவது நம்மளோட புகழ் வந்து சமுதாயத்துல பரவும்படி வாழ்றது வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில இணையம் அடுத்த நேயர், வருக, வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ அம்மா, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் இங்க குக்கல்மலையிலிருந்து மில்டிகார் கொட்டாய் ராஜஸ்ரீ ராஜேந்திர பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா, நீங்க வாழ்க்கையில
3: வெற்றினாக்கல எவ்வளவு உழைப்புமா, உழைப்பு இருந்தாக்கல நாம கண்டிப்பா வெற்றி அடையலாம். இப்ப கூட நாங்க அந்த உழைப்புனாலதான் எவ்வளவு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வீடு கட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இப்ப ஒரு எஃப்எம் பிடிக்கிறப்பண்ணே, அது கூட நம்மளோட வெற்றி தான். அடிச்சு பிடிச்சி நம்ம பிடிக்கிற நாக்கில கஷ்டப்பட்டு அது ஒரு வெற்றி தான். அதே மாதிரிதான் எல்லா ஒரு தொழிலும் வேலையும் வெற்றி. நாம முன்னோக்கி போனா
0: சரிங்கம்மா,
3: செய்யற வேலையை. நன்றிம்மா, வணக்கம்.
0: நன்றிங்கம்மா. அதாவது நீங்க உழைச்சு வீடு கட்டினது ஒரு வெற்றியா சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி பண்பலையில இணைப்பு பிடிக்கிறது கூட ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கம்மா. அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிய சேன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா.
4: அதாவது வந்துங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல ஒரு உண்மை இருக்கிறாங்க, உண்மை, நேர்மை, அடுத்தது உழைப்பு, இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானதுங்க. எந்த தவறும் இல்லாம நம்ம ஒரு வேலையில தொடங்கும் போதோ அல்லது செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முழுமையான வெற்றி கிடைக்குங்க. அதாவது வாழ்க்கையில வந்து என்னைக்குமே பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது தொழிலுக்கு மரியாதை கொடுத்து சம்பாதிக்கணும், இருந்தால் வாழ்க்கையில முன்னேற்றம். நன்றி.
0: சரிங்க, நன்றி. அதாவது நம்ம செய்யற தொழிலை வந்து நம்ம உயர்வா மதிக்கணும், அதே மாதிரி நேர்மையாவும் உண்மையாவும் ஒரு தொழிலை செஞ்சோம்னா அது நிச்சயமா ஒரு வெற்றி தான். விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 இலும், ஏற்காடு பண்பலை 103.7 இலும் தினமும் காலை 10

0: மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேரம் காலை 9:56. இன்னைக்கு வானொலியில் வசந்தம்ல வாழ்க்கையில வெற்றி என்பது எது அப்படின்றத தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட இணைய போற நேயர், வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அன்பு தங்கைக்கு வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார்?
1: சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேஷ்.
0: சொல்லுங்க ஐயா, வாழ்க்கையில நீங்க எதை வெற்றியா நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பா உழைப்பு தான்மா, கடுமையான உழைப்புமா. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு இரவு 11 மணி வரையில கடுமையா உழைக்கிறோமா.
0: சரிங்க,
1: என் மனைவியும் அதனால வந்து ஒரு சுகபோகமா நல்ல முறையில வாழ முடியுதுமா. அதனால வெற்றிக்கு வந்து ஒன்னே ஒண்ணு உழைப்பு தான்மா முதல் படி.
0: சரிங்க ஐயா,
1: நன்றிமா.
0: நன்றிங்க ஐயா. கடின உழைப்பு தான் அவங்களோட வாழ்க்கையில வெற்றியை தந்திருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வள்ளிப்பட்டில இருந்து சைக்கிள் கடை சரவணன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நலமா இருக்குங்க ஐயா.
2: என்ன பத்தி பாத்தீங்கன்னாக்கா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. முதல் வந்து கடமை செய்யணும், அப்புறம் கட்டுப்பாடு இருக்கணும். வார்த்தை இல்ல, இதுவே இருந்தாலும் நல்ல முறையா இருக்குங்க ஐயா. இருக்கு மேம்.
0: சரிங்க,
2: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி ஐயா, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
3: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
3: தொம்பரசிம்பட்டி சுப்பிரமணியமா.
0: சொல்லுங்க ஐயா.
3: உண்மை, உழைப்பு, உதவி மூணு வேணுமா வெற்றி காண்பதுனா? அது போல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்றது வெற்றியை காணலாமா.
0: சரிங்க ஐயா, அதாவது உடல் ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கறதே வாழ்க்கையில ஒரு வெற்றி தான்.
3: ஆமாமா.
0: சரிங்க ஐயா, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்,
4: ஹலோ வணக்கங்கண்ணா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல இருந்து பலகடை குருநாதன் சித்ரா பேசுறேங்கண்ணா.
0: சொல்லுங்க ஐயா.
4: கண்ணா, நம்ம உழைப்பு ஒண்ணு இருந்தாலும் அதே போதும் வெற்றி அதாங்கண்ணா.
0: அதாவது உழைக்கிறதே, தினமும் உழைக்கிறதே வெற்றி தான் அப்படின்னு சொல்றீங்க.
4: ஆமாங்க, நான் இப்ப 43 வருஷமா ஒரே இடத்துல கடை வச்சிருக்கேங்க.
0: சரிங்க ஐயா,
4: அதனால நம்ம உழைப்பு தான் நம்மளுக்கு வெற்றி.
0: நிச்சயமாங்க ஐயா, நம்மளுடைய உழைப்பே நம்மளோட வெற்றிக்கு வழிவகுக்கும். நன்றி. அடுத்த நேயர், வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: நாங்க மரியன்பாளையம் ராமகாயிரேணி 1வது எலச்சியில பேசுறோமா.
0: சொல்லுங்க ஐயா, உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றின்னு எதை பாக்குறீங்க?
5: எப்பவுமே நம்ம உழைப்பு தான், உழைப்பு தான் மாதிரி. எப்பயும் உழைப்பு, உழைப்புக்கு தகுந்த மரியாதை, எப்பயுமே நம்பிக்கை இருக்கணும். உடுப்புள் வாங்க நம்பிக்கை இருக்கணும்.
0: சரிங்க ஐயா, நன்றி. வாழ்க்கையில உழைப்பு அதே மாதிரி நம்பிக்கையும் இருக்கணும்னா

0: நம்பிக்கையோடு இருக்கிறதும் ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேயர், வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேடம், பாகல் பட்டி பெருமாள் மேடம்.
0: சொல்லுங்க, என் வாழ்க்கையில நீங்க வெற்றியா எதை பாக்குறீங்க?
1: மேடம், துன்பம் உறவரங்கும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்குவனை. அது ஒரு செயல் செய்யும்போது துன்பம் வந்தா கூட தொடர்ந்து மனம் தளராம செஞ்சா நமக்கு வெற்றி தேடுது மேடம்.
0: சரிங்க, அதாவது எல்லா நேரங்களிலுமே
1: நம்பிக்கையும் ஊக்கமுமே வெற்றி அறிவுறு மேடம்.
0: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா இணைப்பில் இணைந்ததற்கு. நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரங்களுமே இன்பத்திலே இருக்க முடியாது, துன்பமான காலத்தில் கூட மனம் தளராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே வெற்றி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னா முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தாங்க. நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய வெற்றி. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ மற்ற வெற்றிகள் எல்லாமே நம்மக்கிட்ட தானாக வந்து சேரும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இதுவும் எல்லாமே இருக்கணும். நிறைய நேயர்கள் உழைப்பு, விடாமுயற்சி, அவங்களோட தன்னம்பிக்கை, உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, இப்படி பல கருத்துக்களை சொன்னாங்க. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: எல்லாருக்காகவும் வாழ வேண்டும் என்று சொல்கிறார்களே, நான் ஒருவன் மட்டும் எப்படி மற்ற எல்லாருக்காகவும் வாழ முடியும்? அடுத்தவருக்காக என்னால் சாப்பிட முடியுமா? அடுத்தவருக்காக என்னால் உடுத்த முடியுமா? அடுத்தவருக்கு துன்பம் வந்தால் அவருக்கு பதிலாக என்னால் அழக முடியுமா? அடுத்தவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு பதிலாக என்னால் சிரிக்கத்தான் முடியுமா? அடுக்கிய கேள்விகளுடன் அழகாக வந்து நின்றார் நண்பர் புகழ்மதி. புகழ்மதி, இந்த கேள்விகளையெல்லாம் உங்களுக்காக கேட்கிறீர்களா, இல்லை அடுத்தவர்களுக்காக கேட்கிறீர்களா? நான் கேட்டேன். மனிதன் என்பவன் எப்போதும் தனி மனிதன் கிடையாது. அவன் தனியே தன் வீட்டிற்குள் இருந்தாலும், வெளியே சாலையில் அலுவல் இடத்தில் இருந்தாலும், அவன் சமூக மனிதன்தான். ஏனெனில் அவனுக்கான உணவை, உடையை, இருப்பிடத்தை, வசதிகளை அவனாக மட்டும் உருவாக்கிக் கொள்வதில்லை. சமூக மனிதர்கள் பலரின் உரு துணையால் தான் எல்லாமே கிடைக்கின்றன. தனி மனிதனின் சிந்தனைகள் எல்லாமே அவனால் மட்டுமே உருவாக்கப்படுவதில்லை. சமூக போக்குகளே அவனது சிந்தனைகளின் மூலங்களாக இருக்கின்றன. எனவே இந்த நாட்டில் எந்த மனிதனுமே தனிப்பட்ட மனிதன் இல்லை எனும்போது, அவன் தனக்காக மட்டுமே சிந்திக்கவும் உழைக்கவும் முயன்றால் அது சமுதாய குற்றம் ஆகிப்போகும். அன்றாடம் ஏதாவது ஒரு செயலின் மூலம் அவன் மற்றவர் நலத்தையும் பேண வேண்டும், அதற்காக பாடுபடவும் வேண்டும். மகாத்மா காந்தி ஒரு சமயம் மத்திய பிரதேசத்தில் சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருந்தார். ஒரு கிராமத்திற்குள் நுழையும் போது அங்கு ஒரு பள்ளிக்கூடம் இருப்பதை கண்டார். உள்ளே நுழைந்து விட்டார். காந்தியை பார்த்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி பெருக்கு. எல்லாரும் காந்தி தாத்தா, காந்தி தாத்தா என்று கூறிக்கொண்டு அவரை சூழ்ந்து விட்டனர். அதில் ஒரு குழந்தை காந்தியை

0: பார்த்து வருத்தத்தோடு வந்தது. அருகில் அழைத்து, ஏன் உனக்கு வருத்தம் என்று விசாரித்தார் காந்திஜி. தாத்தா, இவ்வளவு அழகாக இருக்கிறீர்களே, ஆனால் உங்கள் உடம்பில் சட்டை இல்லாமல் இருக்கிறீர்களே, உங்களிடம் சட்டை இல்லையா? ஏக்கத்தோடு கேட்டது குழந்தை. ஆமாடா கண்ணு, என்னிடம் ஒரு சட்டை கூட கிடையாது. யார் வாங்கி தருவார்கள்? காந்த புன்னகையோடு கேட்டார் காந்திஜி. யார் வாங்கி தருவார்களா? கவலைப்படாதீர்கள் தாத்தா, உங்களுக்கு எத்தனை சட்டை வேண்டுமோ கேளுங்கள். எங்க அப்பாவிடம் சொல்லி நான் வாங்கி தருகிறேன். எங்க அப்பா நல்லவர், நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் என்றது அப்பாவி குழந்தை. குழந்தையை வாரி அணைத்து கொண்டு காந்திஜி சொன்னார், நீ நல்ல குழந்தை, உன் அப்பாவும் மிகவும் நல்லவர், எனக்காக எத்தனை சட்டை வாங்கி தருவாய்? 10 சட்டை வேண்டுமானாலும் வாங்கி தருகிறேன் என்று ஆர்வத்துடன் சொன்னது குழந்தை. அன்பு சிறுவனே, இந்திய நாட்டு மக்களின் பசியே என்னுடைய பசி. இந்தியாவில் உள்ள பல கோடி மக்களின் தேவையே என்னுடைய தேவை. அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளும் நிறைவேறிய பின்னரே என் தேவையும் நிறைவேறும். இந்த பல கோடி மக்களுக்கும் சட்டை கிடைத்த பிறகே எனக்கும் சட்டை கிடைக்கும். இத்தனை கோடி மக்களுக்கும் சட்டைகளை எப்படி வாங்கி தருவது? கேட்டார் காந்திஜி. பாவம், அந்த குழந்தை என்ன செய்யும்? மற்றவருக்காக வாழ்வது என்று முடிவான பின்பு தனக்கான தேவைகளை சுருக்கிக் கொள்வதே தனி மனிதனின் சமூக பண்பு. கிடைப்பவற்றை வீணடிக்காமல் சிக்கனமாக தேவைக்கேற்ப பயன்படுத்துவதில் கூட நாம் அடுத்தவருக்காக வாழும் முறைமையை கடைபிடிக்க முடியும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: நேரம் காலை 10:06 கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன்னங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்னங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்த நிகழ்ச்சி முழுக்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் வளம் வரப்போகுது நேர்களே. நீங்கள் என்ன பண்ணணும்னா 0343 42 24 40 30 அப்படின்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பெயரும் உங்கள் குரலில் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம், உங்கள் குரலையும் நீங்கள் கேட்கலாம். ரெடியா நேர்களே? உடனே ஃபோன் எடுங்க, உங்கள் குரலை பதிவு பண்ணுங்கள், எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் காற்றலையில் அப்படியே மிதந்து வந்து உங்கள் காதோரம் ஒலிக்கும். சரியா?
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500 84 8820.
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில தன்னோட குரல் பதிவை யார் அனுப்பியிருக்காங்க, முதல்ல என்ன பாடல் கேட்டிருக்காங்க, யார் எங்கிருந்து அப்படின்னு கேட்போமா?
9: வணக்கம், என்னுடைய பேர் செல்வராஜ், நான் படக்குளத்துல பேசுறேன். செந்தூரப்பூ படத்திலிருந்து காண கரிசலிலே என்ற சாங்.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது?
0: மச்சான், இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே, இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேயர்கள் உங்களுடைய வாய்ஸ் நோட்டை அனுப்பும்போது அது எந்த திரைப்படம், என்ன பாடல் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு அனுப்பி வைங்க. நீங்களும் குழம்பி எங்களையும் குழப்பாதீங்க நேர்களே, இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்பாடல் வளம் பண்ணணும்னா 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரையும் உங்கள் குரலில் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொன்ன

0: நம்பருக்கு அனுப்புவேங்க நேர்களே. உங்களோட விருப்பப்படல் உங்களை தேடி வரும். சரிங்க, நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட விருப்பப்பாடல் வரப்போகுது, என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
1: வணக்கம், நான் ஒசூர்லேருந்து கிருஷ்ணாமால் பேசுகிறேன். எனக்கு வானத்தை போல மூவிலேருந்து மைனாவே மைனாவே சாங் பிளே பண்ணுங்கள். தேங்க்யூ.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: நேரம் 10:25 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நேரிலே இது நீங்கள் கேட்டவை, உங்களுடைய விருப்ப பாடல்களோட உங்களுடைய குரலையும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுடைய குரல் பதிவை நீங்கள் பதிவு பண்ணும்போது கொஞ்சம் இறைச்சல் இல்லாத இடத்துலேருந்து உங்கள் குரலை குரல் பதிவாக பதிவு பண்ணிங்கன்னா உங்கள் குரல் நல்லா தெளிவாக கேட்கும். என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்றதையும் தெளிவாக மற்றவங்களால் கேட்க முடியும். சரியா நேர்களே? சரிங்க. இப்போ யார் எங்கேருந்து என்ன பாடல்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
4: வணக்கம். கே.என். சவுளூர் கணேசன். படம் சின்ன பூவே மெல்ல பேசு. பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 10:30 நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. அடுத்ததா யாரோட விருப்ப பாடல் வரப்போகுது, என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா.
3: வணக்கம், நான் விஜயகுமார் பேசுகிறேன். தருமபுரி டவுன் பகுதியிலேருந்து மாநகர காவல் படத்திலேருந்து வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை அப்படின்ற பாடல் வழங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: நேரம் 10:37 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே, இது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி. பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான, வசதியான, குறைந்த கட்டண தங்குமிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி எதிரில் தான். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி எதிரில் தான் இந்த தோழி தங்கும் விடுதி இருக்குது. இதில் யாரெல்லாம் பயன்பெறலாம்னு பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி பயிலும் மாணவிகள், திறன் மேம்பாடு பயிற்சி பெறும் பெண்கள், பயிற்சி மேற்கொள்ளும் பெண்கள் அதாவது இன்டர்ன்ஷிப் மேற்கொள்ளும் பெண்கள், பணிபுரியும் பெண்கள், இந்த தோழி விடுதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட விருப்ப பாடல், என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
5: மேடம், கோச்சம்பள்ளியிலிருந்து குமார் பேசுகிறேங்க. படம் வெற்றி விழா பாடல், வானம் என்ன மேலே இருக்குது, பூமி என்ன கீழே இருக்குது, அனைத்து நேயர்களும் ஆவ வழங்கவும்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பு.

0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

10:45 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டவை. உங்களுடைய விருப்பப்பாடல்கள், பலவிதமான ரசனைகள், வித்தியாசமான ரசனைகள், எல்லா ரசனைகளின் கலவைகளின் கூட்டாக இந்த நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. இது முன்னாள் படை வீரர் நல குழந்தைகளுக்கான அறிவிப்பு. இது 2026-27 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சால்டேட்டட் மார்க்ஷீட் அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படை வீர நல அலுவலகத்தை நேரில் அணுகலாம். விண்ணப்பிக்க காலம் நவம்பர் 30 வரை இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.xwell.tn.gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. அடுத்ததாக யார் என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னு கேட்போம்மா.
1: இருந்து கற்பகவலி பேசுகிறேன். மஜ்னு படத்தில் இருந்து படப்பட பட்டாம்பூச்சி சாங் போடுங்க.

0: மூக்கடி மற்றும் விஷ முறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. டாப் செட்கோ கடன் திட்டம், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடன் உதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ஆண்டு வருமானம் 500,000 மிகாமல் இருக்க வேண்டும், வயது 18 முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். கடன் விவரங்கள், தனிநபர் கடன் அதிகபட்சமாக 25 லட்சம் வரை, குழு கடன் ஒருவருக்கு 1.25 லட்சம், குழுவுக்கு 25 லட்சம் வரை, கறவை மாடு கடன் 2 மாடுகளுக்கு 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க

0: www.tapsetco.net என்ற இணையதளம் வாயிலாக நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தேவைப்படுவோர் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக கேட்டிருக்கக்கூடிய நேயர் யாரு, என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
1: வணக்கம், நான் குட்டிப்பாளையம் கண்ணன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் சக்கரதேவன் படத்திலிருந்து மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசி வஞ்சி போகும்.

0: நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கௌசல்யா ராஜா, நன்றி, வணக்கம் நேர்களே. நேரம் முற்பகல் 11 மணி. நேர்கள் கேட்கலாம்
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: கேட்டால் சுவைக்கும். இத கேட்டு நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா உங்க வீடே சூப்பரா கமகமன் மணக்கும். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முட்டை புலாவ் தாங்க. இது எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பாத்துருவோமா? முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்ல எடுத்து வச்சுக்கலாம். பாசுமதி அரிசி ஒரு 2 கப் எடுத்துக்கலாம். முட்டை வந்து ஒரு 3-4, நெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் 1 கப், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன், தக்காளி 2-3 இல்ல 4 வரைக்கும் கூட எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அரைச்சது 1/2 கப் அளவுக்கு இருந்தா போதும். அடுத்ததான் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் ஒரு 3 எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொடுசு பொடுசா 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னங்க, கடைசியா புதினா, கொத்தமல்லி தழை தான். இதெல்லாமே 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இப்ப எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கலாம். அதுல வந்து நெய் ஊத்தி, நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதை போட்டு தாளிச்சுக்கலாம். அது கூட நம்ம பாசுமதி அரிசி வந்து சேர்க்கணும். ஆனா கவனமா இருங்க, பாசுமதி அரிசி வந்து நம்ம நல்லா 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் சேர்த்தணும். அந்த அரிசியில இருக்கக்கூடிய தண்ணி வந்து வத்துற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, 1 கப்பு, அந்த கப்ல தேங்காய் பால் ஊத்திட்டு மீண்டும் 1 கப் வந்து தண்ணி சேர்த்தணும். இப்போ உப்பு சேர்த்து குக்கர்ல வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதம் வந்து பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்துல முட்டை அப்புறம் உப்பு சேர்த்து லேசா நொர வர்ற அளவுக்கு நல்லா நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலியில எண்ணெய் ஊத்தி வெங்காயம், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது கூட புதினா, கொத்தமல்லி இலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வதக்கிட்டு முட்டை நம்ம நல்ல நொர வர அளவுக்கு அடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துனதும் டக்குன்னு கிளறி நம்ம இறக்கிடணும். இறக்கி வச்சு இந்த கலவை கூட நம்ம சாதம் ஆல்ரெடி வச்சோம் இல்லைங்களா குக்கர்ல, அந்த சூடான சாதத்தை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு பரிமாறணும். அப்படின்னா சுவையான முட்டை புலா தயாராயிடுது. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வழக்கமா முட்டையில வந்து வேக வச்சு சாப்பிடுறது, இல்லை ஆம்லெட் போடுறது, அதுவும் இல்லாம வந்து கலக்கி போடுறது, அடுத்து முட்டை வந்து நம்ம வறுத்து சாப்பிடுறது, இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் ஒருபடி மேல போனா முட்டை பிரியாணி கூட செஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ நீங்க கண்டிப்பா இந்த முட்டை புலாவ் வந்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸ், முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், அப்புறம் கொடமிளகாய் இதெல்லாம் கூட சேர்த்து நீங்க நம்ம சாதம் குக்கர்ல வச்சோம் இல்லைங்களா அது கூட வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபி முட்டை புலாவ்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 11:05. தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.

0: நேர்களே, இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவியர் விருப்பமா வளம் வர காத்திருக்கு. பெண் தோழிகள் உங்களுக்கு விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள், புதிய நேர்களா இருந்தீங்கன்னா 04-342 என்ற முன்னிணை போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற தோழிகள் 04-342 என்ற முன்னிணை போடு, 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணைற முதல் தோழி, வருக வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான முற்பகல் வணக்கம்மா.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஐயம்புதூர் கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் நீதானே என்ன பொன் வசந்தம்.
0: சரிங்கம்மா.
1: பாடல் என்னோடு வா வா என்று சொல்ல மாட்டேன். இந்த பாடல் கௌசல்யம்மா உங்களுக்கு அனைத்து அன்பு உறவுகளுக்காகவும்மா.
0: அனைவருக்காகவும் கேட்டுலாங்கம்மா. நன்றி.
1: நன்றிங்கம்மா.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
4: நேரம் காலை 11:12. நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில நம்ம கூட இப்ப பேச போற தோழி, வருக. வணக்கம்.
5: வணக்கம். திருப்பூர் கணக்கம் வளையம் கவிதா.
4: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
5: வருத்தமெல்லாம் வசந்தம் படத்தில் பாடல் வந்து முதல் முதலாய் உன்னை பார்த்தேன்.
4: கேட்டுடலாங்கம்மா. நன்றி
5: நன்றி நன்றி மேம்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேச போற தோழி வருக. வணக்கம்.
7: ஹலோ.
6: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
6: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
7: முதல் மரியாதை படம்.
6: சரிங்கம்மா.
7: அந்த நிலாவத்தான கையில பிடிச்சன்ற பாட்டு வேணுங்க. அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்
6: கேட்டுலாங்கம்மா. அனைவருக்காகவும் நன்றி.
7: நன்றி.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி

0: பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
9: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
10: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
11: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேச போற தோழி வருக, வணக்கம்.
13: வணக்கம்.
12: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
13: கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து, கதிரிபுர கிராமத்துல இருந்து லட்சுமி பேசுறேன்.
12: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
13: ஜெயம்பாட்டுல இருந்து வர மாட்டேன்னு
12: கேட்டுலங்கம்மா. நன்றி.
14: ஏண்டா அழுகுற?
15: அவளை காணுமேடா.
14: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
15: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.

0: பழம்
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா, ஞான பழம்,
0: ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருச்சம் பழம்,

தர்மபுரி வைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அடியடி தள்ளுபடி. நிகழ்ச்சியில நேர அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நேரம் காலை 11:40. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேச போற தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தோழி. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கொல்லப்பட்டியில இருந்து, பெருமா கோயில் பக்கம், லட்சுமி.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: என்ன கருப்பு நிலா அந்த பக்கம்
0: கேட்டுலாங்கம்மா. நன்றி.
1: நன்றி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட இணைய போற தோழி வருக, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொன்னுமணிங்க படம்.
0: சரிங்கம்மா.
1: அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைச்சு அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்கம்மா, கேட்டுடலாம்.
1: நன்றி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
5: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: நேரம் 11:52. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. இன்னைக்கு பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேச போற தோழி, வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாங்கம்மா?
7: பாட்டு
6: கேட்டலாம். நன்றி.
7: நன்றி.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: மரத்தை வச்சவ மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
8: மரம் பொல்வர், மக்கட் பண்பில்லாதவர்.
7: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

நிறைவு பெற்றது பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. நீங்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.

நேயர்கள் இனி கேட்கலாம் பண்பு நிலையில் உலாவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். பன்னிரண்டு பத்திற்கு உங்கள் களம், களத்தில் சந்திப்போம். கபடி பயிற்சியாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் எஸ் வாசு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். ஒன்று 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம், மாவின் அடர் நடவு முறை பற்றி கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சேவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள். மாலை 5:00 ஆலய உலா, தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் சந்தாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தத்ராயன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிலிருந்து நேரலை. 1:00 இணைகிறார் அறிவிப்பாளர் மாரிமுத்து அவர்கள். 5:30 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, இன்று மஞ்சள் சாகுபடி குறித்து ராமியாம்பட்டி முனுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல், இன்று விளையாட்டு வினாடி வினாவாக. 8:30 எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க வருகிறது. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று பண்புலையில் உலாவரும் நிகழ்ச்சிகள் குறித்த முன்னோட்டம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: பகல் 12:10. நீங்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நேயர்கள், இனி கேட்கலாம்
3: உங்கள் களம். களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் கபடி பயிற்சியாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் எஸ் வாசு அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் நந்தினி.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய உங்கள் களம் நிகழ்ச்சியில நம்மோடு பேச இருக்காங்க கபடி விளையாட்டு பயிற்சியாளரும் மற்றும் உடற்கல்வி ஆசிரியருமான எஸ் வாசு அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம். என் பெயர் வாசு மேம். நான் தருமபுரி ஸ்ரீ விஜய வித்யாலய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 14 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். 10 ஆண்டுகளாக கபடி பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறேன்.
0: 10 வருஷமா கபடி ட்ரைனரா இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, எப்படி உங்களுக்கு இந்த கபடி ட்ரைனராக ஆர்வம் வந்துச்சு?
1: சிறு வயதுல நம்ம ஸ்கூல் படிக்கக்குள்ள என்னோட பெரிய அண்ணாக்கெல்லாம் விளையாடி இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு அண்ணா வரல, என்னை கூப்பிட்டு நிறுத்தினாங்க அந்த கபடி கோர களத்தில். அப்போ என்னோட அண்ணா ஒருத்தர் வரும்போது அவரை நான் வந்து பிடிச்சிட்டேன். அங்கே இருக்கிற என்னோட உடற்கல்வி அச்சர் ராமநாத் அவருக்கு வந்து, உனக்கு வந்து கபடியில் வந்து நல்ல ஆர்வம் இருக்குது, நல்ல நீ ஒரு டிஃபெண்டராக வருவ அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினார் மேம். அதுலேருந்து எனக்கு ஒரு கபடி அவர் பயிற்சி அளித்தார். அதுலேருந்து நான் ஒரு கபடி வீரனாக வந்தேன் மேம்.
0: கபடி விளையாட்டு வீரராகவும் இருந்து இப்போ வந்து கபடி பயிற்சியாளரும் ஆயிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி மேம்.
0: சார், கபடி வந்து எந்த மாதிரி விளையாட்டு சார்? இப்போ வந்து எத்தனை பேர், எத்தனை குழு கொண்ட விளையாட்டு, எப்படி விளையாடுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறீங்களா?
1: கபடி வந்து நம்மளுடைய இந்தியாவோட பாரம்பரிய விளையாட்டு, குறிப்பாக தமிழ்நாட்டோட வீர விளையாட்டு மேம். அதாவது வந்து ஒரு மாடுபிடி வீரர்கள் வந்து மாடுபிடிக்கு போகும்போது கபடியை வந்து விளையாடிட்டு அதுலேருந்து பயிற்சி எடுத்து அந்த மாடு எப்படியெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக போவோம். கபடி வந்து கை பிடி என்பது கபடியாக மாறியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு களத்தில் வந்து 14 பேர் இருப்பாங்க. ஒரு சைடு வந்து 7 பேர், இன்னொரு சைடு 7. மாற்று ஆட்டக்காரர்கள் வந்து 5 பேர் இருப்பாங்க மேம்.
0: இது இப்போ மாற்று ஆட்டக்காரர்கள்ன்றது
1: சப்ஸ்டிடியூஷன் மேம். சப்ஸ்டிடியூஷன் தான் மாற்று ஆட்டக்காரர்கள். 5 ஆட்டக்காரர்கள் வந்து ஒரு பக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
0: அப்ப இந்த 5 ஆட்டக்காரர்கள் வந்து 7 ஆட்டக்காரர்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆனாலோ அடிபட்டாலோ அந்த மீதி சப்ஸ்டிட்யூட்டா இருக்கிற அந்த 5 பேரை வந்து பயன்படுத்தி
1: விளையாடலாம் மேம்.
0: அவங்களுக்கும் ட்ரைனிங், ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க.
1: அந்த 7 மெயின் 7 எப்படி விளையாடுறாங்களோ அந்த 5 அப்படி தான் விளையாடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் வந்து உள்ள ஏதாவது விளையாட முடியல அப்படின்னு சொல்லும்போது மாற்று வீரரை உள்ள அனுப்பலாம். இப்போ புது ரூல் வந்திருக்கு மேம், 5 ரூல் வந்து கபடியில் வந்து மாறி இருக்கு. கபடி முடிகிற வரையும் 5 சப்ஸ்டிடியூஷன் தான் மாற்ற முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 20 5 20. ஃபர்ஸ்ட் ஆப் வந்து 20 நிமிஷம், 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 20 நிமிஷம் போட்டி தொடரும் மேம். இந்த 40 நிமிஷத்தில் யார் லீடிங் ஸ்கோரரோ அவங்க வந்து வின்னர். இது வந்து ஆல்ரெடி இருந்தது மேம். என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்றத சொல்கிறோம் மேம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் மேட்ச் நடக்கும் மேம். அதில் வந்து சப்ஸ்டியூஷன் வந்து 5 தான் மாற்றணும். முன்னே வந்து ஆஃபுக்கு வந்து மாற்றிக்கலாம், இப்போ வந்து ஃபுல்லாகவே 5 சப்ஸ்டியூஷன் தான். ஒரு சைடுக்கு வந்து 5 சப்ஸ்டியூஷன் வந்து மாற்றிக்கலாம் மேம். அதே போல் வந்து சேசிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் பாயிண்ட்டோ ஒரு அவுட்டோ அடிச்சோம் அப்படின்னாக்க நம்ம சேஸ் பண்ணக்கூடாது. ஆனால் முன்னே இருந்ததில் வந்து நீங்கள் போனஸ் பாயிண்ட்டோ ஒரு மேனை அவுட் எடுத்துட்டு வந்தீங்கன்னாவோ நீங்கள் வந்து சேஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை மேம். நீங்கள் வந்து போனஸ் போட்டாலோ ஒரு மேனை வந்து டச் பண்ணிட்டு வந்தாலோ நீங்கள் சேஸ் பண்ண தேவையில்லை. எம்டி ரைடு போட்டுட்டு வரோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேஸ் பண்ணலாம் மேம். அது ஒரு ரூல் மாதிரி இருக்கு மேம்.
0: இப்போ இதெல்லாம் வந்து புது ரூலாக
1: மாறி இருக்கு. அதே போல் டை பிரேக்கில் வந்து 5 ரைடு இருக்கு மேம். பெஸ்ட் 5 ரைடு எடுத்துக்கோம். மேட்ச் வந்து டை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 30 30 பாயிண்ட், அது பேர் வந்து டை பிரேக்கர்னு சொல்லுவாங்க. முன்னாள் ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ், அதாவது பல்க் லைன்லேயே வந்து காலை வச்சோம்னா 1 பாயிண்ட், அது போனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை மேம். நீங்கள் டைரெக்டாகவே போய் போனஸ் போட்டால் தான் நீங்கள் வந்து 1 பாயிண்ட் உங்களுக்கு வரும். அதாவது அது டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
0: சார், இதில் எது வந்து போனஸ் கோடு, எது பல்க் கோடு?
1: இருக்கிறது வந்து பல்க் லைன், 2வது லைன் வந்து போனஸ் லைன் மேம், 3வது வந்து எண்ட் லைன் மேம்.
0: இப்போ ஃபர்ஸ்ட் லைனை வந்து தொட்டால் பாயிண்ட் கிடையாதுங்க?
1: பாயிண்ட் இல்லை மேம்.
0: போனஸ் லைனை தொட்டால் மட்டும் 1 பாயிண்ட். சைடில் ஒரு லைன் இருக்குங்களே?
1: ஆமாம்.
0: அதை பற்றி சொல்லுங்க, அது என்ன லைன் ஆக்சுவலாக?
1: அது வந்து லாபி லைன் மேம். அதில் வந்து 3 சென்டிமீட்டர் வரையும் ஒரு அலௌடு மேம். நீங்கள் 5 சென்டிமீட்டர் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அவுட்டு மேம்.
0: கபடி ரைடு எடுக்கும்போது கபடி கபடின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, அப்படி மூச்சு விடாமல் சொல்லணுங்களா?
1: ஆமாம்.
0: அப்படி மூச்சு விடாமல் சொல்லணும் அப்படின்னா

0: உடற்பயிற்சி மட்டும் பத்தாது, மூச்சு பயிற்சியும் தேவைப்படும். அது எப்படி ட்ரெயின் பண்றீங்க?
1: யோகா மூலமா ட்ரெயின் பண்ணலாம், பிரீத்திங் ஸ்கில் அதிகமா கொடுக்கலாம்.
0: கடைசி அந்த ரைட் போய் முடிகிற வரையும் கபடி கபடி சொல்லணுங்களா?
1: நம்ம நாக்க வந்து இப்படி வளட்ட கூடாது.
0: ஓ, கபடி கபடின்னு சொல்லும் போது நாக்க வளட்ட கூடாது, சட்டையை வச்சு வாயை முடிக்கவும் கூடாது,
1: கையை வச்சு இப்படி முடிக்க கூடாது.
0: இது மூணு பண்ணாலுமே அவுட்,
1: ரைடர் அவுட்.
0: சரி, இப்போ பொண்ணுங்கலாம் கபடி கத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ பொண்ணுங்களாம் நிறைய கபடி எல்லாம் வந்து விளையாடுறது இல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: கபடி எல்லாமே இப்ப விளையாடுறாங்க மேம், நிறைய பெண்கள் விளையாடுறாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் தேவைப்படுது மேம். ஆமா, அதாவது பேரண்ட்ஸ் சப்போர்ட் வந்து இப்ப கல்ச்சரெல்லாம் மாறி இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க மேம். அதனால அவங்களை வந்து பேரண்டா வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம பண்ணலாம்.
0: ஓகே, அப்ப பெண்களும் வந்து கபடி கத்துட்டு நல்ல லெவல்ல போலான்றீங்க.
1: இப்ப என்னன்னா அவங்க பெண்கள் வந்து ஈஸியா ஜாப்புக்கு போலாம் மேம். 3% இடஒதுக்கீடு இருக்கு மேம், ரயில்வே இருக்கு, போஸ்டல் ஆபீஸ் இருக்கு, பேங்க் சைடு. இந்த சைட்ல வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டோ நேஷனல்ஸோ போய் அச்சீவ் பண்ணும்போது ஃபார்ம் 1 ஃபார்ம் 3 வாங்கினாக்கா அவங்களுக்கு வந்து இந்த 3% இடஒதுக்கீடு இல்லை, ஈஸியாக அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக பார்க்கலாம் மேம்.
0: இப்போ ப்ரோ கபடி அப்படி போகணும்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்லாம் வேணும், எந்த லெவல் வரையும் கபடியில் ஜெயிச்சிருக்கணும்
1: மேம்? இது ஒவ்வொரு லெவலாக இருக்குது மேம். அதாவது ப்ரோ கபடி வந்து 2016 வந்து துவங்கினாங்க மேம். இப்போ

0: அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: கபடி எல்லாமே இப்போ விளையாடுறாங்க மேம், நிறைய பெண்கள் விளையாடுறாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் தேவைப்படுது மேம். ஆமாம், அதாவது பேரண்ட்ஸ் சப்போர்ட் வந்து இப்போ கல்ச்சரெல்லாம் மாறி இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க மேம். அதனால அவங்களை வந்து பேரண்ட்டாக வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம பண்ணலாம் மேம்.
0: ஓகே, அப்போ பெண்களும் வந்து கபடி கற்றுட்டு நல்ல லெவலில் போகலான்றீங்க.
1: இப்போ என்னென்னா அவங்க பெண்கள் வந்து ஈஸியாக ஜாப்புக்கு போகலாம் மேம். 3% இடஒதுக்கீடு இருக்குது மேம். ரயில்வே இருக்குது, போஸ்டல் ஆஃபீஸ் இருக்குது, பேங்க் சைடு, இந்த சைடில் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டோ நேஷனல்ஸோ போய் அச்சீவ் பண்ணும்போது ஃபார்ம் 1 ஃபார்ம் 3 வாங்கினாக்கா அவங்களுக்கு வந்து இந்த 3% இடஒதுக்கீடு ஈஸியாக அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஆகலாம் மேம்.
0: இப்போ ப்ரோ கபடி அப்படி போகணும்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்லாம் வேணும், எந்த லெவல் வரையும் கபடியில் ஜெயிச்சிருக்கணும்
1: மேம்? இது ஒவ்வொரு லெவலாக இருக்குது மேம். அதாவது ப்ரோ கபடி வந்து 2016 வந்து துவங்கினாங்க மேம். இப்போ ஒவ்வொரு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அமைச்சூர் கபடி மூலமாக செலெக்ஷன் பண்ணுவாங்க மேம். அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் செலக்ட் பண்ணுவாங்க மேம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு நேஷனல்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து யார் நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லி அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த ப்ரோ கபடியில் போடுவாங்க மேம்.
0: இப்போ இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க சார்?
1: ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், எண்டூரன்ஸ் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங், இது மாதிரிலாம் கொடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல விளையாடக்கூடிய திறன், எஜிலிட்டி எல்லாம் வரும் மேம். ஸ்பீடு, எண்டூரன்ஸ் இந்த மாதிரி வரும் மேம்.
0: சரிங்க சார், இப்போ வந்து ப்ரோ கபடி பற்றி இந்த லைன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கபடியில் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டை எந்த லெவல்லாம் கூப்பிட்டு போயிருக்கீங்க?
1: என்னோட ஸ்டூடெண்ட்டு மாநில அளவில் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட ரூல் எப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜோனல், ரெவன்யூ டிஸ்ட்ரிக், ஸ்டேட் மேம், இப்படி போவோம். அதாவது வந்து மாணவர்கள் வந்து பிரிச்சிருவாங்க, 14 ஒரு கேட்டகரியும், 17 ஒரு கேட்டகரியும், 19-70. இதில் வந்து வெயிட் இருக்குது மேம். 14 பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 51 kg மேம். அதே 14 கேர்ள்ஸ்க்கு வந்து 48 kg மேம். 17 பாய்ஸ்க்கு வந்து 55 kg மேம். கேர்ள்ஸுக்கும் வந்து 55 மேம். 19 பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 65-70 மேம். கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 மேம். இந்த இப்படி ஒரு வெயிட் கேட்டகரியில் விளையாடுவாங்க. அதை விட நம்ம அதிகமாக போயிட்டோம்னா அவங்க நாட் எலிஜிபிள்.
0: இப்போ வெயிட்டும் இதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும்,
1: மெயின்டைன் பண்ணணும்.
0: ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வெறும் வந்து உடற்பயிற்சி மட்டும் பத்தாதுங்க. இப்போ வந்து நல்லா ஃபுட்டு எடுத்துக்கணும். எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்?
1: நல்ல ப்ரூட்ஸு,
0: ஃப்ரூட்ஸு, ப்ரோட்டீன்,
1: ப்ரோட்டீன் அதிகமாக, முட்டை, காய்கறிகள்,
0: ப்ரோட்டீன் இருக்கிற சோர்ஸ் வந்து
1: எடுத்துக்கலாம்.
0: ஸ்டேட் லெவலில் கூப்பிட்டு போயிருக்கிறதா சொன்னீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்டோட விளையாட்டை பற்றி சொல்கிறீங்களா?
1: தரணீஷ் ஒருத்தர் மேம், அவர் நல்லா பண்ணுவார் மேம். அதாவது SGFI செலெக்ஷனில் அகில இந்திய அளவில் போய் பார்ட்டிசிபேஷன் போய் வந்திருக்காரு மேம். அவர் வந்து இப்போ என்ஜினியராக ஃப்ரீ சீட்டில் போயிருக்காரு மேம்.
0: SGFI பற்றி சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா?
1: மேம், இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் மேம். இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு, அதாவது கேர்ள்ஸுக்கு தனியாக, பாய்ஸுக்கு தனியாக, அந்தந்த மாவட்டத்து வரையாக பிரிச்சுருக்காங்க மேம். இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 27 ஹாஸ்டல்ஸ் இருக்குது மேம். 27 ஹாஸ்டல்ஸும் பாய்ஸுக்கு தனியாக கேம்ஸ், ஒவ்வொரு கேம்ஸ். இப்போ பர்டிகுலராக அத்லெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாக்க திருவண்ணாமலையில் இருக்குது. இப்போ கபடி அப்படின்னு சொன்னால் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் கேர்ள்ஸு பயிற்சி இருக்குது மேம். இப்போ ஹேண்ட்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குது.
0: இந்த மாதிரி வசதியெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து பயன்படுத்தி விளையாட்டுல வந்து ஒரு நல்லா சாதிக்கணும் இல்லைங்களா?
1: ஆமா மேம்.
0: ஒரு நல்ல ஆத்லெட்டிக்கான மைண்ட் செட் எப்படி இருக்கணும் சார்? அதாவது இப்போ வந்து மாணவர்கள் எல்லாருமே வந்து படிக்கவும் செய்வாங்க, சில பேர் வந்து படிச்சுட்டே வேலை பார்க்கறவங்களும் இருக்காங்க, ஆனா பிசிக்கலாகவும் அவங்கள வந்து ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கணும், கேம்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும், இவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன மாதிரி மைண்ட் செட் தேவை சார்?
1: கிளியரா தான் இருக்கணும் மேம். மைண்ட் எங்கேயும் வெளியில போகாம தன்னோட வந்து ஒரு இலக்கு அடையணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து நேர்த்தியா இருக்கணும் மேம் ட்ரைனர். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆர்டிபிலிட்டி எப்பயுமே அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்பயுமே வந்து ஒரு மைண்ட் செட்டோட தான் இருப்பாங்க.
0: சார், நீங்க இப்போ கோச்சிங் கொடுக்குறீங்க, நல்லா வந்து விளையாடக்கூடிய மாணவர்கள் வந்து செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ஆனா அதுல நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்றீங்க சார்?
1: பேரண்ட் வந்து இதுக்கு முதல்ல சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. பேரண்ட்டுக்கு தெரியாம ஒரு சிலர் வருவாங்க, பேரண்ட் சப்போர்ட்டோட ஒரு சிலர் வருவாங்க. நல்லா நம்ம ஸ்டூடண்ட வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்போம். நீ உனக்கு விளையாட்டே வேணாம், நீ படிப்புக்கு போ அப்படின்னு அந்த ஸ்டூடண்ட்டை ட்ரெயின் பண்ண ஸ்டூடண்ட்டை பேரண்ட் கூப்பிட்டு போயிருவாங்க.
0: மாணவர்கள் வந்து இந்த மாதிரியும் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை அடைய முடியாம ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றளவும் இப்போ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அவங்களுக்கு முதல்ல அவேர்னஸ் வேணும் மேம். ஏன்னா ஸ்போர்ட்ஸை பற்றி அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்போர்ட்ஸில் போனால் எப்படி சீக்கிரம் வேலைக்கு போகலாம், மாணவனோட மனநிலை எப்படி இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ விளையாட்டில் வரும்போது அவங்களோட மனநிலை வந்து விளையாட்டில் மட்டும்தான் இருக்கும்.
0: அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை மணி நேரம் ட்ரைனிங் கொடுப்பீங்க சார் கபடிக்காக?
1: அதிகபட்சம் 2 மணி நேரம் மேம்.
0: ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல டைமிங் சொல்றீங்களா?
1: 6:00 இருந்து எடுக்கலாம் மேம். எம்டி ஸ்டோமக்ல எடுக்கிறது ரொம்ப மேரம்.
0: சரி, இப்போ இந்த கபடி விளையாட்டு பொறுத்தவரையும் ரொம்பவே டஃப் ஆனது, ஆளாளுக்கு பிடிச்சி தள்ளுவாங்க, பிடிப்பாங்க, அதனால நிறைய இன்ஜுரி ஆகலாம். அந்த மாதிரி இன்ஜுரி ஆனா அதை வந்து சரி பண்ணிடலாமா, இல்லை எந்த மாதிரி இன்ஜுரி எல்லாம் அதிகமா ஆகும்?
1: போன் பிராக்சர் ஆகும் மேம்.
0: அதிகப்படியா போன் வந்து பிராக்சர் ஆகும்.
1: போன் கண்டிப்பா பிராக்சர் மேம். ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகும்.

0: கபடின் ரைட் போகும்போது சைடு ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு.
1: டைஸ் வந்து லாக் ஆயிடும் மேம். இந்த மாதிரி பிரச்சனை நிலை இருக்கு மேம். அதே போல் கபடி வீரர்கள் வந்து அடிபட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து இருக்குது மேம். கவர்மெண்ட்லேயே அதுக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திருச்சி, மதுரை அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஃப்ரீயாக போய் பண்ணிக்கலாம் மேம்.
0: இது எப்படி ஆரம்பிக்கிறது, இப்போ எந்த ஸ்டேஜ்லேருந்து போகணும் நம்ம அந்த இன்சூரன்ஸ் போகணும்னா?
1: அது வந்து நம்ம அசோசியேஷன், கபடி அசோசியேஷனில் இருக்கலாம் மேம். அதில் வந்து அவங்க செக்ரட்டரி கிட்ட நம்ம வந்து அதை பதிவு பண்ணணும் மேம். பதிவு பண்ண பிறகு நம்ம ஏதாவது அடிபட்டாலோ மற்றபடி ஏதாவது இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லி நம்ம அது மூலமாக நம்ம பண்ணிக்கலாம் மேம்.
0: நீங்கள் விளையாடி ஜெயிச்ச ஒரு போட்டி பற்றி சொல்லலாமே சார்.
1: மேம், நாங்கள் வந்து மாவட்ட அளவில் தான் போயிருக்கேன் மேம். நாங்கள் படித்த காலகட்டத்தில்.
0: பரவாயில்ல சார், அதுவே பெரிய விஷயம் தான். அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி ஆரம்பிச்சிங்க, மாவட்ட அளவில் எப்படி போனீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: என்னோட பெரிய அண்ணா கூட தான் நான் சேர்ந்து விளையாடினேன் மேம். அவங்க 3 வருஷம் 4 வருஷம் என்னோடய பெரிய அண்ணாங்க. அவங்க கூட நான் சப்ஸூட்டாக தான் போய் உட்காருவேன். எப்போ எனக்கு விளையாட்டு கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏங்கியிருப்பேன் மேம். அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட அளவில் போகும்போது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது மேம். நான் விளையாடிருக்கேன்.
0: அந்த வாய்ப்பை நீங்க
1: பயன்படுத்திக்கிட்டீங்க மேம். நான் டிஃபெண்டர் மேம், நல்லா டிஃபென்ஸ் பண்ணுவேன்.
0: டிஃபெண்ட் பண்ணி அந்த கேமை வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். கபடி விளையாட்டு ட்ரைனர் மட்டும் இல்ல, உடற்கல்வி ஆசிரியரும் கூட. இப்போ கபடி இல்லாம வேற எந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் உங்க ஸ்டூடண்ட்டை ட்ரெயின் பண்ணிருக்கீங்க?
1: ஜிம்னாஸ்டிக், கிரிக்கெட், கபடி, லான் டென்னிஸ், சிலம்பம், பாக்ஸிங், ஜூடோ, இது மாதிரி விளையாட்டுலாம் நிறைய நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் மேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லான் டென்னிஸில் வந்து நேஷ்னல்ஸ் வின்னர் பண்ணியிருக்கோம். அபிலாஷ் என்ற மாணவர் வந்து நேஷ்னல்ஸ் வின்னர் பண்ணியிருக்கார் எஸ்ஜிஎஃப்ஐயில், லான் டென்னிஸில்.
0: அப்படிங்களா? சூப்பர் சார், சூப்பர். ஒரு ஒரு விளையாட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரியான உடற்பயிற்சி தேவை இல்லைங்களா? இல்லை எல்லா விளையாட்டுக்கும் ஒரே மாதிரியான உடற்பயிற்சி தானா?
1: அதாவது ஜென்ரல் வார்ம் அப் எக்ஸசைஸ், அது வந்து ஜென்ரல் தான் மேம். இப்போ கிரிக்கெட்னா அதுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவான எக்ஸசைஸ் மேம். ஃபுட்பால் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிலேட்டிவான எக்ஸசைஸ் மேம். ஒவ்வொரு கேமுக்கும் வேரியேஷன் வரும் மேம்.
0: உடற்பயிற்சி எடுக்கிறதுல வந்து ஒரு ஒரு கேமுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தேவையான உடற்பயிற்சி எடுக்கிற மாதிரி வரும் இல்லைங்களா?
1: ஆமாம் மேம்.
0: இப்போ வந்து கபடியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து கோச்சிங் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு வந்து கோச்சிங்லாம் எங்கே இருக்குன்னு தெரியறதில்ல. இப்போ நீங்கள் அந்த மாதிரி வெளியிலேருந்து, அதாவது உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் வெளியிலேருந்து யாராவது உங்ககிட்ட வந்து கோச்சிங் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு பண்ணி தருவீங்களா?
1: கண்டிப்பாக மேம், ஃப்ரீயாகவே பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து மாநில அமைச்சர் கபடியில் மாநில நடுவராக இருக்கு மேம்.
0: இப்போ ஒரு ஒரு விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரியான யூனிஃபார்ம் இருக்கும். இப்போ கபடிக்குனா என்ன மாதிரி யூனிஃபார்ம், என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் நம்ம போட்டுக்கணும், ஷூ போடணுங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்
1: மேம். நம்ம டர்ஃபில் விளையாடணும் அப்படின்னாக்க, இப்போ தரையில் விளையாடணுன்னா ஷூஸ் தேவையில்லை மேம். நம்ம போட்டிருக்கிற ஜெர்சி தேவை. இப்போ மேட் வந்து புதுசாக வந்திருக்கு மேம். மேட்டில் விளையாடும்போது கம்பல்சரி ஷூ இருக்கணும் மேம், இல்லைனா கண்டிப்பாக இன்ஜுரி ஆகும் மேம்.
0: இப்போ நம்ம ப்ரோ லெவல் இல்லை ஸ்டேட் லெவல் போகும்போது அங்கே கண்டிப்பாக மேட்டில் தான் விளையாடுற மாதிரி இருக்கும்.
1: எல்லாமே மேட்டு வந்துருச்சு மேம். டர்ஃபு போயிட்டு இப்போ எல்லாமே மேட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணி விளையாடுறாங்க மேம். பயிற்சி பண்ணுறதே இப்போ இதில் தான், மேட்டில் தான் பண்ணி விளையாடுறாங்க.
0: அப்படிங்களா? பயிற்சி வந்து மேட்டில் பண்ணிவிட்டு அங்கே போய் விளையாட ஈஸியாக இருக்கும். தரையில் பண்ணிவிட்டு அங்கே போய் விளையாடுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லைங்களா?
1: மேம்,
0: இப்போ ஷூ கண்டிப்பாக போட்டுட்டு தான் இப்போ கபடி விளையாடுற மாதிரி இருக்குது.
1: முன்னாடி விளையாடும் போது ஸ்பீடு அதிகமாக இருக்கும் மேம். இப்போ டர்ஃபில் விளையாடிட்டு போய் மேட்டில் விளையாடுனாங்கன்னா விளையாட முடியாது மேம். இப்போ மேட்டில் பயிற்சி பண்ணி விளையாடும் போது இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும்.
0: சில இடங்களில் கபடியோட விளையாட்டு வந்து இப்போ குறைஞ்சிட்டே வருது. இப்போ அதை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரிலாம் பண்ணால் கொண்டு வரலாம்?
1: அதிகப்படியான டோர்னமெண்ட் பண்ணணும் மேம். அங்கங்கே ஒரு கபடி விழிப்புணர்வு கொண்டு வரணும் மேம். நிறையா டோர்னமெண்ட்ஸ் நடத்தணும். கபடிக்கான விழிப்புணர்வு, எப்படியெல்லாம் விளையாடினா என்னென்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் போகலான்ற ஒரு அவேர்னஸை நம்ம கிராமந்தோறும் கொண்டு போகணும் மேம். ஒரு விளம்பரமாக பண்ணோம் அப்படின்னாக்கா அதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க மேம். இதன் மூலமாக நம்ம கபடியோட வளர்ச்சி அதிகப்படுத்தலாம் மேம். ஏன்னா எல்லா மாவட்டத்துலேயும் வந்து ப்ரோ கபடியில் போய் விளையாடிருக்காங்க. இன்ன வரையும் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் தான் ப்ரோ கபடியில் இன்னும் விளையாடாமல் இருக்கிறாங்க.
0: பள்ளி கல்லூரிகளில் வந்து பிடி பீரியடில் வந்து கபடி ட்ரைனிங் வந்து கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து பிள்ளைங்க வந்து ஆர்வம் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து மேலே வருவாங்க இல்லைங்களா?
1: கண்டிப்பாக மேம்.
0: இப்போ வந்து கபடி வந்து விளையாடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு வந்து கபடியை பற்றி எதுவுமே தெரியாது. கபடியை வந்து நான் பார்த்துருக்கேன், ஆனால் அதில் போய் விளையாட எனக்கு பயமாக இருக்குது. இப்போ பிகினர்ஸ்க்கும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அவங்கள முதல்ல திடப்படுத்திக்கணும். இது நம்மளால் முடியும், விளையாட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம அவங்கள விளையாட வைக்கலாம் மேம். அவங்க பயம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான்.
0: இந்த காலத்தில் இளைஞர்களை கபடி விளையாட வைக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமாக மாறிட்டு வருது. இளைஞர்கள் கபடி மேலே ஆர்வத்தை குறைக்கிறதுக்கு காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க?
1: பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கபடி விளையாடுவாங்க. இப்போ அந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து செல்ஃபோனில் தான் அதிகமாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து பழைய காலத்து விளையாட்டையே மறந்துட்டாங்க. நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு

0: ஊர்லேயும் கபடி இருக்கும். சும்மா வந்து பேச்சு வாக்கில் கூட கபடி விளையாடுவாங்க,
1: ஆனால் பொழுதுபோக்காகவே கபடி
0: கபடியை தான் விளையாடுவாங்க. இன்றைக்கி செல்ஃபோனில் தான் விளையாடிட்டுருக்காங்க எல்லாமே. அதனால் வந்து அதெல்லாம் மாறி வந்தாக்க கபடி வந்து ஈஸியாக கொண்டு வரலாம் மேம். கிரிக்கெட்டு,
1: கபடி தாண்டி கிரிக்கெட்டு, அது இதெல்லாம் அவங்க
0: கிரிக்கெட்டு, வாலிபாலு, ஹாக்கி இந்த மாதிரி விளையாட்டுலாம்
1: ஆர்வத்தை கொண்டு வரலாம்,
0: கொண்டு வரலாம்.
1: ஸோ இளைஞர்கள் வந்து அதிகமான நேரத்தை வந்து மொபைலில்
0: செலவிடாமல்
1: விளையாட்டில் வந்து செலுத்தினா அதிகமான மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மேட்டு ஷூவெல்லாம் போட்டுட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் கபடி விளையாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வரமுறை வச்சுருக்கோம் இல்லைங்களா? அப்போது பண்டைய காலத்தில் கபடி இருந்ததா சொல்கிறீங்க, 400 ஆண்டுக்கு முன்னாடியே கபடி இருந்ததா சொன்னீங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி கபடியை எப்படி விளையாடியிருப்பாங்க, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
0: மேம், பண்டைய காலத்தில் வந்து 4 வகையான கபடி விளையாடணும் மேம். சஞ்சீவினி, காமினி, அமர், ஜூட்டு அப்படின்ற வந்து 4 வகையாக விளையாடினாங்க. அதாவது சஞ்சீவினி பார்த்தீங்கன்னா இந்த முறையை தான் நம்ம இப்போ பயன்படுத்தி விளையாடுறோம். அதாவது ஒரு விளையாட்டு வீரர் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா வெளியே உட்காந்துருவாங்க. நம்ம பாடி போய் ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க திரும்ப வந்து அந்த பிளேயர் வந்து உள்ளே வந்து விளையாடலாம் இந்த சஞ்சீவினி கேமில். அது அந்த காமினி கேமில் பார்த்தீங்கன்னா இதில் அவுட் ஆனால் பிளேயர் வந்து வெளியே தான் உட்காரணும். அந்த 7 பிளேயர்ஸும் வந்து அவுட் ஆன பிறகு தான் உள்ளே வரணும். அதாவது அது ஆல் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 5 முதல் 7 வரை நம்ம அவுட் எடுத்த யார் அவுட் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னர். இதுக்கு வந்து காலமுறையெல்லாம் கிடையாது, ஆனால் அந்த சஞ்சீவினிக்கு வந்து காலமுறை இருக்குது. 20, 5, 20 அந்த டூரேஷன் டைம் இருக்குது. இந்த காமினிக்கு வந்து டூரேஷன் டைம் எதுவும் கிடையாது. அதே போல் அமர், இந்த முறை பார்த்தீங்கன்னா இதை வந்து அவுட் ஆக்கும் முறை, களத்தில் அவுட் ஆனாலும் களத்திலே தான் இருக்கும். அது வந்து சர்க்கிள் லெவலில் விளையாடுவாங்க.
1: அதாவது அவுட் ஆனாலுமே அந்த களத்துக்குள்ளே இருக்கலாம்,
0: இருக்கலாம், இப்படி தான் மாறி மாறி விளையாடிட்டு இருப்பாங்க.
1: ஓ, அவுட் ஆனாலும் வெளியில் போகாமல் அவுட் ஆக்கி மறுபடியும் மறுபடியும் மாற்றி விளையாடுவாங்க.
0: இதில் யார் லீடிங் ஸ்கோரரோ அவங்க வந்து வின்னராக அறிவிப்பாங்க. அது வந்து சர்க்கிளில் தான் விளையாடுவாங்க. இது வந்து பஞ்சாபில் வந்து அதிகம்.
1: அப்படிங்களா?
0: இந்த கேம் வந்து பஞ்சாபில் வந்து அதிகமாக விளையாடுவாங்க.
1: நம்ம பகுதியில் இது மாதிரி யாராவது
0: நம்ம முறையாக தான் விளையாட்டிட்டு இருக்கிறோம். கடைசியாக வந்து ஜூட்டுன்ற ஒரு விளையாட்டு, இது வந்து மகாராஷ்டிராவில் வந்து பெயர் போன விளையாட்டு மேம். இதுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை மேம்.
1: எப்படி வேணாலும் விளையாடலாம்,
0: விளையாடலாம்
1: ஒரு பொழுதுபோக்காக.
0: பொழுதுபோக்கு
1: சரி இல்லாமல் அவுட்டு ஜெயிச்சது இது இல்லாமல் நம்ம மட்டும் ஜாலியாக விளையாடிட்டே
0: விளையாடிக்கலாம். ஆமாம், இதுக்கு ஒரு பாடல் மாதிரி கூட இருக்குது மேம். நல்ல முத்து பேரண்டா வெள்ளி சிலம்பு எடுத்து வாரேண்டா, தங்க சிலம்பு எடுத்து வாரேண்டா, சடுகுடு சடுகு சடுகுடுன்ற ஒரு பாடல் நல்லா இருக்கும் மேம்.
1: விளையாட்டை வச்சு ஒரு கவர்மெண்ட் பிள்ளைக்கு போக முடியுங்களா?
0: போகலாம் மேம், தாராளமாக போகலாம் மேம். அதுதான் கவர்மெண்ட் இப்போ 3% இடஒதுக்கீடு கொடுத்துருச்சுல, அதெல்லாம் தாராளமாக போகலாம்.
1: அப்போ ஒரு நான் ஒரு 10வது படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட் லெவலில் விளையாட்டுக்கு நான் போயிருக்கேன்,
0: நேஷனல்
1: லெவலில் போயிருக்கேன் அப்படின்னா அதை வச்சு என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுப்பாங்க அப்படின்றீங்களா?
0: துறையும் ஒதுக்கியிருக்காங்க, ரயில்வே ஒதுக்கியிருக்காங்க, தபால் துறை, போஸ்டல் ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு மேம்.
1: ஓகே,
0: போகலாம் மேம், தாராளமாக போகலாம்.
1: இப்போ உங்ககிட்ட ட்ரெயின் ஆகிற பிள்ளைங்களாம் வந்து உங்ககிட்ட இப்போ ட்ரெயின் ஆகிற மாணவர்கள்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்லையும் கல்வியிலையும் ஒரே லெவலில் இருக்காங்களா?
0: இருக்காங்க.
1: அதை மேக் ஷூர் பண்ணியிருக்கீங்களா?
0: கண்டிப்பாக.
1: இந்த கபடி வந்து உலகக்கோப்பை லெவல் போயிருக்கு, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள்.
0: 2004 வந்து முதல் உலகக்கோப்பை ஸ்டார்ட் ஆனது மேம். முதல் உலகக்கோப்பை வந்து இந்தியா தான் வின் பண்ணாங்க. அதில் ஃபைனலில் யார் யார் விளையாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஈரான் மேம். பாயிண்ட் டிஃப்ரெண்ட், இந்தியா வந்து 55 பாயிண்ட்டும் ஈரான் வந்து 27 பாயிண்ட்டும் மேம். அப்படி தொடர்ச்சியாக இந்தியா வந்து 5-6 டைம் வந்து நம்ம உலகக்கோப்பை வாங்கியிருக்கு மேம். 2004, 2007, 2010, 2013 இந்த ஆண்டுகளில் வந்து உலகக்கோப்பை இந்தியா வென்றிருக்கிறோம் மேம்.
1: உங்களோட தொடர்பு என்ன வந்து பதிவு செஞ்சீங்கன்னா கபடி பயிற்சியோ இல்லை உடற்பயிற்சி எடுக்கிற மாணவர்களுக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும்.
0: ஓகே மேம்,
1: சொல்லுங்க.
0: 8098-76-1310 மேம்.
1: அவங்களோட பயிற்சி நிறைய மாணவர்களுக்கு சென்றடைஞ்சு மேலும் மேலும் அவங்களோட வாழ்க்கையில் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஊக்கத்தையும் பயிற்சியையும் பெற்று பல விளையாட்டுகளில் சாதிக்கணும்ன்ட்டு தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக வாழ்த்துக்கள் சார்.

நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் கபடி பயிற்சியாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் எஸ் வாசு அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் நந்தினி.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ளார கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறமா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுனே, அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம்,
3: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
4: நேயர்கள் கவனத்திற்கு இன்று 1:10 நேயர் விருப்பம். 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று மாவின் அடர் நடவு முறை பற்றி கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி. திருமால் முருகன் அவர்கள் வரும் தகவல்களை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தை

0: அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், இதனையொட்டி நாளை தொடங்கி 1 மாத காலம் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
1: மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பொது சேவை நாட்டிற்கு 25 ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத் முதலமைச்சராக, அதைத் தொடர்ந்து பாரத பிரதமராக இன்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இன்றைக்கு பிபிஎல் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஸ்வச் பாரத் கீழ அனைவருக்கும் இலவச கழிப்பிட திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், ஜன்தன் அக்கவுண்ட், நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரை நாடு முழுவதும் சேவை மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுல பல்வேறு சேவைகள் நாம் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் ஆகட்டும், ஒரு பகுதியை சுத்தம் செய்வதாகட்டும், ரத்த தான முகாம்கள் ஆகட்டும், இந்த 1 மாதம் முழுவதும் நாம் சேவை செய்வோம், அனைவரும்
0: உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஓசோன் படலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலகமெங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதனிடையே இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சூரியனின் புறவூதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து உயிரினங்களை பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வீடுகளில் குளிர்சாதன கருவியை 24 டிகிரி செல்சியஸில் வைக்க வேண்டும் என்றும், கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேத் இன்று ரஷ்யா செல்கிறார். அவரது 3 நாள் பயணத்தின் போது ரஷ்ய ராணுவ தலைமை கமாண்டர் கர்னல் ஜெனரல் ஆண்ட்ரே நிக்கோலோயேவிச்சுடன் 2 நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெனரல் தீரத் சேத் மாஸ்கோவில் உள்ள தேசிய ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு துணை அமைச்சர் ஒஸ்மாகோவ் உள்ளிட்டோருடனும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 550 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கும் என்று தோல் ஏற்றுமதி கவுன்சிலின் தலைவர் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று கூறினார். அடுத்த 2.5 ஆண்டுகளில் பிரிட்டனுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 100 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் திரு ரமேஷ்குமார் ஜுனேஜா நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தேசிய பாதுகாப்பு படையின் மண்டல மையம் அமைப்பதற்கு இலவசமாக நிலம் வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த மையத்தை அமைப்பதற்காக அம்மாவட்டத்தில் உள்ள மில்கிபூரில் 65 ஏக்கர் நிலம் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தரும் நிலையில், அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த மையம் செயல்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு சுரேஷ் கண்ணா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அயோத்தியில் நிரந்தரமாக தேசிய பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு இந்த மையம் உதவிடும் என்று அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சர்க்கரை ஆலைகள் பெறும் கடனுக்கான வட்டியை அரசே செலுத்தும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கடனுதவி மூலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கரும்பை கொள்முதல் செய்து மீண்டும் சர்க்கரை உற்பத்தியை தொடங்க முடியும் என்று தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கரும்பு விவசாயிகளுக்கு அரசு கொள்முதல் செய்த கரும்புக்கு 99.5% வரை நியாயமான விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு சார்பில் இ ஆட்டோ ஓட்டுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த 45 நாள் பயிற்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் கிருத்திகா, நாங்க காஞ்சிபுரத்திலிருந்து பேசுறோம். நபார்டும் ஆடிநாடும் சேர்ந்து ஒரு இ ஆட்டோ ட்ரைனிங் கொடுத்தாங்க, 45 நாள் ட்ரைனிங். அது நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். அது மூலமா இப்ப ஆட்டோ வாங்க போறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்காக உதவி பண்ண ஆடிநாடுக்கும் மத்திய அரசுக்கும் நபார்டுக்கும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் எயிலரசி, நான் கிராமத்துல இருந்து ஆட்டோ ஓட்டத்துக்கோசம் வந்திருக்கேன். ஆடிநாடு மூலயமா நான் காரம் கடத்து விட்டாங்க, ஆட்டோவும் கத்துக்கணும். பேட்சு லைசன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இது ஆட்டோ வாங்கறதுக்கும் பேமெண்ட்டும் கட்டிட்டோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஆடிநாடு மத்திய அரசு நபார்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களை முன்னோக்கி கொண்டு வந்துருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி.
1: மேற்குவங்க மாநிலத்தில் உடான் திட்டத்தின் கீழ் 4 விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாரா, பலூர்காட், ஹாசிமாரா, கலைகுண்டா ஆகிய இடங்களில் இந்த விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளன. வரும் 23 சபஹாரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இந்த விமான நிலையங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் அடிப்படை கட்டுமான பணிகளை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ கூட்டு பயிற்சி உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள அவுளி பயிற்சி மையத்தில் இரு நாடுகளிலும் இருந்து தலா 600 வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். மலைப்பகுதிகளில் பயிற்சிகளை மேற்கொண்டு ராணுவ வீரர்களின் திறன்களை மேம்படுத்த இந்த கூட்டு பயிற்சி உதவுகிறது. மெக்கா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி, மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொள்ளும் 2வது தாக்குதல் முயற்சி இது என்று கூறினார். சவுதி அரேபியா மீதான தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே மெக்கா மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக கூறும் சவுதி அரேபியாவின் குற்றச்சாட்டை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மறுத்துள்ளனர். நேபாளத்தின் முகு மாவட்டத்தில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவுகோலின் 4.5 பதிவானது. வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் டெரேபாஸ்கோ, கஜகஸ்தானின் கரிகோரி லோமாக்கின் இணையை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஷஹாரி ஜே சாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 மக்கள் சேவையை போற்றும் வகையில் நடைபெறும் சேவை இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரியனின் புறஊதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் ஓசோன் படலம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு 750 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனுதவி வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மெக்கா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை

0: நீங்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
8: அடி கதகளு கதகளு.
9: ஏ மீனா, இவ்வளவு காலையிலேயே வெளியே போயிட்டு வர?
10: ஆமா லதா, காய்கறி வாங்க போனேன், ஆனா ரோட்ல போகவே முடியல, அவ்வளவு புகையும் தூசியுமா இருக்கு.
9: ஆமா ஆமா, தினமும் வண்டிங்களோட புகை தூசி எல்லாம் சேர்ந்து காத்த மாசுபடுத்துது.
10: அதுதான் காத்து மாசுபாடு இல்லையா? காத்துல புகை தூசி நச்சுவாய்கள்லாம் கலக்குது.
9: சரியா சொன்ன, இதுக்கு முக்கிய காரணமே அதிகமான வாகனங்களும் தொழிற்சாலைகளும் தான்.
10: அது மட்டும் இல்ல, சில பேரு குப்பைகள் எல்லாம் ரோட்லயே போட்டு எரிக்கிறாங்க, அந்த புகையெல்லாம் நம்ம சுவாசிக்கிறதுலயே கூட சேர்ந்து கலந்துருது.
9: கொஞ்சம் கொப்பதானு நினைக்கிறாங்க, ஆனா அந்த புகை நம்ம உடம்புக்கு எவ்வளவு பாதிப்பு தருது தெரியுமா?
10: வாசிப்பதுல சிரமம் வரும், இருமல், கண் எரிச்சல், நுரையீரல் பிரச்சனைன்னு நிறைய பாதிப்பு வரலாம்.
9: இதனால குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் இன்னும் அதிகமா பாதிப்பு ஏற்படும்ல.
10: அப்போ நாம என்ன செய்யலாம்? நம்மளால மட்டும் இந்த பிரச்சனையை எப்படி குறைக்க முடியும்?
9: நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாகன பயன்பாட்டை குறைக்கலாம். பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு நடந்து போகலாம், இல்லனா சைக்கிள் பயன்படுத்தலாம்.
10: அதோட குப்பைகளும் எரிக்க கூடாது, குப்பைகளை முறையா பிரிச்சு அப்புறப்படுத்தணும்.
9: முக்கியமா மரங்களை அதிகமா நடணும், மரங்கள் நமக்கு சுத்தமான காத்து கொடுக்கும்.
10: சரிதான், ஒரு மரம் நட்டா நமக்கு மட்டும் இல்ல அடுத்த தலைமுறைக்கும் பயன் கிடைக்கும்ல.
9: அப்படிதான், சுற்றுச்சூழலை பாத்துக்கிறது அரசாங்கத்தோட வேலை மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் கூட.
10: அப்போ நம்ம வீட்டுல இருந்தே ஆரம்பிப்போம், குப்பையை எரிக்க மாட்டோம், மரம் நடுவோம், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை குறைப்போம்.
9: இதெல்லாம் நம்ம மட்டும் பண்ணா போதாது, நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்டயும் இத பத்தி சொல்லி புரிய வைக்கணும்.
10: ஆமா ஆமா, சுத்தமான காத்து இருந்தாதானே ஆரோக்கியமா வாழ முடியும்.
9: சரி சரி, இன்னைக்கு ஒரு மரக்கன்றை வாங்கிட்டு வந்து நம்ம தெருவுல நடலாமா?
10: சூப்பர் ஐடியா, வா இப்பவே போலாம். காற்றை மாசுபடுத்தாதே, எதிர்காலத்தை பாதுகாப்போம். இது சூழல் காப்போம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் 25/9/2026 அன்று மாலை 5 மணிக்குள் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளத்தில் www.dharmaburi.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தினை வலைதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தொடங்கி 15வது ஆண்டு நடைபெறுகிறது. இங்கு முதுகலை செவ்வியல் தமிழ் படிக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும்

செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் உதவியுடன் ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் புத்தகங்கள் வாங்குவதற்காக 2500 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இந்த 2026-2027 கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்வதற்காக ஒரு சில இடங்களே இருக்கின்றன. இப்பல்கலைக்கழக தமிழ்துறையில் இந்த கல்வியாண்டு முதல் 4 ஆண்டு இளங்கலை தமிழ் படிப்பும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பையும் +2 முடித்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு 98-65-53-31-25 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஆதார் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. முகாம் நடைபெறும் இடங்கள் இருளப்பட்டி சமுதாய கூடம், பயர் நத்தம் சமுதாய கூடம், சித்தேரி சமுதாய கூடம். நடைபெறும் நாள் 25-7-2026 சனிக்கிழமை. இவற்றிற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, முகவரி சான்று, ஜாதி சான்றிதழ், பெற்றோர் உடன் பிறந்தவர்களுடையது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் பணியாளர் ஐடி. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. நலவாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆவணங்களை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இவற்றில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகியவற்றில் சேர்க்கை நடைபெறுகிறது. வழங்கப்படும் அடிப்படை ஆவணங்கள் நலவாரிய அட்டைகள், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, தேர்தல் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்கள்: 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xfil.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ₹5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. 2027ஆம் ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு August 27 முதல் September 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. கேட் மதிப்பெண் பயன்பாடுகள், எம்இ, எம்டெக், எம்எஸ்சி உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனத்துக்கும் பயன்படுகிறது. மதிப்பெண் செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகள். எனவே தேர்வர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை. நேயர்களின் கவனத்திற்கு இன்று 3 மணிக்கு கச்சேரியில் கலக்கல் பாடல்கள், இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கவிருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான மதிய வணக்கம் அன்பு நேர்களே. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:10. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இனிமையான இசையால இணைய இருக்கிறோம். உங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, கடத்திக்குட்டை பகுதியிலிருந்து மாணிக்கம் சிவகாமி கேட்டிருக்காங்க மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களை அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: தென்சிந்தும் பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, பெரிய வத்தலாம்புரம் பகுதியிலிருந்து ஆர் செல்வராஜ் கேட்டிருக்காங்க. 1986 வெளிவந்த மரகத வீணை திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, வரிகள் எழுதியிருக்காங்க வைரமுத்து, பாடியிருக்காங்க எஸ் ஜானகி. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: மாநில கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தெவிட்டாத ராகங்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, கெங்கிசெட்டிப்பட்டி பகுதியிலிருந்து பீமராஜன் கேட்டிருக்காங்க தெய்வமகன் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க MS விஸ்வநாதன், பாடியிருக்காங்க TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசிலா. இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்காங்க கண்ணதாசன். இதோ நேர்களே அவர் கேட்ட அந்த பாடல்.

நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ₹5,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட. எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு இது. ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
3: உழைக்கும் உழவர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் மாவின் அடர் நடவு முறை பற்றி கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இரவு 7:25 வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து ராமியம்பட்டி முனுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க மறவாதீர்கள் நேர்களே.
4: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. 2027 கேட் நுழைவுத் தேர்வுக்கு August 27 முதல் September 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. கேட் மதிப்பெண் பயன்பாடுகள் ME, MTech, MSc உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனத்துக்கும் பயன்படுகிறது. மதிப்பெண் செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகள். எனவே தேர்வர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும்.
5: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
6: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
3: தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
7: தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
8: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்றத பற்றி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், செய்கிறோம், பண்ணுறோம். நிறைய வந்து இந்த நரம்பு சுண்டுருக்குது. இந்த வேரிகோஸ் வெயினுக்கு வந்து இப்போல்லாம் வந்து காலையில் வந்தாக்க வந்து சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து ஒரு ஓபி ப்ரொசீஜராகவே வந்து ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு பாம்பேக்கு இது சம்மந்தமாக ஒரு ட்ரைனிங் ஒன்று போனேன். அங்கே வந்து அந்த கூர்கான்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சர்ஜனாக அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாகவே வந்து இந்த லேசர் சர்ஜரி வந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட இது மட்டும்தான் வந்த இது பண்ணாக்கா அந்த லேசரில் வந்து இந்த வேரிகோஸ் வெயின் பண்ணுறது மட்டும்தான். அப்போ வந்து கேள்விப்பட்டு ஒரு வேற ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டு நான் அவர்கிட்ட வந்து

0: ஒரு ரெண்டு நாள் ட்ரைனிங் போயிருந்து செஞ்சேன் பண்ணேன். ஆக்சுவலாக அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். என்னென்னா, பேஷண்ட்டை எல்லாம் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு வர சொல்கிறாரு. வந்தால் ஒரு நாளைக்கு வந்து 5 கேஸ், 6 கேஸ் இருக்குது. வர்றாங்க, எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறாங்க, செய்கிறாங்க, மேலே தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாரு. மயக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஸ்கேன் பண்ணி அந்த வெயின், அந்த நரம்புன்னு சொல்லக்கூடிய அந்த வெயினை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அதை சுற்றி வந்து மறுக்குரூசி போடுறாரு. போட்டுட்டு லேசரில் வந்து அழகாக பண்ணுறாரு. 40 மினிட்ஸ் தான் ப்ரொசீஜரு. லேசரில் போட்டு அழகாக பண்ணி செஞ்சுட்டு இது பண்ணிட்டு அவங்க நல்லா வந்து ஒரு காதில் வந்து இது போட்டு விட்டுறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிறாரு, உனக்கு என்னப்பா மியூசிக் பிடிக்கும், இளையராஜா பிடிக்குமா, ஏஆர் ரகுமான் பிடிக்குமா, அந்த மாதிரி அவங்க ஹிந்தியில், நான் இங்கே தமிழுக்கு சொல்கிறேன், உடனே அங்கங்கே சார் இளையராஜா வந்தார் செஞ்சாருன்னு எனக்கு கேட்காதீங்க, அவங்க இதில் உனக்கு என்ன மியூசிக் பிடிக்குன்றதை கேட்டு காதில் போட்டு விட்டுறாரு. கண்ணுக்கு ஒரு மாஸ்க் போட்டு விட்டு அது பண்ணுறாரு, செய்கிறாரு, பண்ணுறாரு. முடிஞ்ச உடனே அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தட்டு தட்டுறாங்க. இதில் என்னன்னாக்கா நல்லா சுகமாக இருக்குது, செய்து பண்ணுதுன்னு தூங்கிடுறாங்க நிறைய பேர். அப்புறமா ஒரு தட்டு தட்டுறாரு, அது பார்த்தாக்கா எந்திரிச்சு உக்காந்துட்டு செஞ்சுட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் வெளியே உட்கார தம்பின்றாரு. உக்காந்ததுக்கப்புறம் எடுத்து விட்டு செஞ்சு பண்ணிட்டு அன்றைக்கி 2-3 மணி நேரத்தில் வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறாரு. எனக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நிறைய டெக்னிக்ஸ் அவர்கிட்ட. உண்மையிலேயே வந்து இந்த ஒரு ஃபீல்டில் இவ்வளோ ஒரு சிம்பிளாக இதை வந்து பண்ணுறாங்களா? அதாவது பழைய மெத்தட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா 2 நாளாவது மினிமம் தங்க வேண்டியிருக்கும். அது நமக்கு சர்ஜரியுமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது இந்த இதெல்லாம் தேடி பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து உள்ளே விட்டு அந்த நரம்பை வந்து அப்படியே உரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டமான டெக்னிக்ஸ் இருந்தது. அதை வந்து அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டார், செஞ்சிட்டார். இதில் என்னென்னா அந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து இப்போ இங்கேயே வந்து நம்ம தருமபுரிலேயே நாமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து உண்மையிலே மிக ஒரு நல்ல விஷயங்கள் அது வந்து அந்த லேசரில் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நாம் வந்து ஒரு சேஃப்டிக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வந்து ஒரு தைரியம் வரல, அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு அனுபவம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். பட் இருந்தாலும் நாம் வந்து ஒரு நாளில் வந்து அந்த லேசரில் இப்போ வந்து பண்ணி அனுப்புகிற அளவு வந்து இங்கே நமக்குமே வந்து டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அதனால் வந்து இந்த நரம்பு சுருண்டுருக்குன்றது வந்து ஒரு வேரிகோஸ் வேணுன்றது ஒரு பெரிய வியாதியை கருத வேண்டாம். பல நாள் புண்ணோட வந்து நீங்கள் வந்து வேதனையோடும் அந்த கால் வலி குறக்கால் பிடிக்கிறதோடையும் இருக்க வேண்டாம். நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கள். நிறைய நவீன மருத்துவம் வந்துருச்சு. இதை பற்றி இன்னும் விஷயம் இருக்குது. நாளைக்கு நான் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளாபரியாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: இசையால் இணைந்திருக்கிறோம் உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 இயற்கை எழில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. பொதுவாகவே ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன்னாவே இந்த பாட்டு இல்லாத நிகழ்ச்சியே இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பாடலை தான் கேட்டிருக்காங்க. மேட்டூர் பகுதியிலிருந்து சரவணன், பாசமலர் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க கண்ணதாசன், இசையமைச்சிருக்காங்க விஸ்வநாதன், பாடியிருக்காங்க ராமமூர்த்தி, பாடியிருக்காங்க எல்ஆர் ஈஸ்வரி, இசையமைத்தவர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இதோ நேருக்கலாம் இந்த பாடல்.

உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்ப பாடல் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, பி அக்ரகாரம் பகுதியிலிருந்து பாரதி கேட்டிருக்காங்க. ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா. வரிகள் எழுதியிருக்காங்க புலமை பித்தன். பாடியிருக்காங்க எஸ் ஜானகி மற்றும் எஸ்பிபி. இதோ நேர்களே அந்த பாடல்.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கிதா ரவி. தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வரி சார்ந்த திட்டங்களில் தேசத்தின் நலனையே அரசு முன்னிறுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இன்று தொடங்கிய புதிய வரி கட்டமைப்பு தொடர்பான 2 நாள்

0: நாட்டில் உரையாற்றிய அமைச்சர், தனித்துவமான வரிக் கொள்கையை உருவாக்குவது குறித்து கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அறிவுசார் நிபுணர்களும் கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையின் இத்தருணத்தில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தேவையான வரிமுறை குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு வருவாய் இழப்பு உள்ளிட்டவற்றை ஈடுகட்டும் வகையில் மேம்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். யுபிஐ பண பரிவர்த்தனையில் தனிநபர்களுக்கு இடையிலான பரிமாற்றத்திற்கு கட்டணங்கள் எதுவும் கிடையாது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வணிகம் சார்ந்த பரிவர்த்தனைகளில் 2000 ரூபாய் வரையிலான தொகைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. அரசின் கட்டண விதிப்பால் 96% பரிவர்த்தனைகள் பாதிக்கப்படாது என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட வணிகம் சார்ந்த பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே 0.4% கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டும் சிறு வணிகர்களுக்கும் கட்டண விதிப்பிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா 2026 மாநாட்டை புதுதில்லியில் நாளை துவக்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாடு உலகளாவிய செமிகண்டக்டர் தளங்களை ஒருங்கிணைப்பதோடு படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகளை ஊக்கப்படுத்தி தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 40 நாடுகளில் இருந்து உயர்நிலை பிரதிநிதிகள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் 300-க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளும் 600-க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்த உள்ளனர். இதனிடையே மத்திய அரசு பணியிடங்களில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் 20வது தேசிய ரோஜ்கர் மேளா வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. 50 இடங்களில் நடைபெறும் இம்முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை இளையோருக்கு வழங்கி பிரதமர் இந்த திட்டத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பணி நியமன ஆணைகள் இளையோருக்கு வழங்கப்படவுள்ளன. தேசமே முதன்மை என்ற உறுதியுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக ஆட்சி வரும் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். அர்ப்பணிப்பு, சேவை மனப்பான்மை, சமூக நலனை நோக்கமாக கொண்ட பிரதமரின் தலைமைத்துவத்தையும் மக்கள் சேவையையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று பூட்டான் செல்கிறார். இந்த பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் லியான்போ டியன் டங்கியல் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் நெருங்கிய நட்பு மற்றும் ஒத்துழைப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இந்த பயணம் இருக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக ஓசோன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் கவசமாக ஓசோன் படலம் திகழ்கிறது என்று கூறியுள்ளார். ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் பணி ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் தொடங்குவதாக கூறிய அவர், குளிரூட்டிகளை 24 டிகிரி செல்சியஸிலேயே பராமரிப்பது உள்ளிட்ட பல்வேறு சிறிய நடவடிக்கைகள் மூலம் வளமான புவியை பராமரிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மனித ஆரோக்கியம், பல்லுயிர் பெருக்கம், பருவநிலை ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்படுவதாக கூறியுள்ளார். பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு தேவையான உரிய நடைமுறைகளை நாட்டு மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுராந்தகம் தனித்தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். மதுராந்தகத்தில் இதுவரை 18 மனுக்களும் தாராபுரத்தில் 17 மனுக்களும் தாக்கலாகியுள்ளன. வேட்புமனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. மனுக்களை திரும்பப்பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனிடையே இடைத்தேர்தல் அறிவிப்பிற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம், இருப்பினும் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிடுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் உரிய ஆய்வுகளை செய்ய வேண்டும்

0: என கருத்து தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவற்றுடன் இதையும் சேர்த்து விசாரிக்கும் வகையில் இவ்வழக்கு முதல் அமர்விற்கு மாற்றப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தட்டநேரி தொகுதி இடைத்து தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுவது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு சொந்தமான 6 இடங்களில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுத்துறை அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே அவரது வீட்டின் முன்பு திரண்டுள்ள திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களின் வசதிக்காகவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிற்பகல் முதல் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். குடமுழுக்கு விழாவை பக்தர்கள் பார்க்கும் வகையில் மதுரையின் முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையம், அனைத்து முக்கிய வீதிகளிலும் எல்இடி திரைகள் மூலம் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 109வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களின் உரிமைகளுக்காக களம் கண்டு கல்வி சமூக முன்னேற்றத்தை முன்னிறுத்தி அவர் ஆட்சியை தொண்டு அழியா தடம் பதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு வெங்கட்ரமணன், திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு, திரு சரத்குமார் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். நாகர்கோவில் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மண்டலத்தில் செயல்பட்டு வரும் 13 விற்பனை நிலையங்களில் 11 கோடி ரூபாய்க்கு தீபாவளி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வரும் குமரி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்கள் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை கொண்டாடும் வகையில் தமிழக அரசு வழங்கும் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 விற்பனை நிலையங்களுக்கும் ரூபாய் 3.5 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகான்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த சமீபத்திய கனமழை காரணமாக குறுவை நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்து விழுந்துள்ளது. குறிப்பாக திருவாரூரின் வடக்கு பகுதியான பெரும்புகலூர், சீவிலி, வடகண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையினால் வயலின் நெற்பயிர்கள் சாய்ந்து கிடந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிமங்கள் மற்றும் அதன் உபப்பொருட்களை ஏற்றி செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் GPRS கருவி கட்டாயம் பொருத்த வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார் தெரிவித்துள்ளார். மன்னார் வளைகுடா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி சார்ந்த நடைமுறைகளில் தேசத்தின் நலனே பிரதானம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசிக்கும் நேரம் மதியம் 1:55. நேயர்கள் இனி கேட்கலாம்
4: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தது. தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்ச

0: அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் 130.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 37.6 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸ் மழை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 10.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. நாளை 17/9/2026 அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, தர்மபுரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 18/9/2026 அன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 19/9/2026 அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். இன்று முதல் 19 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. இன்று முதல் செப்டம்பர் 19 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 அல்லது 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடகிழக்கு அந்தமான் கடல் பகுதிகள், இதர தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு எச்சரிக்கை எதுவுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி. கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
7: மருதானியக்கா, என்ன வேலை பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிட போலியா? நான் சாப்பிட போறேன், ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம், வாங்களேன்.
8: இல்ல மல்லி, நீ சாப்பிடுமா? எனக்கு தோட்டத்துல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டே சாப்பிடுற.
7: வந்து நேரத்துக்கு சாப்பிடுங்க, எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம்.
8: நீ சொல்றது சரிதான் மல்லி, சத்த இருப்புல கை கால் அலம்பிக்கிட்டு வரேன்.
7: சரிக்கா. என் அத்தை எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு பாக்குறேன்.
8: என்ன மல்லி, உங்க அத்தை என்ன சமைச்சு கொடுத்துருக்காங்க?
7: அதுவா, சாப்பாட்டுக்கு மாங்காய் முருங்கா போட்ட சாம்பாரை கொடுத்து அனுப்பியிருக்காங்கக்கா.
8: அப்படியா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். மல்லி, உங்க வீட்டு மரத்துக்காயா?
7: ஆமா மருதானியக்கா, அந்த ஒத்த மரம் எங்களுக்கு எம்புட்டு உபயோகமா இருக்கு தெரியுமா?
8: நீ சொல்றது சரிதான் புள்ள, மாமரங்களை நம்ம வளர்க்கறதுனால நல்ல பலன் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, நம்ம பட்டாக்கா மகன் ராசன் இருக்காருல்ல, அவர் தோட்டத்தை பாத்தியா, எம்புட்டு மாமரங்களை வச்சிருக்காருன்னு. அது மட்டும் இல்லாம வருஷம் வருஷம் அதுல விளையிற மாங்காய்களை உள்ளூர் மட்டும் இல்லாம வெளியூர்களுக்கும் ஏற்றுமதி செய்யறாரு. அது மூலமா நல்ல வருமானமும் பாக்குறாரு புள்ள அவரு.
7: ஏங்கா, நாம ஏன் மாஞ்செடிகளை நட்டு வளர்க்க கூடாது?
8: எனக்கும் அந்த எண்ணம் வந்தது புள்ள. இது சம்பந்தமா ராசன கிட்ட கேட்டேன்.
7: அவரு என்ன சொன்னாரக்கா?
8: மாஞ்செடிகளை எப்படி வளர்க்கணுங்கிற விவரங்களை நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துல சொல்றாங்களாம். அதை கேட்டுதான் அவரு மாஞ்செடிகளை வளர்க்கறாராம்.
7: அப்படியாக்கா?
8: நம்மளையும் அந்த கூட்டத்துக்கு போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க சொன்னாரு.
7: சரிதான் மருதானியக்கா, வாங்க போலாம் முதல்ல. அக்கா, இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
8: அதோ எழுதியிருக்கே புள்ள, இரு படிக்கிறேன். மாவில் அடர் நடவு முறை பத்தி கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவங்கதான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்க.
7: கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
9: உலக அளவில் எல்லா நாடுகளிலும் இந்த மாவில் அடர் நடவு முறை அப்படிங்கிறது பயன்பாட்டில் இருக்குது. இது எந்த வகையான நடவு முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைவான நிலப்பகுதியில் அதிகமான மரங்களை நட்டு மிகுதியான விளைச்சல் பெறக்கூடிய ஒரு நடைமுறையாகும். காலங்காலமாக நாம் வந்து மா சாகுபடி பண்ணிக்கிட்டு வர்றோம். அதில் எப்படின்னா, மா நடவு செய்யும் பொழுது 10 மீட்டருக்கு 10 மீட்டர் இடைவெளி அப்படிங்கிற வகையில் நடவு செய்வோம். அப்படி நடும்பொழுது 1 ஏக்கருக்கு 40 மரங்கள் மட்டுமே நடவு செய்ய முடியும். அதுக்கப்புறம் 8 மீட்டருக்கு 8 மீட்டர் அப்படிங்கிற இடைவெளியில் நடவு செய்ய ஆரம்பித்தோம். அப்படி பார்த்தாலும் 60 மரக்கன்றுகள் மட்டுமே நடவு செய்ய முடியும். ஆனால் இந்த மாவுல அடர் நடவு முறை அப்படிங்கிறது 4 மீட்டருக்கு 2 மீட்டர் அப்படிங்கிற இடைவெளியில் 500 மரக்கன்றுகளை 1 ஏக்கர் நடுறதுக்கு பேர் தான் அடர் நடவு முறை. இந்த முறை வந்து மானாவாரி பயிர் சாகுபடிக்கு ஏற்றது அல்ல, கண்டிப்பாக நீர்ப்பாசன வசதி இருக்க வேண்டும். ஸோ இந்த அடர் நடவு முறைக்கு தேவையான மண் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாமரம் வந்து எல்லா வகையான மண்ணிலையும் சாகுபடி செய்ய முடியுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதிகப்படியான களிமண் அல்லது மணல் உள்ள பகுதியில் இந்த மாமரம் சாகுபடி ஒத்து வராது. ஏன்னா,

அதிகப்படியான களிமண் அப்படிங்கிறது தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மணலாக இருந்ததுன்னா தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற அனைத்து வகையான மண் வகையிலும் இந்த மாமரங்களை நடவு செய்யலாம். இந்த அடர் நடவு முறைக்கு ஏற்ற ரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூரா, இமாம் பசந்து, அல்ஃபோன்சா போன்ற ரகங்கள் மிக உகந்த ரகங்களாக இருக்கிறது. இந்த முறையில் எப்படி நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 மீட்டர் இடைவெளியில் ஒரு நீளமான ட்ரெஞ்ச் எடுக்கணும். அந்த ட்ரெஞ்சில் துழியர் மற்றும் மேல்மண் ஆகியவற்றை கலந்து அந்த ட்ரெஞ்சை மூடிடணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஞ்சில் 2 மீட்டருக்கு ஒரு மரக்கன்று வீதம் நட வேண்டும். அப்படி பார்த்திங்கனாக்கா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 500 மரக்கன்றுகளை நட முடியும். ஸோ இந்த அட நடவு முறையிலேயே ரொம்ப முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது, ஒன்று வந்து கவாத்து பண்ணுறது, 2வது நீர் நிர்வாகம், 3வது உர நிர்வாகம். இந்த 3 இல்லாமல் நீங்கள் இந்த முறையை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அதில் கவாத்து பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம பாரம்பரிய முறையில் பார்த்திங்கனாக்கா ஒரு மாமரம் 40-50 அடி உயரம் வரைக்கும் வளரும். இப்போ 40-50 அடி உயரம் வளரும் பொழுது நாம் அதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அல்லது அந்த மாங்காயை அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான செயல். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ மருந்து அடிக்கும்போது நீங்கள் எவ்வளோதான் ஸ்ப்ரேயரை கீழேருந்து மேலே பார்க்க அடித்தாலும் அந்த இலையோட மேற்பரப்பில் அந்த மருந்து வந்து படாது. அடுத்தது நீங்கள் அறுவடை பண்ணணும். மாங்காய் அறுவடை பண்ணும்போது அந்த பழக்கூடையை வச்சு அறுவடை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது கரெக்டாக அது அந்த கூடையில் விழுந்தால் அதை நம்ம பழத்துக்கு எடுத்துக்கலாம். சப்போஸ் தவறி மண்ணில் விழுந்துருச்சுன்னா அதை வந்து பழத்துக்கு பழுக்காது, அழுகி போயிடும். அதை நம்ம ஊறுகாய் மாங்காய்க்கு தான் பயன்படுத்த முடியும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாதி மாங்காய் மகசூல் வேஸ்ட்டாக போயிடுது. இந்த அட நடவு முறையில் நாம் வந்து கவாத்து பண்ணுறோம். கவாத்து பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு கண்ணை நட்டுட்டு ஒரு 4 மாதங்கள் கழித்து பார்த்திங்கன்னாக்கா அது ஒரு 4 அடியிலேருந்து 5 அடி உயரம் வரைக்கும் வளர்ந்துருக்கும். அப்படி வளர்ந்த அந்த செடிகளை 1 அடியிலேருந்து 2 அடி உயரத்தில் கட் பண்ணி விட்டுறணும். அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த கட் பண்ண இடத்துல ஒரு 4-6 வரைக்கும் பக்க கிளைகள் வர ஆரம்பிக்கும். அந்த பக்க கிளைகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதில் நல்ல தெம்பாக இருக்கக்கூடிய 3 கிளைகளை ஒரு சமமான இடைவெளியில் விட்டுட்டு மிச்ச பக்க கன்றுகள் அனைத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதை திரும்ப வளர விடணும். இது வளரும் பொழுது ஒரு 2 அடி அல்லது 2.5 அடி உயரம் இருக்கும் பொழுது அந்த 3 பக்க கிளையையும் 1.5 அடியில் கட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிளை மட்டும் இருக்கும். அந்த 3 கிளையிலேருந்து திரும்பவும் ஒவ்வொன்றிலையும் 3 கிளை அல்லது 5 கிளை வரைக்கும் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த 3-5ல எது நல்ல கிளையாக இருக்குதோ அதை 3 மட்டும் விட்டுட்டு மற்ற இலையெல்லாம் கிள்ளிடணும். ஸோ இப்போ அடுத்த 6வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிளைகள் ஒன்றுலேயும் 3 பார்த்திங்கன்னா 9 கிளைகள் இருக்கும். அந்த 9 கிளைகளும் 1.5 அடி உயரம் வரும்போது திரும்பவும் வெட்டி விட்டுறணும். அதுலேயும் நிறையா கிளைகள் வரும், அதுலேயும் 3 கிளைகள் மட்டும் விட்டுறணும். ஸோ இதுதான் வந்து அந்த செடியை நம்மளுடைய ஷேப்புக்கு தயார் பண்ணுறது. இந்த அட நடவு முறையில் இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு செயல். அந்த இந்த இதை நீங்கள் பண்ணாமல் விட்டோம்னா நம்ம அந்த பழைய காலத்து மரம் மாதிரி 25-50 அடி வரை உயரம் வரைக்கும் வளர ஆரம்பிக்கும். இப்படி கவாத்து பண்ணி அந்த மரத்தோட உயரத்தை கம்மி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதோடய ஷேப்பை கரெக்டான அளவில் கொண்டு வர்றது தான் இதில் முக்கியமான தொழில்நுட்பம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த மரக்கன்றுகளை 3 வருஷம் வரைக்கும் நாம் இப்படியே பராமரிச்சுட்டே வரணும். 3 வருஷத்துக்கு அப்புறம்தான் அந்த மரங்களை நம்ம பூக்கிறதுக்கோ காய்க்கிறதுக்கோ நம்ம விடணும். அது வரைக்கும் இந்த கவாத்து முறையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா நீர் நிர்வாகம். அதாவது இந்த அட நடவு முறையில் நடக்கூடிய மரங்கள் அனைத்திற்கும் நீர் நிர்வாகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மரத்திற்கும் தேவையான அளவு உரமும் தண்ணீரும் கொடுத்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு விளைச்சல் எடுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 1 ஏக்கருக்கு 500 மரக்கன்றுகளை நட்டிருக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு நீர் வசதி இருக்கணும். ஸோ நீர் வசதி அப்படிங்கும்போது 500 மரங்களுக்கு நாம் வந்து கால்வாய் அமைத்து தண்ணீர் பாசுறதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு நிகழ்ச்சி. அதனால் நாம் வந்து சொட்டு நீர் பாசன முறைக்கு கண்டிப்பாக போயாகணும். இதுக்கு அரசு துறையிலிருந்து சிறு விவசாயிக்கு 100% மானியமும் பெரு விவசாயிக்கு 75% மானியமும் அரசு துறையிலிருந்து மானியம் கொடுக்குறாங்க. ஸோ அதை பயன்படுத்தி சொட்டு நீர் பாசன முறையை கொண்டு வரணும். இந்த சொட்டு நீர் பாசனத்தினால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு செடிக்கும் அதோடய வயசுக்கேற்ப தேவையான அளவு தண்ணீரை அந்த செடிக்கு கொடுக்க முடியும். அடுத்தது நம்ம அந்த செடிக்கு தேவையான உரங்களை நீர்வழி கூட்டமாக ஒவ்வொரு செடிக்கும் தேவையான அளவு கொடுத்துட முடியும். தேவையான மரங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் மற்றும் உரம் கொடுக்கும் பொழுது நமக்கு தரமான பழங்கள்

அறுவடை பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குது. அதனால் சொட்டு நீர் பாசன முறை அப்படிங்கிறது அடநடவு முறைக்கு கண்டிப்பாக வேணும். அடுத்தது உர நிர்வாகம். எந்த ஒரு மரமாக இருந்தாலும் அதுக்கு தேவையான அளவு சத்துக்கள் கிடைத்தால் மட்டும்தான் தரமான பழங்களை நம்மளால் எடுக்க முடியும். அந்த வகையில் மாமரத்துக்கும் உர நிர்வாகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அடநடவு முறையில் வந்து தண்ணீரில் கரையக்கூடிய முற்றிலுமாக கரையக்கூடிய உரங்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம். அது மட்டும்தான் சொட்டு நீர் பாசனம் மூலமாக அந்த செடிகளுக்கு போய் சேரும். மாமரத்துக்கு தேவையான உர அளவு அப்படிங்கிற ஒரு தனி அட்டவணையை இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 15 நாளைக்கு ஒரு முறையோ மழைக்கு தகுந்த மாதிரியும் வெயிலுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு டைமோ அல்லது 15 நாளைக்கு ஒரு டைமோ நீங்கள் அந்த உரத்தை சொட்டு நீர் பாசனம் மூலமாக அந்த செடிக்கு போகிற மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி தேவையில்லாதப்ப தண்ணி விடுறதையும் தவிர்க்கணும். அப்போ தான் மாமரம் பூ எடுக்கும், காய்க்கையும் ஆரம்பிக்கும். அடுத்தது கலை நிர்வாகம். கலை நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு 500 செடி நட்டுருக்குறோம். 500 செடிக்கு இடையிலையும் வந்து நம்மளால் டிராக்டரில் ஓட்டி கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான காரியம். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக நீங்கள் செடி நடுறதுக்கு முன்னாலேயே பாலித்தீன் ஷீட் போட்டு நிலப்பருவை அமைச்சிட்டோம்னாக்கா அந்த மரங்களுக்கு அடியில் வரக்கூடிய புற்களை நாம் வராமல் தடுக்க முடியும். எது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணி பாய்ச்சறதுனால மரத்துக்கு அடியில் மட்டும்தான் புல் முளைக்கும், மற்ற இடத்துல புல் முளைக்காது. மழை காலங்களில் வேணால் எல்லா இடத்துலையும் புல் முளைக்கலாம், மற்ற காலங்களில் மரத்தோட அடியில் மட்டும் ஈர இருக்கிறதுனால அங்கே மட்டும்தான் புல் முளைக்கும். அதனால் நீங்கள் வந்து பாலித்தீன் அந்த ஷீட்டை போட்டு நிலப்பவர் மலிச்சிங்கன்னு சொல்லுவோம், அதை பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் வயலில் களை வர்றதுக்கான அவசியமே இல்லை. அந்த பாலித்தீன் ஷீட் அப்படின்றது குறைஞ்சது ஒரு 3-5 வருஷம் வர வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறம் வந்து மாமரமே அதனுடைய மேற்பகுதி முற்றிலுமாக வளர்ந்து நிழல் வந்துடுறதுனால புல் வந்து வளர்கிறது வந்து குறைவாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் கலை நிர்வாகம் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நீர் நிர்வாகம், உரை நிர்வாகம், கலை நிர்வாகம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு முக்கியமான ஒரு இது என்னன்னாக்கா, இப்போ அல்ஃபோன்சா, இமாம் பசந்த் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்டர்னேட் பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். 1 அவுட் 1 வருஷம் மட்டும்தான் காய்க்கும். 1 வருஷம் நல்ல விளைச்சல் இருந்ததுனாக்கா அடுத்த வருஷம் விளைச்சல் இருக்காது. ஆனால் நாம் இவ்வளவு செலவு பண்ணி நாம் அந்த ஒரு விவசாயம் பண்ணும் பொழுது நமக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம அறுவடை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருப்போம். ஸோ இதை ஒவ்வொரு வருஷமும் அறுவடை பண்ணுறதுக்கான தொழில்நுட்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒவ்வொரு மரத்துக்கும் பேக்லோபியூட்ரோசால் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல், அது மார்க்கெட்டில் பல பேரில் வருது, ஃபேமஸாக கல்தார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருந்தை நீங்கள் அந்த மரங்களுக்கு இடுவதன் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் மரத்தை பூக்க வச்சு தரமான காய்கள் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இந்த கல்தார் அப்படிங்கிற அந்த பேக்லோபியூட்ரோசால் அப்படிங்கிற அந்த மருந்தை எப்போ வைக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா செப்டம்பர் மாத இறுதியில் வைக்கணும், அப்படி இல்லைன்னா அக்டோபர் மாத மொதல் வாரத்தில் வச்சிடணும். ஸோ இந்த 15 நாளைக்குள்ளே இந்த உரத்தை வச்சிடணும். இந்த உரம் வைக்கும்பொழுது எல்லா விவசாயமே ஒரு கவனமாக வைக்கணும். ஏன்னா மருந்தோட அளவு அதிகமாக போச்சுன்னா மரத்தோட வளர்ச்சி பாதிக்கும். இந்த மருந்து வந்து 4 ml ஒரு மரத்துக்கு, 4 வருஷத்து மரத்துக்கு 4 ml போதுமானது. அதுக்கு மேலே உள்ள வயசு உள்ள மரமாக இருந்தாலும் அந்த 4 ml போதுமானதாக இருக்கும். இந்த 4 ml மருந்தை 4 லிட்டர் தண்ணீரில் கரைச்சி மரத்தோட அடிபாகத்தில் ஊற்றணும். இதை மரத்தோட அடிபாகத்தில் எப்படி ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா, மரத்துலேருந்து 1.5 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி அதில் அந்த மருந்தை ஊற்றி மண்ணை விட்டு மூடிடணும். அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 60 நாளைக்கு கண்டிப்பாக நீர்ப்பாசனம் பாய்ச்சியே ஆகணும், இல்லைன்னா மரத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கும், விளைச்சலும் இருக்காது. கண்டிப்பாக 60 நாளைக்கு நீங்கள் சொட்டு நீர் பாசனம் அந்த மரத்துக்கு விட்டே ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணீர் விடக்கூடாது. அந்த மருந்து வச்ச 110வது நாள் ஒவ்வொரு மரமும் கண்டிப்பாக பூ எடுக்கும். மருந்து நம்ம செப்டம்பர் கடைசி வாரத்தில் வச்சுருந்தோம்னா அதுலேருந்து 110வது நாள் கண்டிப்பாக பூ எடுக்கும், அதுலேருந்து உங்களுக்கு நல்ல மகசூல் வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அல்ஃபோன்ஸாவோ பங்கனப்பள்ளியோ பெங்களூராவோ நீங்கள் ஒரு 15 நாள் அல்லது 1 மாதம் எனக்கு முன்னாடியே அறுவடைக்கு வேணும்னாக்கா இந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் வைக்கக்கூடிய அந்த பேக்லோபியூட்ரோசால் அப்படிங்கிற மருந்தை 1 மாதம் முன்னாடியே வச்சிட்டிங்கனாக்கா அதுலேருந்து 110வது நாள் பூ எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் மார்க்கெட்டில் உங்களுக்கு முன்னாடியே காய்கள் வர ஆரம்பிக்கும், நல்ல விலைகள் கிடைக்கும். இந்த அடநடவு முறை செய்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு எல்லா விவசாயம் கேட்குறது ஆர்வமாக இருப்பீங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விளைச்சல்,
நீங்க சாதாரண நடவு முறையில ஒரு ஏக்கருக்கு 30 மரமோ 40 மரமோ 50 மரமோ நடவு செஞ்சீங்கன்னாக்கா 2 டன் எடுக்க முடியும், அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல எடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க வந்து அட நடவுமுறை போனீங்கன்னாக்கா 500 மரக்கன்றுகளை நடுறோம். ஒவ்வொரு மரத்தோடைய விளைச்சல், நாம் எதிர்பார்க்கிற விளைச்சல்

கொண்டு வர வேண்டிய விளைச்சல் அப்படிங்கிறது ஒரு மரத்துக்கு 20 கிலோ கட்டாயமாக அந்த 20 கிலோ நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா கட்டாய விளைச்சல் வரும். அப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் 8 லிருந்து 10 டன் ஒரு ஏக்கருக்கு எடுக்க முடியும். இதுதான் உங்களுக்கு வந்து முதல் நன்மை. இதில் அதாவது செடிகளோட எண்ணிக்கையை 10 மடங்கு அதிகமாக்கி விளைச்சலை 5 மடங்கு அதிகமாக்குறோம். இது வந்து நம்மக்கிட்ட ஒரு ஏக்கர் தான் இருக்குன்னாக்கா 5 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி பண்ணக்கூடிய வேண்டிய வேலையை நம்ம 1 ஏக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடுறோம். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மாமரத்துக்கு தண்ணி கட்டணுன்னாக்கா ட்ரிப் இரிகேஷன் இல்லை, சொட்டு நீர் பாசன முறை இல்லைன்னாக்கா தண்ணியை நீங்கள் கால்வாய் வச்சு 4 ஆள் 5 ஆள் வச்சு அதை தண்ணி பாய்ச்ச வேண்டி வரும். அதே சமயத்தில் இந்த சொட்டு நீர் பாசனம் இருந்தனாக்கா ஒரு ஆள் மொத்த இடத்துக்கும் தண்ணி கட்டிட்டு வந்துட முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த செடிகளை பராமரிக்கிற செலவு. இப்போ மருந்து அடிக்கணுன்னாக்கா நீங்கள் ஒரு பெரிய மரத்துக்கு மருந்து அடிக்கிறீங்கன்னாக்கா அது மருந்தோட வேஸ்டேஜ் அதிகம், அந்த மரத்துக்கும் கரெக்டாக போய் சேராது. இந்த அடர் நடவு முறையில் இருக்கிற மரம் அதிகபட்ச உயரம் அப்படிங்கிறது 10 அடி தான் இருக்கும். ஸோ இந்த 10 அடியில் இருக்கிற மரத்துக்கு நீங்கள் ஒரு உரம் வைக்கிறதோ அதுக்கு மேலே மருந்து அடிக்கிறதோ அப்படி

0: இருக்குனாக்கா 5 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி பண்ணக்கூடிய வேண்டிய வேலையை நம்ம 1 ஏக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடுறோம். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மாமரத்துக்கு தண்ணி கட்டணுன்னாக்கா, ட்ரிப் இரிகேஷன் இல்லை, சொட்டு நீர் பாசன முறை இல்லைன்னாக்கா, தண்ணியை நீங்கள் கால்வாய் வச்சு 4 ஆள் 5 ஆள் வச்சு அதை தண்ணி பாய்ச்ச வேண்டி வரும். அதே சமயத்தில் இந்த சொட்டு நீர் பாசனம் இருந்ததுனாக்கா ஒரு ஆள் மொத்த இடத்துக்கும் தண்ணி கட்டிட்டு வந்துட முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செடிகளை பராமரிக்கிற செலவு. இப்போ மருந்து அடிக்கணுன்னாக்கா, நீங்கள் ஒரு பெரிய பெரிய மரத்துக்கு மருந்து அடிக்கிறீங்கன்னாக்கா அது மருந்தோட வேஸ்டேஜ் அதிகம், அந்த மரத்துக்கும் கரெக்டாக போய் சேராது. இந்த அடர் நடவு முறையில் இருக்கிற மரம் அதிகபட்ச உயரம் அப்படிங்கிறது 10 அடி தான் இருக்கும். ஸோ இந்த 10 அடியில் இருக்கிற மரத்துக்கு நீங்கள் ஒரு உரம் வைக்கிறதோ அதுக்கு மேலே மருந்து அடிக்கிறதோ அப்படிங்கிறது உங்களுடைய கை எட்டுற உயரத்துக்கு தான் இருக்கும். அதனால் நீங்கள் சாதாரண ஒரு மருந்து தெளிப்பானை வச்சு நீங்கள் மருந்து அடிச்சிட முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அறுவடை. நான் ஏற்கனவே சொன்னேன், உயரமாக வளர்ந்த மரத்தில் அறுவடை பண்ணும்பொழுது பாதி மாங்காய் கீழே விழுந்து ஒன்று அது பழுக்காமல் போகும், இல்லை ஊறுகாய்க்கு தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் இந்த அடர் நடவு முறையில் மாமரத்தோட உயரத்தை நம்ம 10 அடிக்கு மேலே நம்ம விடாமல் ஒவ்வொரு வருஷமும் அதை வெட்டி கவாத்து பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுனால ஒவ்வொரு பழத்தையும் நம்மளால் கையாலவே பறிக்க முடியும். அதனால் எந்த பழமுமே வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ மாம்பழம் அப்படிங்கிற பொழுது குவாலிட்டி, அதாவது தரம். ஒரு மாங்காய் ஒரு அல்ஃபோன்ஸா குட்டி குட்டியாக இருந்தால் அதை நம்ம வாங்க மாட்டோம். ஒரு 4 மாங்காய் 1 கிலோ அல்லது 3 மாங்காய் 1 கிலோ அந்த சைஸ் இருந்ததுன்னா அதை தான் தரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு வேல்யூ, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ, அதாவது ஹை காஸ்ட்டு கிடைக்கும், அதிகமான காசு கிடைக்கும். இப்போ நீங்கள் இது மாதிரி முறையாக உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், பூச்சி நிர்வாகம், முறையான அறுவடை இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு தரமான மாம்பழங்கள் கிடைக்குது. அதனால் மார்க்கெட்டில் அதே வெரைட்டி கம்மியான விலைக்கு போகுதுன்னா அதை விட 1 மடங்கு விலை அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இந்த அடர் நடவு முறையில் இருக்குது. ஸோ இந்த அடர் நடவு முறையை பயன்படுத்தி விளைச்சல் எடுக்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கின்றேன்.
1: மாவில் அடர் நடவு முறை பற்றி கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா மல்லி?
2: மருதானியக்கா, மாஞ்செடிகளை எப்படி நடவு செய்யணும், அதுக்கு எப்படி தண்ணி உரம் எல்லாம் கொடுக்கணும்னு ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாங்க. இனி இவங்க சொன்ன முறையில தான் நானும் மாஞ்செடிகளை வளர்க்க போறேன். அதன் மூலியமா நல்ல பயனையும் அடைய போறேன்.
1: சரி சரி, இந்த தகவல்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவோம். அது மூலமா அவங்களும் பயனடைவாங்க.
2: சரிதான் மருதானியக்கா.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டினை அறிந்து கொள்ளலாம். உலக அளவில் காணப்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் வேளாண் ரசாயனங்களின் எச்சங்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. பூச்சிக்கொல்லிகளின் எச்சம் உணவுச் சங்கிலியில் நுழைந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பல உடல்நலக்கேடுகளை ஏற்படுத்துகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள் இல்லாத உணவை வழங்குவது புதுயுகத்தின் தேவையாகும். உலக சுகாதார நிறுவனம் ஒற்றை நலம் ஒன் ஹெல்த் கான்செப்ட் என்ற கருத்தை பிரகடனப்படுத்தி ஊக்குவித்து வருவதால் மண்வளத்தை காப்பதில் அங்கக வேளாண்மை அவசியமாகிறது. உலகளாவிய தேவை விரிந்து வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்ப அங்கக வேளாண் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வழங்குவதற்கு தேவையான பெரும் திறனை தமிழ்நாடு கொண்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான உணவினை வழங்கும் முறைக்கான பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் அங்கக பூச்சி விரட்டிகளை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மீன் மற்றும் முட்டை அமிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கரைசல்கள் பயிர்களுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை அளித்து பயிர்களில் அதிக உற்பத்தி திறன் மற்றும் விளைச்சல் பெற உதவுகின்றன. இவை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக மட்டுமல்லாமல் வறட்சி காலங்களில் பயிர்கள் மீது தெளிக்கும் போது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையை அளித்து விளைச்சலை அதிகரிக்கவும் உதவுகிறது. இந்த கரைசல்களை தயாரித்த தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். மீன் அமிலம் தயாரிப்பதற்கு மீன் கழிவுகளை பயன்படுத்தலாம். இறைச்சிக்கு பயன்படுத்தியதற்கு போக மீதமுள்ள மீன் கழிவுகளை மீன் அமிலம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மீன் தலை குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக் கொள்ளலாம். மீன் கழிவுகளை சேகரிக்கும் பொழுது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்து விட வேண்டும். இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 5 கிலோ மீன் கழிவு எடுத்துக்கொண்டால் 5 கிலோ கரும்பு சர்க்கரையை இதனுடன் கலக்க வேண்டும். பிறகு ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்த மீன் கழிவு மற்றும் கரும்பு சர்க்கரையை ஒன்றாக கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் 1/3, அதாவது மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும். பின்பு இதை மூடி அல்லது பருத்தி துணியை கொண்டு இறுக்க மூடி வைத்து விட வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை என்றால் கொசுக்கள் மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அதில் வந்து வாழ்ந்து முட்டை வைத்துவிடும். பிறகு இந்த கலவியை 15 நாட்களுக்கு அப்படியே நொதிக்க விட வேண்டும். அதன் பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் கலவை திரவத்தினை வடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் கோமியத்தை சேர்த்து வடித்துக் கொள்ளலாம். தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்க கூடாது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை 6 மாத அளவிற்கு சேகரித்து வைத்து பயன்படுத்தலாம். முட்டை அமிலம் தயாரிப்பதற்கு கோழி முட்டையை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் முறைகள் இந்த 2 பயிர் ஊக்கிகளையும் இலை வழியாகவும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் அளிக்கலாம். அனைத்து வகையான பயிர்களுக்கும் 2% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 20 மில்லி லிட்டர் மீன் அமிலம் அல்லது முட்டை அமில கரைசலை எடுத்துக்கொண்டு 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு 1 முறை தெளிப்பதனால் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம். இந்த 2 பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் மண்ணிற்கு அளிக்கலாம். 1 ஏக்கர் நிலத்திற்கு 20 லிட்டர் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவோ பாத்தி நீர் பாசனத்தின் வழியாகவோ மண்ணில் இடலாம். பல்லாண்டு பயிர்களான தென்னை மற்றும் பாக்கு போன்ற மரங்களுக்கு 1 மரத்திற்கு 300 மில்லி என்ற விகிதத்தில் அளிக்கலாம். இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை இலை வழியாகவோ அல்லது சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவோ கொடுக்கும் பொழுது மற்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகளுடனோ அல்லது செயற்கை உரங்களுடனோ கலந்து பயன்படுத்தக்கூடாது. இதை தெளிக்கும் பொழுது

0: அங்கக இலைவழி தெளிப்பான்களை பயன்படுத்தியிருந்தால் 15 நாட்கள் இடைவெளி கொடுத்து அடுத்த பயிர் வளர்ச்சி ஊக்கியை தெளிக்க வேண்டும். அங்கக வேளாண்மையில் பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது மிக முக்கியமானதாகும். அங்கக இடுபொருட்களான 3G கரைசல் மற்றும் 5 இலை கரைசலை பூச்சி விரட்டியாக பயன்படுத்துவதனால் பூச்சி தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். இந்த பூச்சி விரட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இக்கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக பயன்படுத்துவது அதிக பலனை தரும். மேலும் பயிர்களில் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்கும். எனவே நன்மை செய்யும் சிலந்து இனங்கள், தேனீக்கள், ஊன் உண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்ற உயிரினங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. இதனை அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். 3G கரைசல் தயாரிப்பதற்கு 3 வகையான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய் மற்றும் பூண்டை சம விகிதத்தில் எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை சேர்க்க வேண்டும். அதாவது இந்த இடுபொருட்களை தலா 1 கிலோ என்ற அளவில் எடுத்துக்கொண்டால் இதனுடன் 6 லிட்டர் அளவு நாட்டு மாட்டு கோமியத்தை சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். அதனை பிறகு ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றி நன்கு கலந்து மூடி வைக்க வேண்டும். இதனுடன் தண்ணீர் சேர்க்க கூடாது. இதனை 15 முதல் 20 நாட்களுக்கு நொதிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளைகளில் இதன் மூடியை திறந்து நன்கு கலக்கிவிட வேண்டும். பிறகு இந்த கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு சேமித்து வைக்கும் பொழுது அதில் சேகரிக்கப்படும் வாயுக்களை 2 நாட்களுக்கு 1 முறை கொள்கலனின் மூடியை திறந்து வெளியேற்றிய பின்னர் மூட வேண்டும். இந்த கரைசலை அனைத்து வகையான பயிர்களுக்கும் 5% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி என்ற அளவில் இந்த 3G கரைசலை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு 1 முறை தெளிப்பதனால் பயிர்களை பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். இந்த 3G கரைசலுடன் ரசாயன பூச்சி மருந்துகளை கலந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த கரைசலின் முழு பலனை அடைய பூச்சி தாக்குதலுக்கு முன்பாக இதனை பயன்படுத்த வேண்டும். 5 இலை கரைசலானது பூச்சி விரட்டியாக செயல்பட்டு பயிர்களை பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது. இக்கரைசலை தயாரிக்க 5 வகையான இலைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் வேப்ப இலை, ஊமத்தை, நொச்சி, எருக்கு மற்றும் சோற்றுக்கற்றாழை ஆகியவற்றை சம அளவில் எடுத்து கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும். இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை கலக்க வேண்டும். அதாவது இலைகளை தலா 1 கிலோ என்ற விகிதத்தில் எடுத்திருந்தால் 5 இலைகளும் சேர்த்து 5 கிலோ கிடைக்கும். இதனுடன் 10 லிட்டர் கோமியத்தை கலந்து இக்கரைசலை 15 நாட்கள் நொதிக்க வைக்க வேண்டும். ஈக்கள் முட்டையிடுவதை தவிர்க்க கொள்கலனை எப்பொழுதும் மூடியே வைத்திருக்க வேண்டும். 15 நாட்களுக்கு பிறகு இந்த 5 இலை கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கலவையை 10%, அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் 5 இலை கரைசலை கலந்து அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளித்தல் முறையில் பயன்படுத்தலாம். பூச்சி நோய் தாக்குதல் வருவதற்கு முன்பாக இதை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் 3G கரைசலை பயன்படுத்தி இருந்தால் அடுத்து 15 நாட்கள் கழித்து இந்த கரைசலை பயன்படுத்தலாம். 2ஐயும் 1ஆக கலந்து பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்வதனால் பயிர் கருகிவிடும் அபாயமும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கரைசல்களுடன் எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கை உரங்களையும் கலந்து தெளிக்கக்கூடாது. இந்த 5 இலை கரைசலானது பயிர்களை பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து தடுப்பதோடு பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கம் அளிக்கிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய்

0: 5,000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தகடூரின் நண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, இயற்கையலில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. மதிய நேரம் மலரட்டும், மனசுக்குள் இசை மனம் வீசட்டும். மலர்ந்த பூக்களின் வாசம் போல இசையால் இணையிருக்கிறோம். இது பூங்கொத்து நிகழ்ச்சி. இன்னைக்கு 2 திரைப்படத்துல இருந்து நம்ம பாடல்கள் கேட்க போறோம். முதல் திரைப்படம் தேசிங்கு ராஜா. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாமே.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: இரண்டாயிரத்தி 2013 வெளிவந்த அதே சிங்கராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க யுகபாரதி, இசையமைச்சிருக்காங்க டி இமான். இந்த பாடலை பாடியிருக்காங்க பால்ராம். இதோ இருக்கல இந்த பாடல்.

இனிமையான இசைகளால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 என்றும் இணைந்தே இருங்கள் மக்களே. தேசிங்க ராஜா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் இதோ. இனிமையான பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 2008 வெளிவந்த தோலா திரைப்படத்தில் இருந்து. பூக்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி நிறம், ஆனால் சேர்ந்து கொடுத்தால் அதுதானே அழகான பூங்கொத்து. அதே மாதிரி தான் உங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ₹5,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.
3: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 2008 இருந்து வெளிவந்த தோலா திரைப்படத்தில் இருந்து டைட்டில் ட்ராக்ல செம்மையா அப்படி வைபா இருக்கும். அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாமா நேர்களே?

0: இசையோடு இசையாய் இணைய இயல்பாய் இனிதே கரைய நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை அரசி 102.5 மெகாஹெர்ட்ஸ்.
1: இசையால் இணைந்திருந்தும் பூங்கொத்து நிகழ்ச்சியில் எப்பவுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருங்க நேர்களே. 4:46 கலரில் வானவில் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும். நன்றி நேர்களே.

வணக்கம் நேயர்களே, நேரம் 3 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கச்சவியல் கலக்கல் பாடல்கள்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னா

உங்களோட வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட பேர், உங்களோட ஊர், இதையெல்லாத்தையும் டைப் பண்ணி பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 அப்படின்ற எண்ணுக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து நந்தினி. இவர்கள் பிரியமான தோழி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டிருக்கிறார்கள்.

நேரம் 3:07. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் பாண்டியன் நகர்ல இருந்து சத்யா, பாஸ்கர், தர்ஷன், ரோஹித். படையப்பா திரைப்படத்திலிருந்து.

0: பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
4: நேரம் 3:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க மோகனூர்ல இருந்து சசிகலா, புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

0: gmail.com வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 3:22. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கச்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நியூ காலனியில இருந்து சஸ்மிதா சஸ்மித்ரன், குஷி திரைப்படத்திலிருந்து.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGN CHN1.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நேரம் 3:30. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்டிருக்காங்க சேலம் மேச்சேரி அறிவழகன்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: நேரம் 3:37. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்து தர்மபுரி மதிக்கோன் பாளையம்ல இருந்து சுகுணா மோகன் விரும்பி கேட்டிருக்காங்க ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேரம் 3:42. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சுவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நாமக்கல்ல இருந்து மகேஸ்வரி, சொல்லாமலை திரைப்படத்திலிருந்து.

தர்மபுரி வைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியில அடுத்து மோகனூர் ஆயிஷா லக்பேஷா அவர்களுக்காக பையா படத்திலிருந்து.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
7: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியிலிருந்து அனிதா, முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கி வருகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி பைசுகல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுகல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. பண்பலையில் இனி தொடர்வது விடை தேடும் வினாக்கள்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி விடை தேடும் வினாக்கள்.

0: நேர்வே நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஆம் நேர்களை, நாம் விடை தேடும் நாட்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். விடை தேடும் நாட்கள் நிகழ்ச்சினாவே சில விதிமுறைகள் இருக்கும். முதல்ல வந்து ஒரு பொது அறிவு வினா கேட்கப்படும். அந்த வினாவிற்கு வந்து முதல்ல தொடர்பு கொள்ளக்கூடிய நேயருக்கு வந்து தலா 3 குறிப்புகள் வழங்கப்படும். அடுத்தடுத்து தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர்களுக்கு தலா 1 குறிப்புகள் வழங்கப்படும். இந்த குறிப்பினை பயன்படுத்தி நேயர்கள் வினாக்களுக்கு விடையளிக்கலாம். வினாக்களுக்கு விடையளிக்கும் நேயருக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். இன்னொரு விதிமுறை என்னென்னா, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பதில் சொன்ன நேயர்கள் 7 நாட்களுக்கு பிறகுதான் மீண்டும் தொடர்பு கொள்ளணும். நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க அறிவிப்பாளர் கதிரொடி. வணக்கம் கதிரொடி.
1: வணக்கம் கார்த்திக்.
0: உற்சாகமாக வந்திருக்கீங்க. நேயர்களுக்கு வந்து கேள்விகளை எடுத்துட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நேயர்களும் பதில் சொல்ல தயாராக இருப்பாங்க. நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா அவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை சொல்லிடுங்களேன்.
1: அறிமுக நேயர்களாக இருந்தால்

0: அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0-43-42 என்ற முன்னெடுப்பெண்ணுடன் 24-40-31 என்ற எண்ணிற்கும் மற்றொரு 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம்.
1: சரிங்க, இப்போ வந்து நேயர்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற தயாராக இருப்பாங்க. முதல் நேயரை நாம் இணைச்சிடலாம். வணக்கம். வணக்கம். ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
0: சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, திருவிழாலாம் நிறைய திருவிழா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு திருவிழா பற்றின குறிப்புகள் தான் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு திருவிழா, ஒரு கலாச்சார திருவிழானே சொல்லலாம். இந்த திருவிழா வந்து அந்த மாநிலத்துடைய சுற்றுலாத்துறை சார்பாக நடத்தப்பட்டது. மூன்று குறிப்பு கொடுத்துட்டு நீ சொல்லலாமே. அது சொன்னா உங்களுக்கு நான்காவது குறிப்பா போயிடுமே. முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: எம்ஜிஆர் திருமால், டீச்சர்ஸ் காலனி, தருமபுரி.
1: ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
2: இல்லை, எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க
0: ஐயா. நம்ம வந்து ஒரு திருவிழா பற்றின குறிப்புகள் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு கலாச்சார திருவிழா. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழா வந்து அந்த மாநிலத்தை சார்ந்த சுற்றுலாத்துறையே வந்து இணைந்து நடத்திச்சின்ட்டு நம்ம மூன்று குறிப்புகள் கொடுத்தோம். உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த திருவிழா நடக்கும்போது ஒரு 10-க்கும் மேற்பட்ட சாகசங்கள் வந்து இந்த திருவிழாவில் கண்டிப்பாக இடம்பெற்றோம். விடை சொல்லாமே.
2: எந்த மாநிலம்?
0: உங்களுக்கான குறிப்பு கொடுத்தாச்சே.
2: அப்படிங்களா? கலை நிகழ்ச்சி.
0: முயற்சிக்கு நன்றி. ஏன் தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: மாலை இனிய.
1: மாலை இனிய வணக்கம். சொல்வது யாருங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம், சாம்பல்பட்டி, கோபால்.
1: கோபால் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
0: சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த திருவிழான் போது நட்சத்திர கண்காட்சி, வானியல் முகாம்கள் இதெல்லாமே இருக்கும்.
3: கேரளால நடக்கிற இது ஓணம் பண்டிகை.
0: ஓணம் பண்டிகை. முயற்சிக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி, மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை விளங்கும் விடை தேடும் வினாக்கள். நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக. வணக்கம். வணக்கம்.
0: வருக. வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க, யாரை எங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிப்பிலிருந்து விடுபட்டார். நேர்களை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியில் தொடரலாம்.
4: சேலம் மற்றும் திருச்சி, மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
8: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
7: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
9: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கும் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வருக, வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பிரம்மாண்டமா நடக்கும் இல்லீங்களா வேளாங்கண்ணி கோயில்?
2: சிறப்பா நல்லா அருமையான
1: இருந்தாலும் முயற்சிக்கு நன்றியா. நாங்க கொடுத்த குறிப்புக்கு ஏற்ற விடை அதுவல்ல, நன்றி. இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் கடை பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டேன். மேலும் எனக்கான ஒரு குறிப்பு கொடுங்கய்யா, நான் முயற்சிக்கிறேன்.
1: இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு அணை பக்கத்தில் தான் நடக்கும். அப்படி அந்த திருவிழாவை பார்க்கக்குள்ள நடைப்பயணம் மேற்கொண்டிங்கன்னா இயற்கையினோட அழகை ரசிக்கலாம். புகைப்பட சுற்றுலா இல்லை கிராமிய சுற்றுலா, அதாவது இது ஒரு வேளாண் சுற்றுலா அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
3: வேளாண் அப்படிங்கிறதுக்காக இந்த மாங்கனி திருவிழா அது.
1: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இனிப்பில் இனி நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: பண்பலை சித்தன், தாசனப்பட்டி.
1: சித்தன் ஐயா, குறிப்புகளை கேட்டீங்களா?
4: மென்சுவா சாகா திருவிழா.
1: என்னங்க ஐயா?
4: மென்சுவா சாகா திருவிழா
1: எங்க நடக்குது?
4: அருணாச்சல பிரதேசம்.
1: அருணாச்சல பிரதேசம். முயற்சிக்கு நன்றியா. கிட்ட வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி இருக்கலாம்.
4: இருபதுதான் சொன்ன மாதிரி, அதுக்கு மேற்பட்டு எனக்கு தெரியல.
1: சரிங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்த நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கும் விடை தேடும் வினாக்கள் கதனுடைய நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் வந்து தொடர்பு கொண்டு பதில் சொல்ல ஆவலாக இருக்காங்க. நாமளும் குறிப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து யார் நிகழ்ச்சியில் வந்து பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம்.
1: கண்டிப்பாக.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: வணக்கம் மேடம், தருமபுரி மாவட்டம் மேடம்.
1: செல்விங்களா அம்மா? உங்களுடைய இணைப்பு சரியா இல்லை, சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசலாமே. கேக்குதுங்களா? சரிங்கம்மா, இந்த திருவிழான் போது நிறைய சாகசங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுல சில சாகசங்கள் சொல்ற உங்களால முயற்சி பண்ண முடியுதா பாருங்க. பவர் போட்டிங், பாறை ஏறுதல், இந்த மாதிரியான பல சாகசங்கள் வந்து நடைபெறும். அங்க
5: சங்காய் திருவிழா.
1: சங்காய் திருவிழா. முயற்சிக்கு நன்றியுமா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். கதிரொலி, இப்போ வந்து ஒரு திருவிழாவை வச்சு சொல்கிறீங்க, இந்த திருவிழாவில் வந்து இன்னும் மெயினாக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும்?
1: இங்கே வந்து நட்சத்திர கண்காட்சி, வானியல் முகாம்கள். இந்த திருவிழாவில் வந்து நடைப்பயணம் இருக்குன்னா அதோடைய இயற்கையை வந்து எழில் கொஞ்சம் மாதிரி இருக்கும். அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அந்த அதை வந்து புகைப்படம்லாம் நிறைய கலைஞர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. கிராமங்கள் சார்ந்த நிறைய அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்.
0: சரி, நேயர் வந்துட்டார், அவர்கிட்டயே கேட்போம் எந்த நீர் இதுன்னு சொல்லிட்டு.

0: சரிங்க, அந்த திருவிழா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய நேயர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க, இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியல. குஜராத்தில் நடைபெற்ற தாரோய் சாகச விழா தான் இந்த திருவிழா. இது வந்து ஒரு அணையில், அதாவது தாராய் அணையில் 2025 23 45 நாட்கள் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான சாகச மற்றும் கலாச்சார திருவிழான்னு சொல்லலாம். இந்த விழா குஜராத் சுற்றுலாத்துறை மற்றும் இந்திய

0: அரசு சுற்றுலா இயக்குநர்கள் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்தது. இத்திருவிழாவின் ஒவ்வொரு மாலையும் குஜராத்தின் பாரம்பரிய இசை, பழங்குடி நடனங்கள், பக்தி இசை மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இங்கு நட்சத்திர கண்காட்சி, வானியல் முகாம்கள், இயற்கை நடைப்பயணம், புகைப்பட சுற்றுலா மற்றும் கிராமிய மற்றும் வேளாண் சுற்றுலா அனுபவங்கள் நிறைய இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த விழாவின் போது தாரோய் அணையின் அருகில ஒரு டென்ட் சிட்டி கூட அமைக்கப்பட்டதாம். இந்த விழா குஜராத் சுற்றுலா மற்றும் சாகச சுற்றுலா துறையை மேம்படுத்தும் நோக்கில் வோக்கல் ஆஃப் லோக்கல் முயற்சியின் கீழ் உள்ளூர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில நடைபெற்றது.
1: இந்த திருவிழாவினுடைய பெயரை மறுபடியும் ஒரு முறை சொல்லிருங்க.
0: தாரோய் சாகச விழா. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாவின் போது பவர் போட்டிங், பாறை ஏறுதல், கம்பிங் போன்ற 10க்கும் மேற்பட்ட நிலம், நீர் மற்றும் காற்று சார்ந்த சாகசங்கள் நடைபெற்றது.
1: சரிங்க, ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாமளே ஒரு பாடல் கேட்போம்.
0: கண்டிப்பா.
2: அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
4: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
3: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
4: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
4: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
9: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை. ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
1: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை. புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.

0: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மரம். நம்மளுடைய தென்னிந்தியாவை தாயகமாக கொண்டது, காடுகளில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மரம்னே சொல்லலாம்.
1: இலுப்பை மரம்.
0: இலுப்பை மரங்களா? முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி மேடம்.
2: நிகழ்ச்சி நேயம், அடுத்த நேயரை வரவேற்போம். இணைப்பிலிருந்து விடுபட்டார். நேர்களை நிலையத்தில் நேரம் மாலை 4:23. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள். கதிரொலி, அடுத்தது இந்த முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லுங்க.
0: இது பார்த்தீங்கன்னா சுந்தரவன காடுகளின் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுனே சொல்லலாம் இந்த மரம். இந்த மரம் நிறைய காடுகளில் வளருது. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மரம்னே சொல்லலாம். இந்த வந்து ஒரு என்ன தாவர குடும்பத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லோராசியே தாவர குடும்பத்தை சேர்ந்தது. இது வந்து ஒரு முக்கியமான குறிப்பு, அதனால நேர்களை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஒரு வகையான சதுப்பு நில மரம் அப்படின்னே சொல்லலாம்.
2: சரிங்க, இப்போ வந்து நேயர்கள் வந்து இந்த குறிப்பை சொல்லுறாங்களான்னு பார்ப்போம். சரிங்க கதிரொலி, அது அதை பற்றின வேற செய்திகள்லாம் சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாக, இந்த மரம் பார்த்தீங்கன்னா 10-15 மீட்டர் உயரம் வளரக்கூடிய ஒரு மரம்னே சொல்லலாம். இது தென்னிந்தியாவை மட்டும் இல்லை, இலங்கையையும் தாயகமாக கொண்ட ஒரு மரம்னே சொல்லலாம். காடுகளில் அதிகமாக வளரும். சமையல் பொருட்களிலிருந்து மருத்துவ பொருட்கள் வரைக்கும் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மரம்னே சொல்லலாம். இதனுடைய அனைத்து பாகங்களுமே விலை உயர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பட்டை பார்த்திங்கன்னா வாசனை பொருளாக கூட பயன்படுது. தெல்லிச்சேரி, சுமாத்ரா, மடகாஸ்கர் மற்றும் மடகாஸ்கரில் தான் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மரம்னே சொல்லலாம். நேர்களுக்கெல்லாம் வந்து இந்த குறிப்பு வந்து சரியான பதிலாக சொல்கிறதுக்கு எதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாத இதனுடைய பட்டையோட சாயம் பார்த்திங்கன்னா டானின் தயாரிக்க பயன்படுது. அதாவது மருத்துவ குணத்திலே மிகச்சிறந்த ஒரு மரம்னே சொல்லலாம். கண்டிப்பாக நேயர்கள் சரியான பதிலாக சொல்வாங்கன்னு நினைக்கிறேன். இனிப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம், சொல்லுது யாருங்க?
3: கரூர் வெங்கமேடு வீதியிலிருந்து பரமேஸ்வரி சுரேஷன் சார். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா.
3: நீங்க கேட்டிருக்க அந்த வினாவுக்கு வந்து யூகலிப்டிக்ஸ் தகவல்.
0: யூகலிப்டிக்ஸ் அதாவது தைலம் தயாரிக்கலாம் பயன்படுவோம் இல்லைங்களா, அந்த மரத்தை தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
3: ஆமாங்க.
0: ஆமாங்களா, மருத்துவ குணம்ன்றதுனால அதுவும் வந்து மருத்துவ குணம் சார்ந்த ஒரு மரம் தான். முயற்சிக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
2: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக வணக்கம்.
0: வருக வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: திருச்சி கருகண்டம் திரவியம்.
0: என்னங்கம்மா? ஐயா, உங்க இனிப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசலாமே.
4: கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க.
4: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியம்.
0: வேலாயுதம் ஐயா, குறிப்புகளா கேட்டீங்களா?
4: அது வந்து அரச மரம்.
0: அரச மரம், முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
2: நிலையத்தில் நேரம் மாலை 4:26. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைதேடும் நாக்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
0: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: தர்மபுரி மாவட்டம் மூலகாட்டிலிருந்து செல்வராஜ் பேசுறேங்கம்மா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, பதில் தெரியுமா?
5: லவங்க பக்கம் ஒரு.
0: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து அதாவது நெருங்கிட்டீங்க, ஆனால் லவங்க மரம் இல்லை.
5: சரிங்கம்மா,
2: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம்.
6: வணக்கங்களே.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: சேலம் மாவட்டம் குளத்தூர்லேருந்து பலகரக்கு குருநாதன் சித்ரா.
2: சொல்லுங்க ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
6: இருவருக்கும் வணக்கங்களே.
2: வணக்கம்.
6: நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கீங்கயா, குறிப்புகள் கேட்டிங்களா ஐயா?
6: கேட்டங்கண்ணா. இது புங்க மரங்கண்ணா.
0: புங்க மரங்களா? கிராமத்து பக்கம்லாம் அதிகமாக பார்க்கலாம் புங்க மரத்தை இல்லைங்களா?
1: ஆமாங்கண்ணா
0: முயற்சி நன்றி.

0: நேர்களை நிலையத்தில் நேரம் மாலை 4:21. ஆம் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு ஆலய உலா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் சந்தாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தத்ராயன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். நேர்முக வர்ணனையோடு அறிவிப்பாளர் ஜே மாரிமுத்து. நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கும் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில இணைப்பில் காத்திருக்கும் முதல் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், ஐயா, குறிப்புகள் உங்களுக்காக கொடுக்கலாமா?
1: கொடுங்க ஐயா.

0: ஏன் தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வருக வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஐயா, போச்சமூல்ல இருந்து குமார் பேசுறேங்க. ஐயா
1: குமார், ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
2: கேட்டேங்க. இந்த மரத்தோட பேர் வந்து அந்த காட்டோட பேரோட இணைஞ்சிக்குதா?
0: இல்லைங்க ஐயா.
2: சுந்தரி மரம்னு வருதுங்க, அதுக்காக கேட்டேன்.
0: இல்லைங்க ஐயா, சுந்தரி வனம் இல்லை, இது வந்து சுந்தரவன காடுகளில் அதனுடைய சுற்றுலா அமைப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம்.
2: நன்றி.
1: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைப்பில் இணையம் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டார். இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம். மாலை வணக்கம். சொல்வது யாருங்க? ஜெகநாதன் ஐயா, நல்லா இணைப்பு இருக்கிற இடத்துலருந்து பேசுங்களேன். சொல்லுங்க, பதில் சொல்லாமே.
0: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தின் வளமான மற்றும் மாறுபட்ட தாவரங்கள், சூழியல், பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை வழங்குறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். ஐயா, நீங்க இதை வானொலி பெட்டியிலிருந்து கொஞ்சம் தொலைவா வந்து பேசலாமே, நான் பேசுறது எனக்கே கேக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மரமாவே இருக்கு இது. விழா மரங்களா? முயற்சிங்க. நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நேயரை சந்திக்கலாம்.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
4: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இதுவரை இணைந்திருந்தோம்.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
1: நேர்களே, நிலையத்தில் நேரம் மாலை 4:32. நேர்களே, நாம் இணைகிறோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 4:33. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வெள்ளார் ரங்கசாமி ஐயா.
0: ரங்கசாமி ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
1: ஆ, கேட்டங்க ஐயா.
2: சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
1: ஆ, கொடுங்க.
2: இந்த மரத்தினுடைய தண்டுகள், தூண்கள், கருவிகள், இது எல்லாமே வந்து எரிபொருளாகவும் கறி உற்பத்திக்கும் பயன்படுதுன்னு சொல்லலாம்.
1: அந்த மரம் ஏழிலை பாலை மரம்
2: இல்லைங்க ஐயா. முயற்சிக்க நன்றி. தொடர்ந்த நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி.
2: சரிங்க கார்த்திக், நிறைய நேயர்கள் வந்து என்ன மரம்ன்ட்டு தேடிட்டே இருக்கிறாங்க. இதற்கான பதிலை நாமே சொல்லிடலாமா? இந்த மரத்தோட பேர் பாத்தீங்கன்னா கெவா மரம். இது இலங்கையையும் தென்னிந்தியாவையும் தாயகமாக கொண்ட ஒரு மரம்னே சொல்லலாம். அதாவது அது மட்டும் இல்லாமல் மடகாஸ்கரில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மரம்னு சொல்லலாம். இதனுடைய பட்டை மட்டும் இல்லாத இதனுடைய எல்லா உறுப்புகளும் இலையிலிருந்து வேர் வரைக்கும் வந்து மருத்துவ குணம் சார்ந்த ஒரு மரம்னே சொல்லலாம். இதனுடைய மரம் வந்து இந்த மரம் என்னென்னா கெவா மரம்.
0: சரிங்க, கெவா மரம் அப்படின்றது சரியான பதில். சரி, நேயர்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம்.
2: கண்டிப்பாக.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
6: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
7: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
11: நேர்களை, நிலையத்தில் நேரம் 4:41. நேர்களை, இன்று 5:00 ஆலய உலா தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் சந்தாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தத்ராயன் ஆலய அஷ்டபந்தன மகாக்கும் பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். நேர்முக வர்ணனையோடு அறிவிப்பாளர் ஜே மாரிமுத்து. நேர்களை, விடைதேடும் நாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் வந்து ஒரு விளையாட்டு நட்சத்திரத்தை வச்சு தான் கேட்க போகிறோம். இப்போ இணைப்பில் இணையக்கூடிய நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்,
12: இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க.
11: வணக்கம்.
13: வணக்கம் சார்.
11: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
13: அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் சார்.
11: சரிங்கய்யா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா? இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரருங்க, வீராங்கனை.
13: சரிங்க.
11: இவர் வந்து ஒரு ஆசிய கண்டத்தை சார்ந்தவர்.
13: சரிங்க.
11: இப்போ வந்து அணியில் வந்து விளையாடிட்டு இருக்கார்.
13: லேடிஸ்ங்களா?
11: கண்டிப்பா. ஆ, லேடிஸ் தான். நன்றிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
12: வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
11: வணக்கம், யார், எங்கிருந்து?

0: மௌனம் கேக்குறாங்க. நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி ஆலந்தலையிலிருந்து சிண்டோ பேசுறேன் சார்.
0: ஐயா, குறிப்புகளும் கேட்டீங்களா
1: சார்? கேட்கல சார், ஒரு தடவை சொல்லுங்களா.
0: இவர் வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனைங்கய்யா.
1: சரி.
0: அணியினுடைய நட்சத்திர வீரராகவும் செயல்படுறாரு. ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர்.
1: என்ன கேம் சார் அது?
0: இது வந்து கிரிக்கெட் கேம்ங்கய்யா.
1: கிரிக்கெட். ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர்.
0: இன்னொன்னு
1: என்ன சார் நீங்க?
0: இவர் வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை அப்படின்னு
1: சொன்னோம். வீராங்கனை. ஆ சரி.
0: பதில் சொல்லாமே.
1: இந்திய கிரிக்கெட்டா சார்? இந்திய ஆசிய அப்படின்னா?
0: ஆ, இந்திய கிரிக்கெட் தாங்கய்யா.
1: இந்திய கிரிக்கெட் அப்படின்னா மந்தனா?
0: மந்தனா. மந்தனா இல்லைங்கய்யா, வேற வீராங்கனை. நன்றிங்க எனக்கு வந்து மிக்கு.
1: ஓகே சார்.
0: இனிப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: இனிப்பில் இருக்கீங்கம்மா? யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
3: பாலக்கோட்லேருந்து அன்பு பேசுறேங்க.
2: அன்பையா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
3: கொடுங்க கொடுங்க.
2: உலக கோப்பையில் கூட இந்த வீராங்கனை விளையாடி இருக்காங்க. நம்மளுடைய இந்தியா சார்பாக இலங்கைக்கு எதிராக விளையாடின ஒரு பிரபலமான ஒரு வீராங்கனையே சொல்லலாம்.
3: இது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. ஸ்மிருதி
0: ஸ்மிருதி மந்தானா. இப்பதான் அவர் நேயர் சொன்னாரு, அவரு இல்ல.
2: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம்
2: வருக. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க கார்த்திக், மேலும் குறிப்புகள் சொல்லலாமே.
4: ஹலோ.
0: ஆ வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
4: நான் ராஜா பேசுறேன், பாப்பாடுப்பட்டிலேருந்து.
0: சொல்லுங்க, யார், எந்த வீராங்கனை சொல்றீங்களா?
4: ஐயா, இவங்க இப்போ நம்பர் ஒன்னு கிரிக்கெட் விளையாட்டு வீராங்கனை அறிவிச்சாங்களா?
0: இல்லைங்க, இப்போ வந்து இப்போ நடந்த ஆசியா கப்பில் வந்து
2: சரியான
0: பதில். எந்த குறிப்பு வச்சு கண்டுபிடிச்சீங்க? சரிங்கய்யா, உங்களுக்கு என்ன பாடல் வழங்கலாம்?
2: இடது கை பந்து
4: வீச்சு.
2: உங்களுடைய பெயரை மீண்டும் ஒரு முறை சொல்லலாமே.
4: பாப்பாரப்பட்டியிலிருந்து ராஜா மேடம்.
2: பாப்பாரப்பட்டியிலிருந்து ராஜா, சரியான பதில சொல்லிட்டீங்க. இவரை பத்தின மேலும் குறிப்புகள் தெரியுங்களா உங்களுக்கு?
0: சரிங்க, மேலும் குறிப்புகள் வந்து நீங்க சொல்லுங்க. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
4: நன்றிங்க.
0: நன்றி. மேலும் குறிப்பை வந்து கதிரொடி சொல்ல போறாங்க.
2: சரிங்க கார்த்திக், சரியான பதிலை வந்து நீங்கள் சொல்லிட்டாங்க. ஸ்ரீ சரணின்றது தான் சரியான பதில். இவர் வந்து இந்திய அணியின் நட்சத்திர வீராங்கனையாக செயல்படுறாங்க. இலங்கைக்கு எதிராக அறிமுகமான ஒரு வீராங்கனை பிரபலமாக போற்றப்படுபவர். இவர் வந்து இடது கை பந்து வீச்சாளர். T20 இங்கிலாந்து அணிக்கு எதிராகவும் விளையாடியிருக்காங்க, உலகக்கோப்பையிலும் விளையாடியிருக்காங்க. தன்னுடைய அறிமுக போட்டியிலே வந்து 4 விக்கெட்டுகளை எடுத்த ஒரு பெருமைக்குரியவர் இவர்.
0: மேலும் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆசிய போட்டிக்கு நடந்துச்சுருந்தீங்களா, இதில் வந்து 20 ரன் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அணியினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம்.
2: கண்டிப்பா, WPL போட்டிகள்ல டெல்லி அணிக்காக விளையாடி வருகிறார்.
0: அதாவது ஆங்கிலிக்கு
2: ஆசிய கோப்பை வென்றதன் மூலம் இந்திய அணி 8வது முறையாக வென்றதனே சொல்லலாம்.
0: நன்றிங்க, நல்லது ஒரு குறிப்பு கொடுத்தீங்க. இப்போ ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து நேயர் கேட்ட பாடல கேட்கலாம்.
2: கண்டிப்பா.
5: மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
6: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: சரியான பதில் சொன்ன பாலக்கோடு அன்பு அந்த நேயருக்கான பரிசு பாடலை கொடுத்துடலாம். நேர்களே, நாம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களே நாம் இணைந்திருக்கிறோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு விளங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
10: நேர்களை நிலையத்தில் நேரம் மாலை 4:57. நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள். கதிரொளி, இது வரைக்கும் 3 கொஸ்டின் கேட்டோம். 3 கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டோம்?
11: குஜராத்தில் நடைபெற்ற தாரோய் சாகச விழாவை பற்றி கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து மருத்துவ குணம் மிக்க ஒரு கெவா மரத்தை பற்றின குறிப்புகள் கொடுத்தோம். அடுத்து வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட நட்சத்திர வீராங்கனை ஸ்ரீசரணி பற்றி கேட்டோம். அதுக்கு தான் வந்து பாப்பாரப்பட்டி ராஜா வந்து சரியான பதிலாக சொல்லி சரியான அவருக்கு ஏற்ற பாடலும் நம்ம கொடுத்தோம். கண்டிப்பாக

நேர்லே இன்று மாலை 5 மணிக்கு ஆலய உலா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளிவட்டம் சந்தாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தத்ராயன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். நேர்முக வர்ணனையோடு அறிவிப்பாளர் ஜே மாரிமுத்து. அதனைத் தொடர்ந்து மாலை தென்றல் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழலாம்.

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் கேம்ப் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% போய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.

0: நேர்களை, நாம் இதுவரை இணைந்திருந்தோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: நேர்களை, விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். அறிவிப்பாளர் எஸ் கார்த்திக்
2: மற்றும் கதிரவன்.

நேரம் மாலை 5:01. நேயர்கள் இணைவது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் ஆலய உலா.

0: like Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர்.

0: வழக்கில் தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: ஆலய உலா. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் சந்தாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தத்ராயன் முத்தப்பன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. நேரலை நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார்கள் அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து மற்றும் கார்த்திகேயன். வணக்கம் மாரிமுத்து.
4: வணக்கம் ஜனனி. வணக்கம் நேர்களே. ஓங்கி உளங்கலந்த ஒத்தம்மன் பேர்பாடி நாங்கள் நாம்பைக்கும் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கையில் உலக பூங்குவலை போதில் அப்படின்னு அற்புதமான பாலக திருப்பாவைப்பால் நம்ம கேட்டிருப்போம். அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சாமி திருக்கோயில் சொல்லக்கூடிய முத்தத்ராயன் திருக்கோயில் தான் நாங்கள் சந்தாரப்பட்டியில் அமைந்திருக்குது. அங்கதான் வந்திருக்கோம். பொதுவாக நம்ம 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்ற ஒரு சடங்காக இந்த கும்பாபிஷேக விழா பார்க்கப்படுகிறது. எதற்காக இந்த கும்பாபிஷேகம் நடத்துறாங்க அப்படின்னா கருவறை உள்ள சிலைகளுக்கு தெய்வீக தன்மை புதுப்பிக்கப்படுகிறது. நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பித்துக் கொள்கிறோம் அது மாதிரி தெய்வத்திற்கும் சக்தி கொடுத்து புதுப்பிக்கப்படுகிறது. பல்வேறு புனித ஸ்தலங்களிலிருந்து நீர் எடுத்து வரப்படும். அந்த குடத்துல நிரப்பப்பட்டு மந்திரங்களாக தெய்வத்தன்மை ஏற்படுத்தப்பட்டு அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா கருவறை உள்ள சிலைக்கும் கோபுர கலசத்துக்கும் செலுத்தப்படுகிறது. பொதுவாக நம்ம எதுக்காக அந்த கோபுரத்தை வந்து இவ்வளவு தெய்வமாக மாற்ற வேண்டும் அப்படின்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அப்போ நம்ம இந்த மாதிரி கோபுர கலசங்கள் மீது தெய்வத்தன்மை பெறுகிறது. ஸோ ஒரு கோவிலுக்கு நம்ம செல்லாமலேயே கோபுர தரிசனம் செய்வதன் மூலமே கடவுளை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் என்பது நமக்கு எல்லாம் முன்னோர்கள் செய்வேன்னா ஒரு வகையான தெய்வீக வாக்குன்னு சொல்லுவோம். அந்த வகையில நாம ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. சரி, எதற்கு 12 ஆண்டுகள் என்பதை குறித்து வைத்துள்ளார்கள். குரு பகவான் 12 ராசிகளுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா பிரவேசம் மேற்கொள்வார். அப்ப அந்த 12 ஆண்டுகள் முழுவதுமாக எல்லா ராசிகளிலும் கடந்து சுற்றி வருவதற்காக தான் இந்த 12 என்ற எண்ணை தேர்வு செய்துள்ளோம். இந்த கும்பாபிஷேகத்தை 4 வகையாக பிரிப்பார்கள். அதார்வதம், அதனவர்தம், புதனாவர்தனம், அதிதயம் சொல்லுவாங்க. புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்ட கோயில அஷ்டபந்தனம் ஏற்படுத்தக்கூடிய கும்பாபிஷேகமும் ஏதேனும் சிதிலமடைந்த கோவில்கள அனார்வதனம் என்று சொல்வார்கள். அதாவது தவறான செயல்கள் ஏதேனும் செயல்பட்டால் அது அந்திதரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 வகையான கும்பாபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த முத்தப்ப சாமி திருக்கோயிலானது எல்லா ஊருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன என்றால் ஒரு ஊர் சேர்ந்துதான் நம்ம கும்பாபிஷேகம். அங்க இருக்கக்கூடிய 4 கிராம மக்கள் சேர்ந்துதான் இந்த கும்பாபிஷேகத்தை செய்கிறார்கள். ஒரு ஊர் ஒற்றுமையாக செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு செயல். ஆனா 4 ஊரை சேர்ந்த பொதுமக்கள், இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், அவ்வளவு பேர் தங்களுடைய விடாமுயற்சிக்காக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதோட சிறப்பு எங்க அமைந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இங்க இருக்கக்கூடிய ஊர் பெரியவங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: ஐயா வணக்கம். 102.FM நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த கோயிலானது வந்து பாத்தீங்கன்னா 4 கிராமத்தை சார்ந்த மக்களுக்கு சொந்தமானது. முதல்ல ராமர்குடல், இரண்டாவது கெட்டல்லி, மூன்றாவது சந்தாரப்பட்டி, நான்காவது குறிஞ்சிபுரம் என்கின்ற பரப்பட்டி. இந்த 4 ஊருக்கு சொந்தமான இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு தேவாலயம். இந்த ஆலயத்தினுடைய பெருமை என்னவென்ற சொன்னா நம்ம பெருமாளினுடைய அவதாரத்தில் ஒன்றுதான் முத்தப்பன் ஆஞ்சநேயருடைய உருவம். இது எடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா எப்படி எழுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எருமையை வந்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த எருமை இறந்துருச்சு. ஐயோ என்னுடைய எருமை இறந்துருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க அந்த ஆடு மாடு மேய்க்கிறாருன்னு சொன்னாரு பாத்தீங்க. அந்த மாதிரி எருமை மேய்ச்சிட்டு இருந்தவங்க அந்த எருமை இறந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது அந்த எருமை இறந்த எருமை வந்து பால் கொடுக்குது. நரி தின்னு அந்த எருமையே வந்து பால் கொடுக்குது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சாமி தான் இந்த முத்தத்ராயன் என்கின்ற சாமி. இந்த சாமியினுடைய இது பாத்தீங்கன்னா 3 முறை வந்து இடி இறங்கி அதனுடைய இதாயிருச்சு. அது வந்து இனி வரும் காலங்கள் அது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக 4 ஊர்களும் சேர்ந்து ரொம்ப தெய்வ பக்தியோடு பல இதுக்காக போராடி இந்த விழாவை வந்து சீரும் சிறப்பமாக இன்றைக்கு பால்கோடமானது எடுக்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு இன்று 6 மணி அளவில் வந்து கும்பாபிஷேகம் தொடர்ந்து பூசை நடைபெற

0: உள்ளது சாமி.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ இந்த கோவிலோட எவ்வளவு பரப்பளவு அமைக்கப்பட்டிருக்கு அதை பத்தி சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு பரப்பளவு இருக்குதுங்களா?
0: ஆ இருக்கு.
1: சரிங்க, இப்போ எவ்வளவு நமக்கு எத்தனை வருஷமா இந்த கட்டுமான பணிகளை மேற்கொண்டீங்க?
0: இந்த 1.5 ஆண்டுகளா வந்து தொடர்ந்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டு இப்ப சமீபத்தில் தான் முடிஞ்சது சார்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. வாழ்த்துக்கள். வேற என்ன சார் இந்த கோயிலை பத்தி சொல்ல வருங்க?
0: இந்த கோயில் வந்து இந்த 4 கிராமத்து மக்கள் அனைவரையும் நல்ல முறையில பாதுகாத்து இந்த திருவிழாவை இந்த சாமியை செஞ்சாங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆலயத்து பக்கத்துல ஒரு சிறு பனியை தொட்டா கூட அன்னைக்கு ஒரு 10 தூத்தலாவது விழும். ஆனா ஆடு மாடு விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள் தான் இந்த 4 கிராமத்தை சேர்ந்த மக்கள். அவங்க வந்து அதை கொண்ட அதை அந்த சாமியை வந்து எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அந்த சாமியும் இந்த ஊர் மக்களை திருப்திப்படுத்திடும்.
1: இது மகிழ்ச்சிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. பேர் சொல்லவில்லை. உங்க பேர்?
0: என் பேர் வந்து ராமசாமி. நான் கெட்டலி ஊர் நாய்க்கர்.
1: சரி, நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம். எப்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து என்னுடைய பேர் வந்து முருகேசன். நான் சந்தாரப்பட்டி மந்திரிக்கம் ஒன்று. இந்த 4 கிராமம் ராமர்குடல், கெட்டள்ளி, சந்தாரப்பட்டி, குறிஞ்சிபுரம் என்கிற பரப்பட்டி, இந்த 4 கிராமத்து மக்களும் ஒன்று கூடி இந்த முத்தப்தராயன் திருக்கோயிலை சிறப்பாக, அதாவது புரட்டாசி மாதம், ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் அந்த சாமி நரி, அதாவது முதியோர்கள், முன்னோர்கள், நமக்கு முன்னோர்கள் எல்லாம் தாத்தா பாட்டியெல்லாம், அப்பா என்னை எங்கள் அப்பா எனக்கிட்ட சொன்னது முன்னோர்கள், என் தாத்தா வந்து

0: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
4: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
2: தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல்கே செங்கதம், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848422.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
3: நேரம் மாலை 5:16. நாம் இணைந்திருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஆலய உலா. தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் சந்தாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தத்ராயன் முத்தப்பன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிலிருந்து தான் நேரைய நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம்.
4: என்ன வேலை செய்றீங்க சொல்லுங்க. நீங்க விவசாய வேலை பாத்துட்டு இருக்கேன். கடலக்காய் போட்டதெல்லாம் பூரா கருங்கி போச்சு. எல்லாம் இப்ப சாமியெல்லாம் விறைக்கிற நேரம், இன்னுமா மழையே இல்ல. ஆடு மாடெல்லாம் எப்படி என்ன எப்படி தான் இந்த பில்லு? இன்னைக்கு 200 ரூபாய் விக்கிற பில்லு இன்னைக்கு 350 ரூபாய் விக்குது ஒரு கட்டை. எப்படிதான் மாடு ஆடு எல்லாம் வச்சுக்கணும் சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த நிலைமைக்கு வந்துட்டுங்க. இப்ப போட்ட கடலக்காய் எல்லாம் இதாகி போச்சு. அதே மாதிரி பக்கம் வந்து பாரஸ்ட் நினைக்கிறதுனால பன்னி தொல்லைங்க வேற அதிகமா, அதே பன்னியோட மயிலுங்களும் அதிகம். இந்த மாதிரி இருக்கிறதுனால விவசாயமே எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இங்க ரொம்ப இதா இருக்கு. அரசாங்கமா பார்த்துட்டு இந்த விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது வறட்சி நிவாரணம் ஏதாவது

0: போனா கொஞ்சம் நல்லா இருக்குன்னுட்டு என்னுடைய வேண்டியதெல்லாம் நான் சொல்றேன். சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்க்கிறேன் ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: பெருமாள்,
0: என்ன பண்றீங்க ஐயா?
1: ஆடு மேய்க்கிறான்.
0: எத்தனை வருஷமா ஆடு மேய்க்கிறோம்?
1: இப்ப நான் 40 வருஷம் ஆடு மேய்க்கிறான்.
0: இருக்கிற இப்ப வரச்சில ஆடுல எப்படி இங்க
1: சமாளிக்கிறேன்? கூட எங்க ஓட்டி போயாவது மேய்ச்சிதான் அதை காப்பாத்தி வச்சுக்கிறான்.
0: எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்குங்க?
1: ஒரு 10 கிலோமீட்டர் நடக்குவாங்க.
0: இப்ப வரச்சில இருக்கிறதுல ஆடுகள் இப்ப ரேட் எப்படி?
1: ரேட்டு 10,000 12,000
0: தொடர்ந்து எஃப்எம்ல கேப்பீங்க?

0: அன்பளை நேயர்களுக்கு மாலை வணக்கம். காலம் பல கடந்தாலும் பக்தர்களின் நம்பிக்கையையும் பாரம்பரியத்தையும் தன்னகத்தை சுமந்து நிற்கும் திருக்கோவிலின் வரலாற்று. இன்று நாம் ஸ்ரீ முத்தத்திராயன் முத்தப்ப சுவாமி திருக்கோவிலின் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழாவில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, அஷ்டபந்தனம் அப்படின்னா என்ன நீங்க கேட்கலாம். அஷ்டபந்தனம் அப்படின்னா என்னன்னா, மூலவர் திலை பீடத்துல வந்து பயன்படுத்தி எட்டு பொருள்கள் கொண்ட மூலிகை சார்ந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அஷ்டபந்தனம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பொருட்கள், அந்த எட்டு பொருட்கள் அப்படின்னா, கொம்பரக்கு, சுக்காண்டூல், குங்கிலியம், கற்காவி, சாதிலிங்கம், தேன்மெழுகு, எருமை வெண்ணெய், இதெல்லாம் வச்சு தயாரிச்சு அந்த அஷ்டபந்தனம் அப்படின்ற பூஜையை வந்து வெகு விமர்சையா நடத்துறாங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் சிவலிங்கம் ஐயா.
1: நன்றி. ராமரோடல் கிராமத்தில் வசிக்கும் சிவலிங்கம் எனும் நான். இந்த கோயிலுடைய பூர்வீகம் என்னவென்றால், அத இந்த நான்கு கிராமமும் சீரும் சிறப்புமாக செய்திருக்காங்க. அதனால இந்த பூர்வீகத்தை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுதலை வச்சு எல்லாருக்கும் பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு.
0: சொல்லலாம் உங்களுக்கான நேரம் தான்.
1: ஓகே ஓகே. அதாவது இந்த கோயிலுடைய பூர்வீகத்தை சொல்லணும்னா ஒரு நாளெல்லாம் பத்தாது, இருந்தாலும் சுருக்கமா முடிச்சிடலாம். இந்த கோயிலுக்கு ரொம்ப பெருமை உண்டு. திருப்பதி சாமிக்கு எப்படி நம்ம நடந்து போய் அந்த காலத்துல கும்பிடுவாங்களோ அந்த மாதிரி இந்த நாலு கிராமமும் இன்னும் பக்கத்துல இருக்கிற பண்டலி, பங்கனத்தம், சுத்து வட்டார பகுதியில அனைத்து பேருமே நடந்து வந்து புரட்டாசி மாதம் ஒன்னா இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கோயில் வந்து சின்ன காரணத்தினால எல்லாம் நின்றுணும். அதாவது பூர்வீகமா பாத்தீங்கன்னா, அது ஒரு எருமை கடை வந்து எருமை பால் கறக்கிற எருமை மறி அடிச்சுட்டு யாரும் கேள்விப்பட்டதில்லை. இது பூர்வீகமா சொல்லுவாங்க. அந்த மாடு கேடும்போது அது இல்லை, அது இல்லாததுனால வந்து ஒரு வட்டப்பாறை மேல படுத்துட்டு இருக்காரு மண்ணேறிகவுன்றதுன்னு ஒரு பெரியவர். அவர் வந்து, சாமி கடவுளே என்னப்பா என் மாடு போயிருச்சு, எனக்கு வாழ்வாதாரமே இதுதான் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ சாமி ஒரு மனுஷன் ரூபத்திலேயோ தெய்வம் வந்து தட்டி எழுப்பி போடா உன் வீட்டுக்கு உன் மாடு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாரஸ்ட்லேருந்து அவர் போகிறதுக்குள்ள வீட்டில் இறம போய் நிற்கிதான். அப்புறமா பார்த்தா எல்லாம் நரி அடித்த வடுகு ரத்த காயங்களோட அந்த இறம மீண்டு வந்து, அதனால் அவர் வந்து சின்னதாக ஒரு கூட்டு முயற்சியில் அந்த சாமி இந்த இடத்துல ரொம்ப சக்தி இருக்குன்னு இந்த நான்கு கிராமங்களையும் இன்னும் சுற்றுப்பக்கம்லாம் கூப்பிட்டு சீர சிறப்புமாக வச்சு வைத்தி வழி வழியாக கும்பிட்டு வரோம். இதை சொல்ல முடியாது இப்போதைக்கு, எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் சொல்றோம்.
0: திருமண தடைன்னு சொல்றாங்க, அது வந்து இங்க வந்தா
1: திருமண தடை, குழந்தை இல்லாதவங்க எல்லாம் நிறைய பேர், எங்களுக்கு தெரிய குழந்தை நிறைய பேர், முத்தப்பன், முத்துச்செல்வம் இந்த மாதிரி பேர் எல்லாம் இந்த கோயில்ல வர வாங்கி நிறைய பேருக்கு முத்தப்பன், முத்துராஜு இந்த மாதிரி பேர் எல்லாம் பூர்வீகமா வச்சுட்டு வராங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடி நிறைய சொல்லணும்னா முடியாது, சுருக்கமா முடிச்சுக்கலாம்.
2: புரட்டாசி மாசம் நடுசலுக்கு சனிக்கிழமை செய்வாங்க, மூணு சனிக்கிழமை பூசை நடக்கும். இந்த சாமி விழா நடக்கும்போது குழந்தைங்க இல்லாதவங்க எல்லாம் சாமி கிட்ட வரம் கேட்டாங்களா, அந்த சாமி வளம் வரும்போது இந்த வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் ஒரு இது மாதிரி வச்சு டாக்டருங்கள்லாம் அது சாமியை வருந்தி வாயில் எடுத்து கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா நிறைய பேர் குழந்தை பாக்கியம் ஆயிருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து இதை பார்க்கணும்.
0: சக்தி வாய்ந்த கோயிலாக தான் விளங்குது.
2: விளங்குது.
0: நன்றிங்க.
3: வெள்ளாடு செம்மறியாடு குறியாடு வைப்பாங்க, மேய்ப்பாங்க. என்ன ரெண்டு வித்தியாசம், வெள்ளாடு மேசா அது வெள்ளாடு வந்து சீக்கிரம் ரெண்டு ரெண்டு குட்டி போட்டு பரவலாகும்.
0: சரிங்க.
3: செம்பிளியாடு ஒரே குட்டி போடும், அது நல்ல காசு தான் இந்த நேரத்துக்கு. அது இத்தனை நாள் மேசம் கம்மியா தான் வந்துச்சுங்க. இப்ப வந்து முடியலன்னு சொல்லிட்டு செம்பிளியாடு வாங்கணும், அதுவும் முழங்கால வலி.

0: நிறைய ஆகலன்னு சொல்லிட்டு விளையாடு வித்துட்டுங்க. விளையாட்டுல வந்து நல்ல லாபமா கிடைக்குங்க. அது வந்து நோஸ் எல்லாம் கொஞ்சம் செட் அப்படி இதாகாது, பாதிக்காது. செம்பிளியாட்டுக்கு வந்து சீக்கிரமா பட்டு பட்டுன்னு போயிடாது, மருந்து ஊத்தினா கூட தாங்காது.
1: பக்கத்துல காடு இருக்கிறதுனால நீங்க ஈஸியா அங்க போய்
0: ஈஸியா மேய்க்கிறங்க. எங்களுக்கு விளையாடு மேய்க்க நல்லா வசதியா இருக்குது. காலையில விவசாயம் செஞ்சுட்டு 10 மணி ஆனா விளையாடு ஓட்டி போயிருவாங்க. அது மேல 4 மணிக்கு ஓட்டினா வச்சீங்கன்னா அந்த எப்பாவும் பொழுது இன்னைக்கே கேட்டுன்னு வந்து சாயங்காலம் சுயநாரகம்
1: 10 மணிக்கு
0: கேட்டுதான் படுப்போங்க. அந்த மாதிரி
1: பட்டன் பண்ணி வச்சு
0: பட்டன் போன ஜோபில எல்லாரும் பாடினே இருக்கும். அதனால நல்ல சீக்கிரமா இருந்துச்சு. இப்ப வந்து வெள்ளாடு வித்துட்டு 2 ஆடு தான் கையில் வச்சுன்னு இருங்க. மேய்க்க முடியல, முழங்கால் வலி
1: கஷ்டமா இருக்கு. வயதாக வயதா நமக்கு
0: வயதாக ஆக முடியலங்க. அதனால உங்க மாரி நன்றி. எப்பா நன்றி, வணக்கம்.
1: சரிங்க, இப்ப எத்தனை பேர் இருக்காங்க வீட்டுல? யாரா இருக்கீங்க
0: வீட்டுல? நாங்க எங்க வீட்டுக்காரி இருக்காங்க, என் பையன் செந்தில், சோனா, அருந்து,
1: வெளியில
0: கொஞ்சம் சம்பாதிக்க திறமை மயக்கறவங்க வெளியும் போயிட்டாங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் ஏதோ நம்மளாட்டம் இருக்கிறவங்க கொஞ்சம் வயசானவங்க ஆடு மேய்க்கிறாங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப அழகா.
0: நன்றி,
1: நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேசுறேங்க ஐயா.
2: சிவாஜி கெட்டலி.
1: சிவாஜி கெட்டலி, என்ன வேலை செய்றீங்க?
2: நான் சமையல் மாஸ்டரா இருக்கேன்.
1: சமையல் மாஸ்டர், சூப்பருங்க. அப்ப உங்க கைவண்ணத்துல தான் இந்த சாப்பாடு எல்லாம் செய்யணும். மாஸ்டர் வரும்போது
2: நிறைய விழாவுக்கு எல்லாம் போறேங்க. திருமண விழா, மஞ்சள் நீராட்டு விழா, காதினி விழா, கோயில் கும்பாபிஷேகம், இந்த இடத்துக்கெல்லாம் நல்ல மாதிரியா சமைச்சு ஒரு நன்றி உள்ள சுவையை கொடுக்குறீங்க.
1: ஏன்னா ஆமாங்க, எவ்வளவு வேலை செஞ்சாலும் சாப்பாடு சுவையை சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கு இல்லைங்களா? சரிங்க, இப்போ என்ன நீங்க ஸ்பெஷலிஸ்ட் சமைக்கிறது? என்ன ஸ்பெஷலிஸ்ட்?
2: பிரியாணி செய்வங்கய்யா, குழம்பு சாப்பிடு, எது செஞ்சாலும் நல்லாதான் இருக்கும்.
1: கும்பாபிஷேகம் போகும்போது முழுக்க மண்டல பூஜை இருப்பீங்களா?
2: முண்டு எல்லாமே இருக்குங்க. விடிய அதை செஞ்சு சிறப்பாக கொடுத்துட்டு தான் போவோங்க. அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்து ஐயா.
1: ஆமா, சரி. நம்ம கூட கார்த்திகன் பேச, கார்த்திகன் பேசிக்காதயா.
3: வணக்கம் ஐயா, உங்க பேர் மணிகண்டன். என்ன பண்றீங்க?
4: நான் வந்து டீ மாஸ்டரா இருக்கேன்.
3: பிரம்மாண்டமா
4: போயிட்டு இருக்கு. ஒரு ஊர்ல நம்ம 4 ஊர் சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம்.
3: எட்டுப்பட்டி கிராமம் சொல்லலாம்.
4: ஆமா, அந்த மாதிரி 4 ஊரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த முத்துத்தராயன் அருளால நமக்கு எல்லாம் மழை வளம் எல்லாம் பெறணும் அப்படின்றதுக்கோசரம் 4 ஊரும் சேர்ந்து நல்லபடியா எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த விசேஷத்தை பிரம்மாண்டமா செஞ்சுட்டு இருக்கோம்.
3: நன்றிங்க, நன்றிங்க. அடுத்ததாக ஐயா, உங்க பேர்
5: செல்வம்.
3: என்ன பண்றீங்க?
5: கட்ட தொழில்.
3: என்ன
5: கட்ட கட்ட
3: தொழில்? நீங்க
5: மேஸ்திரி?
3: மேஸ்திரி.
5: ஆமா.
3: உங்க வீட்டுல யாரு?
5: வீட்டுல
3: எத்தனை பேர்
5: இருக்காங்க? இப்ப எங்க வீட்டுல சம்சாரம் பையன்.
1: நடராஜ்
6: பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பிறகு நாங்க இந்த ஏரியாவில கொஞ்சம் வேற தொழில் ரீதியா அவங்க விவசாயத்துல போயிட்டு இருந்தாங்க. இந்த பாரம்பரியமா செய்யும் போது நாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருஷத்துக்கு 4 கிராம் இருக்கும். அவங்க 2 கிராம் சேர்ந்து ஒரு வருஷம், நாங்க 2 கிராம் சேர்ந்து ஒரு வருஷமா நாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, கோயில இடி இறங்குது. இதுக்கு முந்தி ஒரு கொஞ்ச நாளைக்கு, அது எத்தனை வருஷம் எனக்கு தெரிய ஞாபகம் இல்லை, இடி இறங்கிச்சுன்னு சொல்லிட்டு அது மறுபடியும் கோயில புதுப்பிச்சுங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் விட்டு மறுபடியும் அது, அதுக்கு பிறகு கோயில வந்து நாங்க ஒரு 4 கிராம் வசூல் பண்ணி இந்த கோயில வந்து நாங்க இப்ப புதுப்பிச்சு விழா.
1: கிட்டத்தட்ட 4 ஊரோட பெரியவங்க அந்த மாதிரி விழாக்களோட
6: எல்லாமே சேர்ந்துதான். எல்லா ஊர்லயும் அவங்க கிராமத்துக்கு வந்து வீட்டு வரி போட்டு அதனுடைய பணத்தை நாங்க

0: கோயில் தரிசனம் செஞ்சுட்டு இருக்காருங்க.
1: மகிழ்ச்சி, உங்கள் தரிசனம் வாழ்த்து. நன்றி ஐயா. உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கெட்டேலிங்க. சிங்காரம்.
1: சிங்காரம் எங்க என்ன வேலை செய்யுங்க?
2: கட்டடத்தை வேலை. பெங்களூரு.
1: இதே ஊர் தாங்களா?
2: இதே ஒரு கெட்டேலி. இந்த கோயில் தரிசனத்தை
1: நீங்க கோயிலுக்காக ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா?
2: கோயிலுக்காக நாலு ஊர் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்றாங்க. கோயில் கட்டி
1: எத்தனை வருஷத்துக்கு ஒரு
2: புதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னே கோயில் கட்டி இடி இறங்கி இடி இறங்கி அது உடஞ்சதுனால எடுத்து கட்டி திருப்புன்னு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்றோங்க. ரெண்டாவது அந்த ராமர் கோல்டு பரப்பிட்டு ஒரு வருஷம் கெட்டேலியும் சந்தாரிச்சு ஒரு வருஷம் போஸ்ட் பண்றாங்க.
1: தொடர்ந்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கும்பாபிஷேகம் நடக்கும்
2: பண்ணி.
1: சூப்பர், அழகா பேசினாங்க. வாழ்த்துக்கு, நன்றிங்க.
3: கும்பாபிஷேகத்துக்கோசரம் லீவ் எடுத்துருங்க. நம்ம ஊர்ல பண்டிகைன்னா நம்ம லீவ் எடுத்து வந்துருங்க.
1: என்ன பண்றாங்க?
3: பசங்க வேலைக்கு போறாங்க. ஹாஸ்டல் படிக்க சேர்ந்துருங்க.
1: இப்ப பக்கத்துல உங்க கோயில், உங்க வீடு பக்கத்துல இருக்கா?
3: வீடு பக்கத்துல இருக்கு கோயில்.
1: 48 நாளுக்குங்கிறது பூஜை
3: பண்ணி? ஆமாங்க, பூஜைங்க தான் பண்ணுவோம்.
1: சரிங்க, உங்களு மாதிரி தீவிர பிரச்சனை ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிருபதை வணக்கம். உங்க பேர்
4: சொல்லுங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க.
4: காலேஜ்
1: என்ன வேலை செய்யறீங்க? புலிவே. சரிங்க, நன்றி. வணக்கம். உங்க பேர்
5: முரிய சார்.
1: எந்த ஊர்?
5: ராமர் உடல்.
1: என்ன வேலை?
5: நான் மேஸ்திரி சார்.
1: நன்றிங்க. வணக்கம். உங்க பேரு? என்ன வேலை செய்யறீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். கார்த்திகேயன் ஏதோ சொல்ல விரும்புறாரு, அதோட நிகழ்ச்சி பண்ணுவோம்.
6: ஒரு பாசுரத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறலாம். புல்லும் சிலம்பினக்கான் புள்ளையன் கோயிலில் வெள்ளை விழிசிங்கின் விழிசங்கின் பேரறவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளத்தகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் கீழமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்.
1: ரொம்ப ஒருத்தர் விருப்பப்படுறதுக்காக நம்ம பேச ஆரம்பிங்க ஐயா. வணக்கம். உங்க பேசுறோங்க ஐயா.
7: வணக்கம். எம் முருகேசன்.
1: என்ன பண்றீங்க முருகேசன்?
7: மேஸ்திரி வேலை செய்யறீங்க. கோயிலுக்கு ரெண்டு கோயிலுக்கு போஸ்ட் செஞ்சிட்டு இருக்கிறேன்.
1: எந்த ஊரு?
7: ராமர்குடல். காரைக்குடியில ஜூஸ் கடையில இருக்கிறான். ஒருத்தன் கம்பெனிக்கு போறான் ஒசூர்ல. மூணு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நாங்க ஃபேமிலியோட ஊருக்கு. நல்ல
1: அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணி. நீங்க பாத்தீங்க எங்க தான் இருக்கு கல்யாணம்? உங்களுக்கு வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
8: என்ன
1: பண்றீங்க கோயிலன்?
8: அப்படிங்களா?
1: நீங்க தொடர்ந்து எஃப்எம் கேப்பீங்களா? கேட்டு வந்திருக்கீங்களா? சரிங்க, இப்ப எத்தனை வருஷம் கட்ட வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? கோவம் வேகம்லாம் கழட்டி வெளியே வச்சுதான் வரணும்.
8: அப்பா சொல்லும் போதே பாத்தீங்கன்னா, தெட் நாளி வாங்கிக்கணும், யாஸ் நாளி வாங்கிக்கணும், நல்ல மாதிரி வாங்கணும், சிக கடல் மாதிரி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுவே
1: ரெண்டுமேனா
8: வேலையை பார்த்து கொஞ்சம் வேலை எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. ரெண்டாவது ஊரு தான் சின்ன சின்ன வேலைக்குனாலே ஊர்ல சின்ன சின்ன பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. ஸ்டேஷன் போனோம், ஊர்ல வந்து பேசணும், ஒரு அனந்தமிங்க பிரச்சனை ஆயிருது, ஒரு பங்காளிங்க பிரச்சனை ஆயிருது, ஒரு புருஷ முன்னாடி சண்டாயிருது. இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம்
1: தான். சரிங்க, ரொம்ப. இப்ப வந்து இந்த ஊர்ல சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப பொதுவா நாலு ஊர் கவுண்டர்களும் தலைமை.
8: ஆமா ஆமா, நாலு ஊர் கவுண்டர்.
1: மண்டல பூஜை எத்தனை வச்சிருக்கீங்க? மண்டல
8: மூணு நாள். ஒரு நார்மலா பஞ்சாயத்து ஒரு கை பம்ப் இருக்கு, அவ்வளவுதான். மீதிப்பட்டுக்கு தண்ணி நாங்க வாங்கிட்டு வந்து பண்றோம்.
1: நாட்டுல சனிக்கிழமை அந்த மாதிரி நாட்டுல பூஜை எல்லாம்
8: சிறப்பான பூஜை பாத்தீங்கன்னா அமாவாசை நாள், பௌர்ணமி நாள், சனிக்கிழமை உகந்த நாள். அதனால புட்டாசி மாசம் நல்லா உகந்த நாள்னால புட்டாசி கம்பல்சரி இந்த நாலு ஊரும் சேர்ந்து சனிக்கிழமை வந்து விசேஷமா பண்ணுது. வருத மாசம்
1: நேற்று ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பருங்க, ரொம்ப

0: மகிழ்ச்சி. ஒரு நாலு ஊருக்கார சேர்ந்து சிறப்பான பூஜை வந்து செஞ்சுட்டீங்க. இப்போ இந்த ஒற்றுமை எல்லா மக்களிடையும் இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே நம்ம அந்த தெய்வங்கள் என்பது மக்களிடையே ஒரு வகையான ஆத்மாத்மா பாசிட்டிவ் வைப் ஏற்படுத்தக்கூடியதுக்காக இந்த கோவில் கும்பாஷம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலமா மக்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்காக செஞ்சிருக்கோம். இந்த ஒற்றுமை நீண்ட நாட்கள் இன்னும் தொடர்ந்து இருக்கிறதுக்கு தர்மபுரி வாழ்த்துக்கிறது. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி இதுவரை இணைந்திருந்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அத்தனை பேர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சி இதுவரை அன்பு அறிவிப்பார்கள் மாரிமுத்து மற்றும்
1: கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்.
2: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: நேயர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஆலய உலா. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் சந்தாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தத்ராயன் முத்தப்பன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிலிருந்து நேரடி வர்ணனை கேட்டோம். நேரலையில் இணைந்திருந்தார்கள் அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து மற்றும் கார்த்திகேயன். பண்பலையில் இனி மாலை தென்றல்.

மின்னஞ்சல் நிகழ்ச்சியின் முதல் பாடல் காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் வண்ணம் கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17 நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடல் இறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

0: பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
6: நேரம் மாலை 5:45. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னி கிருஷ்ணன், ஸ்வர்ணலதா. பாடலுக்கு இசை SA ராஜ்குமார்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: ஒரு வரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
6: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
10: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
11: மாலை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
1: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
2: நாம் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, நிறைவு பெற்றது மாலை தென்றல். நிலையத்தில் நேரம் மாலை 6 மணி. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: நாம் இன்று தரிசிக்க இருப்பது மணியனூர் அன்னமார் சுவாமி திருக்கோவிலாகும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் உள்ள மணியனூர் கிராமத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மணியனூர் அன்னமார் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் இப்பகுதி மக்களின் மிக முக்கியமான கிராம காவல் தெய்வ கோவில்களில் ஒன்றாகும். கொங்கு நாட்டின் வீர வரலாற்று நாயகர்களான பொன்னர் சங்கர் மற்றும் அவர்களின் தங்கை அருக்காணி தங்கம் ஆகியோரின் வழிபாட்டுடன் தொடர்புடையது. இக்கோவில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இத்திருக்கோயிலின் முதன்மை கடவுளாக அன்னமார் சன்னதி அமைய பெற்றுள்ளது. அங்குள்ள சுற்றுவட்டார பகுதி மக்கள் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வழிபடுகின்றனர். அன்னமார் சுவாமி திருக்கோவிலில் கிராமிய பாரம்பரிய முறைப்படி ஒரு கால பூஜை தினமும் நடத்தப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் சிவராத்திரி மிக முக்கியமான பெருந்திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் போது குதிரை வாகன ஊர்வலம், சிறப்பு பொங்கல் படையல், அன்னமார் வரலாற்று நாடகங்கள் மற்றும் உடுக்கையடி பாடல்கள் பாடி வழிபாடு நடத்தப்படும்.

பொன்னர் மற்றும் சங்கர் ஆகியோர் சிவபெருமானின் அருளால் தாமரை நாச்சிக்கு பிறந்தவர்கள் ஆவர். சிறு வயதிலேயே போர்க்கலைகள், வாள்வீச்சு, வில்வித்தை ஆகியவற்றில் சிறந்து விளங்கினர். இவர்கள் வஞ்சகத்தால் இழந்த தங்கள் தந்தை வழி சொத்துக்களையும் பொன்னிவள நாட்டையும் தங்களது வீரத்தால் மீட்டெடுத்து நல்லாட்சி புரிந்தனர். ஏழை எளிய மக்களுக்கு பல நன்மைகளை செய்தனர். இவர்களது வளர்ச்சி மற்றும் நல்லாட்சியை கண்டு பொறாமை கொண்ட மன்னர்கள் இவர்களுக்கு எதிராக சதி செய்தனர். இதனால் வீரப்பூர் மற்றும் வீரமலை காட்டு பகுதிகளில் பெரும் போர் மூண்டது. இந்த போரில்

0: பொன்னரும் சங்கரும் எதிரிகளை வீழ்த்தி அசாத்திய வீரத்தை வெளிப்படுத்தினர். போரின் இறுதி கட்டத்தில் வஞ்சகமான சூழ்நிலையால் போர்க்களத்திலேயே தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்தனர். இவர்களின் தியாகத்தை கண்டு கதறிய தங்கை அருக்காணி தங்கமும் தன் உயிரை துறந்தார். இந்த சகோதரர்களை மக்கள் அன்னமார் சுவாமிகள் என்று தெய்வமாக வழிபட தொடங்கினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வீரப்பூர் மற்றும் வளநாடு ஆகிய இடங்களில் இவர்களுடைய முதன்மை ஆலயங்கள் அமைந்துள்ளன. இத்தகைய வீரம்மிக்க அன்னமார் சுவாமியை நாமும் சென்று தரிசிப்போம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

தகடூரின் அன்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசிக்கும் நேரம் மாலை 6:10. இசையால் இணைய இருக்கிறோம். இது இசை மின்னல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரேணிகுண்டா திரைப்படத்தில் இருந்து. இதன் நேர்களை அந்த பாடல்

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல்கே செங்கதம், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
5: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 1996 வெளிவந்த அம்மன் கோயில் வாசலில் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க சிற்பி பாடலாசிரியர் வாலி. இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பிபி பாலசுப்ரமணியம். இது ஒன்று இருக்கல இந்த பாடல்.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
3: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
4: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல்கே

0: கதிர் தேவா கண் மருத்துவமனை நல்லம்பள்ளி.
1: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.
2: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம். இசை மின்னல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ராமேஸ்வரம் திரைப்படத்தில் இருந்து.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 50 மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைக்கப்படுவார்கள் என்று கூறினார். இதற்கிடையே மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்திட உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை முன்கூட்டியே எட்டுவதற்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவின் மூலம் 50 முதல் 1 தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று சென்னையில் உள்ள மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு விஜய் ஆனந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ பயனாளிகளின் ஊதிய உச்சவரம்பு 15,000 ரூபாயாக இருந்தது. தொழிலாளரின் சார்பில் 12%, நிறுவனத்தின் சார்பில் 12%, மத்திய அரசின் சார்பில் 1.16% பங்களிப்பு செய்யப்பட்டது. இதன் மூலம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு, அவர்களின் சேமிப்பிற்கு 8.25% வட்டி மற்றும் இறப்பு காப்பீட்டு ஆகிய சமூக பாதுகாப்பு நலன்கள் கிடைத்து வந்தன. 25,000 ரூபாய் வரை ஊதியம் பெறும் தொழிலாளர்களும் இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுகின்றனர். இந்த முடிவின் மூலம் சுமார் 50 முதல் 1 வரையிலான புதிய பயனாளிகள் பயன்பெறுவார்கள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 30 மேற்பட்ட வேட்புமனுக்களும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 20 மேற்பட்ட வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றின் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள 19 கடைசி நாளாகும். இந்த 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6 வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை 9 மேற்கொள்ளப்படும். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். இதுவரை 15,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 9 உயிரிழந்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு பரவல் தீவிரமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தொடர் மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும், தனியார் பேருந்துகளுக்கு கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தெற்கு உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், விழுப்புரம், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும்.
0: சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று திருப்பூரில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய சர்வதேச பின்னலாடை சங்கத்தின் சார்பில் 53வது சர்வதேச பின்னலாடை கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்த ஆண்டு கண்காட்சியின் மைய கருப்பொருளாக செயற்கை இலை ஆடைகளில் புதுமை மற்றும் நிலையான வளர்ச்சி மூலமாக ஃபேஷனின் எதிர்காலம் என்பது. இந்த கண்காட்சி இன்று முதல் 18ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. கண்காட்சியில் திருப்பூருடன் சேர்த்து கோவை, ஈரோடு, கரூர், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு முக்கிய ஜவுளி உற்பத்தி மையங்களைச் சேர்ந்த ஆடை தயாரிப்பாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் 50 ஸ்டால்கள் அமைத்துள்ளனர். இந்த கண்காட்சி பின்னலாடை துறையில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளவும், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும், வணிக தொடர்புகளை வலுப்படுத்தவும் முக்கிய மேடையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் உலக சாதனைக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹெல்மெட் அணிந்த உருவத்தில் நின்று இந்த சாதனையை படைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு, பொறுப்பான வாகனம் ஓட்டுதலை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண் ஒருவர் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை ஓட்டிச் செல்வது போன்ற வடிவத்தில் தேசிய மாணவர் படை பயிற்சி மைதானத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 3000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் தலைக்கவசம் அணிந்த உருவத்தில் நின்று வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். மாணவ மாணவிகள் காட்சி அளித்த இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர். மேலும் மத்திய அரசு சாலை விபத்துகளில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 50% குறைக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வரும் நிலையில் மாணவ மாணவிகளின் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் GPS கருவி பொருத்தப்படாத கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் எச்சரித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் விசூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் பாரதியார் உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி பள்ளியில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் பருத்தி கோட்டையில் வயல் விழா மற்றும் விவசாயிகள், விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான மின்னணு செலான் அபராதங்கள் குறித்த விவரங்களை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக 15 இடங்களில் அழைப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலிலிருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாங்காக்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால், நித்யா மணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11

3, 11-5, 11-7 என்ற செட்கணக்கில் கொரியாவின் ஜங் டேயாங் கிம் இன்சியோ இணையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆகாஷ் பாலும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நித்யா மணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை 15,000 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 50 மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பாங்காக் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் நித்யாமணி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, இனி கேட்கலாம். வேல்
1: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு TNPSC மூலம் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கால்நடைத்துறையில் 79 இடங்களும், தலைமைச் செயலகத்தில் 11 இடங்களும், தொழில் முதலீட்டுக் கழகத்தில் 13 இடங்களும், பொது நூலகப் பிரிவில் 6 இடங்களும் உட்பட மொத்தம் 170 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி பிரிவு வாரியாக மாறுபடும். வயது வரம்பாக பொது பிரிவினருக்கு 21 முதல் 37 வயது வரை, மற்றவர்களுக்கு வயது உச்சவரம்பு இல்லை. தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். தேர்வு கட்டணமாக ₹200, பதிவு கட்டணமாக ₹150 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 6 தேதி. மேலும் விவரங்களுக்கு tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தெற்கு ரயில்வேயில் அப்ரண்டிஸ் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக், மெக்கானிக், பிட்டர், வெல்டர், பெயிண்டர், மெடிக்கல் லேப் டெக்னீசியன் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 4308 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வித் தகுதியாக 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ITI முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 15 முதல் 24 வயது வரை இருக்க வேண்டும். 27/9/2026 படி இந்த வயது நிரம்பி இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 27ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு soarline.etrpindia.com என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, ஈகோ வங்கியில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேனேஜர் பிரிவில் AI, ML என்ஜினியர் 10 இடங்களும், சைபர் செக்யூரிட்டி 10 இடங்களும் என மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதியாக BE, BTech, MCA முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18/9/2026 படி 25 முதல் 35 வயது வரை நிரம்பியிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு முறையில் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹850. SC ST பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 18ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு eco.bank.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, எய்ம்ஸ் மருத்துவமனையில் பல்வேறு பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் மேலாளர், லைப்ரரியன், டெக்னீசியன், பிளம்பர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதி பணிக்கேற்ப மாறுபடும். வயது வரம்பாக 56 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். முகவரி: ரெக்ரூட்மெண்ட் செல், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், புல்வரி சரிப், பாட்னா 8

1507 விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு aimspatna.edu.in என்ற இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் கிழங்கு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள கன்சல்டன்ட் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி பகுதி, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், வயது வரம்பு இல்லை. தேர்ச்சி முறை, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை, தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி: அசிஸ்டன்ட் டைரக்டர், வார் ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்டு ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி, NCUI பில்டிங், 4th floor, ஸ்ரீ இன்ஸ்டிடியூஷனல் ஏரியா ஹவுஸ், நியூ டெல்லி 110016. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு wdra.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு. நேர்களே, நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி பகுதியில் 112.8 மில்லிமீட்டர் பதிவானது. வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சிறு இடங்களில் 7 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 37.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் ஈரோடு கரூர் பரமத்தியில் 21.5 டிகிரி செல்சியஸ்.

அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய ராயலசீமா பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் விழுப்புரம், சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.

மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், திருப்பத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 25/9/2026 அன்று மாலை 5 மணிக்குள் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளத்தில் www.dharmaburi.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தினை வலைதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தொடங்கி 15வது ஆண்டு நடைபெறுகிறது. இங்கு முதுகலை செவ்வியல் தமிழ் படிக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் உதவியுடன் ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் புத்தகங்கள் வாங்குவதற்காக 2500 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இந்த 2026/2027 கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்வதற்காக ஒரு சில இடங்களே இருக்கின்றன. இப்பல்கலைக்கழக தமிழ்துறையில் இந்த கல்வியாண்டு முதல் 4 ஆண்டு இளங்கலை தமிழ் படிப்பும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பையும் +2 முடித்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தகவல்களுக்கு 98/65/53/31/25 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஆதார் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. முகாம் நடைபெறும் இடங்கள் இருளப்பட்டி சமுதாய கூடம், பயர் நத்தம் சமுதாய கூடம், சித்தேரி சமுதாய கூடம். நடைபெறும் நாள் 25/7/2026 சனிக்கிழமை. இவற்றிற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, முகவரி சான்று, ஜாதி சான்றிதழ், பெற்றோர் உடன் பிறந்தவர்களுடையது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் பணியாளர் ஐடி. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. நலவாரியத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆவணங்களை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இவற்றில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம், தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகியவற்றில் சேர்க்கை நடைபெறுகிறது. வழங்கப்படும் அடிப்படை ஆவணங்கள் நலவாரிய அட்டைகள், ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, தேர்தல் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. 2026/2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்கள்: 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ₹5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net

0: என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. 2027 ஆண்டுக்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு August 27 முதல் September 27 வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை IIT தெரிவித்துள்ளது. கேட் மதிப்பெண் பயன்பாடுகள், ME, MTech, MSc உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை மற்றும் சில பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனத்துக்கும் பயன்படுகிறது. மதிப்பெண் செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகள். எனவே தேர்வர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அறிவிப்புகள். தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7 நிலையத்தில் நேரம் 6:55.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: டூர் போயிட்டு வரீங்களா அப்படின்னு யாரையாவது கேட்ட உடனே, ஆமாமா நீ வேற, போன வட்டம் நான் போன டூரோட இனிமே எந்த டூருக்கு போக கூடாதுன்னு எவனையும் போட மாட்டேன். என்ன காரணம் தெரியுங்களா? இந்த டூருங்கிறதுக்கான மூடு முதல்ல வரணுங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப டூர் போவோம். உண்மையை சொல்கிறேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப டூர் போகிற மாதிரி குடும்பம் எதுவும் கிடையாது. ஏன் தெரியுங்களா? நம்மளை ரெண்டு பேராக கைதி மாதிரி கூப்பிட்டு போவாங்க. யாரு கூட யாரும் பேசக்கூடாது. ஏ 8th A 7th B அப்படின்னு யார் பேருனே தெரியாது. அது அந்த அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்போ கொடைக்கானலில் பார்த்தேன், ஒரு பள்ளிக்கூடம் வந்தது, மௌன அஞ்சலி மாதிரி வந்தாங்க எல்லாருமே. யாரு கூட யாரும் பேசலை. ஒரு பையன் போய் லேசை எட்டி பார்த்தான். ஒரு வாத்தியார் சப்புன்னு ஒரு அற விட்டார். என்ன எட்டி பார்க்குறேன்னு. அதுக்கு தான் வந்திருக்கோம், எட்டி பார்க்க சுற்றி பார்க்க வந்திருக்கோம். நான் அதில் ஒரு பையனை கேட்டேன், என்ன இவ்வளவு கவலையா எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க, இந்த டூர் பிடிக்கலன்னு கேட்டேன். அதுக்கு கொஞ்சம்னா, இல்லை இல்லை, இது போனவொடனே இதை பற்றி ஒரு கற்றை எழுத சொல்லுவாங்க, அதை நினச்சி நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி கற்றை வரைக்கும் அந்த கேள்வியிலேயே அந்த பையன் ஆகிட்டான். ஃபில்லராக்சியும் பார்க்கல, சூசிய பயன்டையும் பார்க்கல, அவன் வாழ்க்கை பூரா இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஸ்கூலில் படிக்கிறப்ப இது மகிழ்ச்சியாகவும் போகிறது உண்டுங்க. நண்பர்களோட சுற்றுலா போகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ குடும்பத்தோட சுற்றுலா போகிறது எதுக்கு தெரியுங்களா? அதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுங்களா? எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் வைக்கலாம். அது நீ எங்க வச்சுட்டு வந்த, இது நீ எங்க வச்சுட்டு வந்த கேட்கலாம். பதிலுக்கு அவங்க, நான் உங்ககிட்ட கொடுத்தேன், யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக யாரும் இல்லாம சில பேர் ஏகாந்தமா போவாங்க. எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ரயில் போயிருச்சா கவலை இல்ல, ரயில் வந்துருச்சா அதை பத்தி கவலை இல்ல. இதெல்லாம் உண்டு சிலருக்கு. ஆனா சில டூர் வந்து எப்படி இருக்கு தெரியுங்களா? ஏன்டா வந்தவனு வந்தது எப்ப தெரியுமா? நாங்க ஒரு தடவை குற்றாலம் போயிருந்தோம், போய் குளிச்சுட்டு இருக்கோம். குழுவில் யார் ஒருத்தர் வந்தாருன்னா, என் நண்பருக்கு நண்பருக்கு நண்பருக்கு நண்பர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வந்து சேர்ந்தா எங்களை படுத்தின பாடு அந்த ஆளு. குளிச்சுட்டு இருக்கோம் நிலா வெளிச்சத்தில் 5 அருவியில். உள்ள புகுந்து ஒருத்தரையா தேடி பிடிச்சி கூப்பிடுறாரு, வாங்க வாங்க இட்லி கடை பூட்டிட்டு வாங்கி அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் போடா அப்படின்ட்டு நான் குளிச்சுக்கிட்டே இருக்கேன். கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா? இட்லி கடையை பூட்டிட்டாங்க. அந்தால் உங்களை நம்பி வந்தனே, போச்சு என் வாழ்க்கை அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன். இந்தா நீ இட்லியை தின்னது இல்லையா அப்படின்னு கேட்டேன். அந்தால் பதிலுக்கு என்னே, நீ குளிச்சதே இல்லையா அப்படின்னு கேட்டான். நான் குளிச்சிருக்கேனப்பா, குற்றாலத்தில் குளிச்சதில்ல, என்ன நான் இட்லி தின்ட்டுருக்கேன், குற்றாலம் இட்லி தின்னதில்ல அப்படின்னா. இப்போ நீங்கள் இவனை கூட்டு போய் என்ன பண்ண போறீங்க? எங்கே போனாலும் இந்த மாதிரியான சில இன்னல்கள் கூட வந்து தான் தீரும். ஆனாலும் கூட என்ன தெரியுங்களா, இந்த இன்னல்களை எத்தனை காலம் நம்ம சொல்லி மகிழலாங்க. அதான உண்மை. இப்போ நான் சொன்ன விஷயம் நடந்து ஒரு 20 வருஷம் கூட இருக்கலாம், ஆனால் எப்போ டூர் போகிற போது எனக்கு இந்த நினைவு வந்துடும். இந்த டூரை ரசிக்கிற ஆட்கள் மாதிரி இருக்காங்கள சில பேர், அவங்க தாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர், அவரை சுற்றி நேரம் ஒரு 20 ஆள் உட்காந்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் பல பலன் விடிய ராமேஸ்வரத்தில் போய் இறங்குறோம் அப்படிம்பார். எல்லாரும் அப்படிம்பாங்க. இறங்குனா கடல் அப்படிம்பார். அடடே அப்படிம்பாங்க, கடலில் தண்ணி அப்படிம்பார். இது நமக்கு வெளியிலிருந்து கேட்டால் என்னையா இவங்க சொல்கிறான்னு நினைப்போம். எல்லாரும் ஆர்வமாக கேட்டுட்டே இருப்பாங்க. வெத்தலவாக்கு போடுவார் இவர். எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அப்படி இறக்கி விட்டுறப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ராமேஸ்வரம் எப்போ போனீங்கன்னு கேட்டேன். அது ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி போனேன் அப்படின்னாரு. இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக எப்படி சொல்ல முடியுதுன்னு கேட்டேன். நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அவர் சேர்க்க சேர்க்க சேர்க்க அது ஒரு இனிமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பயணப்படுவது மட்டுமல்லாமல் அந்த பயணத்தை அனுபவிச்சு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதாங்க சிறப்பு. இந்த பயணக்கட்டுரை எழுதுகிற போது கூட அவர் பெற்ற பயனை திரும்ப அடையுதல். நான் ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்த விஷயத்த நான் வானொலியில் பேசினேன். கேட்ட ஒருத்தர் சொன்னார், விசா இல்லாமல் பணம் இல்லாமல் பயணப்படாமல் வீட்டில் உட்காந்து நீங்கள் சொன்ன விஷயத்து மூலமாக அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னார். அப்போ அழைச்சிட்டு போகக்கூடிய தன்மை அளவுக்கு இருக்குங்க. இது மாதிரி பயணத்தின் போது இருக்கிற இனிமை இருக்கு பாருங்க, அது நினைத்து நினைத்து இன்புறத்தக்க ஒன்று.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.

0: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக புலிவாள் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருக்கிறார்கள் கார்த்திக் சைந்தபி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

திரை இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்து பாடல் வரிகள் நா. முத்துக்குமார் பாடலை பாடியிருக்கிறார் வேல்முருகன்.

0: ஒலிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை. பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
2: ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட கம்பெனியினர் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்தனர். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதில் பேசிய அமைச்சர், தமிழக அரசால் நடத்தப்படும் இதுபோன்ற வேலைவாய்ப்பு முகாம்களை இளைஞர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் வேலை கிடைப்பது மட்டுமே வெற்றி அல்ல, கிடைக்கும் வேலையை இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல திறன்பட பணியாற்றி புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதே வெற்றி என்றார். மேலும் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைக்க முதல்வரிடம் கோரிக்கை வைப்பதாகவும் தெரிவித்தார். இந்த முகாமில் துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட 1000 மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்திற்குட்பட்ட கீழாந்துறை கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து முகாமில் பங்கேற்ற பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொடர்பு திட்ட முகாம் என்பது பொதுமக்களுக்கும் அரசுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கவும் நேரடியாக வரக்கூடிய மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணும் முகாமாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் இன்றைய முகாமில் மொத்தம் 416 மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் 328 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 88 மனுக்கள் மீது 1 மாதத்திற்குள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து முகாமில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், குடும்ப மின்னணு அட்டை, வீட்டுமனைப்பட்டா, தாட்கோ, கூட்டுறவுத்துறை என தேர்வு செய்யப்பட்ட 328 பயனாளிகளுக்கு 4,94,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் வழங்கினார். ராணிப்பேட்டை நகராட்சி மற்றும் அம்மூர் பேரூராட்சி ஆகிய 2 இடங்களில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். முதலாவதாக அம்மூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் மலர் செடிகள் நடும் பணியை பள்ளி மாணவர்களுடன் இணைந்து மலர் செடிகளை நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை சந்தை பகுதியில் பள்ளி மாணவர்களுடன் மரக்கன்றுகளை நட்டு மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் வாழைப்பந்தல் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய அரசு ஜவுளித்துறை அமைச்சகம் மற்றும் கைத்தறி அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் சார்பில் விக்ஷத் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் நெசவாளர்களுக்கு தறி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தனியார் கைத்தறி நெசவாளர்களுக்கு 90% மானியத்தில் நவீன கைத்தறி உபகரணங்கள் உள்ளிட்ட 20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், நெசவு தொழில் என்பது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்ட முக்கியமான தொழில் என தெரிவித்தார். மேலும் திமிரி வட்டத்தை வளர்ச்சி வட்டமாக மாற்றும் நோக்கில் நெசவாளர்களின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்படுவதாகவும் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளை முறையாக பயன்படுத்தி உற்பத்தி திறன், நெசவு பொருட்களின் தரம் ஆகியவற்றை உயர்த்தி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் நெசவாளர்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் அவர்களது குடும்பங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து துணை நிற்கும் என மாவட்ட

0: ஆட்சியர் தெரிவித்தார். சோளிங்கர் நகராட்சி பகுதிகளில் மத்திய மாநில அரசின் தூய்மையை பாதுகாக்கவும் குப்பைகளை முறையாக சேகரித்து மறுசுழற்சி செய்வதை ஊக்குவிக்கவும் பல்வேறு விழிப்புணர்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அதிகம் கூடும் சோளிங்கர் பேருந்து நிலைய வளாகத்தில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்து விழிப்புணர்வு சுவர் ஓவியம் வரையப்பட்டது. இதில் மகும் குப்பை, மகாத குப்பை, பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மின்னணு கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகளை தனித்தனியாக பிரித்து வழங்குவதன் அவசியம் குறித்து விளக்கமாக வரையப்பட்டு வருகிறது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாஹத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக ஊடகத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் பயணியர் வாகனங்கள் விற்பனை 439,000 அதிகரித்தது என்றும் இருசக்கர வாகனங்களின் விற்பனை 20 லட்சமாக அதிகரித்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பை மத்திய அமைச்சரவை உயர்த்தியுள்ளது தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான உச்சவரம்பை 15,000 to 25,000 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். இதன்படி 20க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு இது பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். 25,000 வரை ஊதியம் பெறுபவர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பங்கு 12%, தொழிலாளர்களின் பங்கு 12%, மத்திய அரசின் பங்கு 1.16% இருக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் அவர்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக 50 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான புதிய தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாகிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இவ்விருதினை அவருக்கு வழங்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கன்னட திரைத்துறையில் முத்திரை பதித்த அனந்த் நாகிற்கு இந்த விருது வழங்கப்படுவதாகவும் இதற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் துப்புரவு பணிகளை டிஜிட்டல் முறையில் கண்காணிப்பதற்கான வசதியை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் அறிமுகம் செய்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசுகளோடு காணொலி வாயிலாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை அறிமுகப்படுத்தியதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஊரகப் பகுதிகளில் துப்புரவு பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டானுடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர் இன்று திம்புவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு லியான்போ துங்கியேலுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி, வர்த்தகம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா

திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு நாளையுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் ஏலம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசு பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300

ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வைஷாலி மாவட்டத்திற்குட்பட்ட திராசி சராய்பூர் கிராமங்களில் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினார். மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். கோரக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூக விரோதிகளின் அச்சுறுத்தலுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தற்போது இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதல்கட்ட களப்பணி 100% நிறைவடைந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பணியினை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ஊழியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். திருமலை திருப்பதி கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வசதி வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இன்று திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஆயுள் காப்பீட்டுக் கழகத்துடன் இணைந்து இந்த வசதி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்படி கோவில் தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் உயிரிழக்கும் பட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆதார் அடிப்படையில் ஆன்லைன் வாயிலாக இந்த காப்பீட்டு வசதி பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். கேரளத்தில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயலாக்கமே அரசின் வெற்றியாக கருதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக கேரளத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு வி டி சதீசன் கூறினார். சிங்கப்பூர் தொழில் நிறுவனங்கள் தெலங்கானாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த சிங்கப்பூர் குழுவினரிடம் முதலமைச்சர் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின் போது செமி கண்டக்டர் உற்பத்தி பிரிவை தெலங்கானாவில் தொடங்க சிங்கப்பூர் குழுவினர் விருப்பம் தெரிவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். மேற்கு கொர்டோஃபான் மாகாணத்திற்குட்பட்ட அல் ஜாரா தங்கச் சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்கிடையே பலர் சிக்கியுள்ளதாகவும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இப்போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் கொச்சியில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் விற்பனை கடந்த மாதம் சாதனை அளவை எட்டியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று

மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கன்னட நடிகர் அனந்த் நாயிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் தங்கச் சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். ஸ்குவாஷ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அனாகத் சிங் 17வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசிக்கும் நேரம் இரவு 7:25.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
4: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
8: தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
0: நேர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
9: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து ராமியாம்பட்டி முனுசாமி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் சுபலட்சுமி.
10: வணக்கம்.
11: வணக்கம்மா.
10: ஐயா, நீங்க நிலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
11: மஞ்சள் போட்டுங்கறேங்கம்மா.
10: மஞ்சள் போட்டுட்டு இருக்கீங்களா? மஞ்சள் சாகுபடிய பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்களேன்.
11: அதாவது மஞ்சள் நல்லா வயல ஓட்டி எருவு போட்டு நல்லா நட்டங்கன்னா நல்லா விளைச்சல் வருதுமா. எங்களது வந்து மண்ணு நல்ல தரமான மண்ணு, செம்மண்.
10: அப்போ மஞ்சள் சாகுபடிக்கு வந்து செம்மண்ல போட்டா நல்லா இருக்குங்களா?
11: ஆமா, நல்லா இருக்கும். அதுக்கு எருவு நல்லா பக்குவமா போட்டு ஓட்டி இது பண்ணி களை எடுக்கணும். நல்லா நட்ட உடனே களை எடுக்கணும். களைக்கொல்லி அடிக்கூடாதுங்க. களைக்கொல்லி அடிச்சிங்கனாவே அந்த மருந்து உள்ளக்கிற நமக்கு நன்மை செய்கிற பூச்சியெல்லாம் செத்து போயிருங்க. களைக்கொல்லி இல்லாதே ஆளு இது களை எடுத்து அதுதான் நல்ல சிறந்த இதுங்க.

0: நல்லா வேர் வரும், கொத்தணும். 15 நாளைக்கு ஒரு டைம் அது சுத்தம் பண்ணினே இருக்கணும் தோட்டத்தை. எங்கள் வைஃப் எங்கள் அம்மா இருக்குங்க. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் தோட்டத்துலேயே தான் இருக்கும். நல்லா அந்த பராமரிப்பு நல்லா மூணு பேருமே பார்த்துக்குவோங்கம்மா.
1: ஐயா, எந்த பட்டத்தில் நீங்கள் மஞ்சளை நடுவீங்க?
0: வைகாசி.
1: சரி, எத்தனை ஏக்கரில் நீங்கள் மஞ்சள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
0: 1 ஏக்கரம்மா.
1: 1 ஏக்கரில் பண்ணிட்டு
0: ஒரு ஏக்கர் ஆமாம்.
1: சரி, முதல்ல மஞ்சள் சாகுபடி பண்ணும்போது எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கணும் நம்ம?
0: கைனி தை மாதமே நாங்கள் வந்து கார்த்திகையில் கலக்காய் போட்டுருவோங்க. கலக்காயே இல்லைன்னா ஆரியம், அந்த ரெண்டு பண்ணியமும் அதில் ஓட்டி அந்த புளிதில் நட்டங்கன்னா நல்லா வருமா மஞ்சள். அந்த கலக்காய் வேறு பிடுங்கிறதுல அதில் அந்த சத்து இதெல்லாம் மண் வந்து நல்லா வரும். அந்த தலையெல்லாம் ஊறி நமக்கு நல்லா இது கொடுக்குங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணுறோங்கம்மா. நல்ல விளைச்சல் கிடைக்கும்.
1: சரிங்க ஐயா, 1 ஏக்கர் மஞ்சள் சாகுபடி செய்கிறீங்க இல்லையா, அதில் தோராயமாக எவ்வளோ செலவாகும்?
0: செலவுனா நாங்களே தான். ஏன்னா இந்த வருஷம் மட்டும் நான் விதை கொடுத்து தான் வாங்கினோம் மஞ்சள். 1 கிலோ வந்து 40 ரூபா, வேறு இடத்துல 360 கிலோ வாங்கி நான் நட்டுங்கிறேன். மீதி எந்த கொஞ்சம் வந்துச்சு ஒரு 200 கிலோ பழைய மஞ்சள், மீதி எதாவது விலகி வாங்கி நட்டேன். இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மழை இல்லை, அவுட்டுன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. என்ன பண்ணுதோ, ஆண்டவன்ட்டு மழை வந்தாதாம்மா, இல்லைன்னா ஒரு 50,000 ரூபா லாஸ் எனக்கு.
1: சரிங்க ஐயா, மஞ்சள் சாகுபடி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க.
0: ஆமாங்க.
1: நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லுங்கள்.
0: நாங்கள் வந்து இந்த வருஷம் இந்த ஆடியில் வந்து காற்று அடிக்கும்மா, அப்போ வந்து சொட்டு நீர் போட்டிருந்துங்க. அந்த காற்று அடித்து அடித்து என்ன பண்ணுச்சு, இந்த சொட்டு நீர் ஓஸ் வந்து கொஞ்சம் இதுனுச்சு. அதை எடுத்துகிட்டு இப்போ தண்ணி அப்படி தண்ணி பாசிங்க. இப்போ கிணத்துல சுத்தமாக தண்ணி இல்லை, அப்படியே விட்டுட்டு காஞ்சன் தான் இருக்குமா. மஞ்சள் நடுறதுன்னா கால் இழுக்கணுமா, ஃபஸ்ட்டு பார் ஓட்டணும். பார் ஓட்டி அதுக்கு மேலே அது மஞ்சள் ஏற்றுன்னு வந்து இந்த அக்கறிக்கிட்டு இருந்து அந்த உயிர் உரம்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கின்னு வந்து அதை நழிச்சி நடணும். அதை நட்டு ஒரு 15 நாளைக்கு இதுன்னு களை பிடுங்கணும். களை பிடுங்கி அப்படியே அதை தான் அதையே பார்த்து பார்த்து நட்டுங்கிறோம். தண்ணி இருக்கக்குள்ள வாரத்துக்கு 1 நாள் தண்ணி கட்டுவோங்க, 4 5 நாளைக்கு 6 நாளைக்கு. தண்ணி இல்லாததுனால இப்போது 1 மாதத்துக்கு 1 டைம் தான் கட்ட முடியுதுங்க. அப்படியே வரிச்சா கட்டிட்டு போகிறேங்க. இப்போ இன்றைக்கி இந்த வயலுன்னா நாளைக்கு அந்த ஆட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓடுற தண்ணி அப்படியே பண்ணின்னு வரேங்க.
1: சரி, மஞ்சள் போட்டு எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து களை எடுப்பீங்க?
0: மஞ்சள் போட்டு 1.5 மாதம் 2 மாதம் வருங்க. 1.5 மாதம் 45 நாள், அதுக்குள்ளே 1-2 பில்லு வந்துடும். அதை வந்து அப்படியே பிடுங்கி விட்டுங்கன்னா அது வந்து
1: களை மட்டும் எடுத்து,
0: களை மட்டும் தான் ஆமாங்க.
1: அப்புறம் தோட்டம் கொத்துறது எப்போ கொத்து?
0: கொத்துறது 1-60 நாள் 65 நாள் கழித்து கொத்திக்கலாம். ஏன்னா அந்த செடி கொஞ்சம் அவ்வளோவா வளர்க்குறது தான் அதை கொத்த முடியுங்க.
1: சரிங்கய்யா, இப்போது மஞ்சள் போட்டோம் அப்படின்னா அதை போட்ட புதுசில் அதிகமாக தண்ணி தேவைப்படுமா, இல்லை அறுவடை செய்யும் போது அதிகமாக தண்ணி தேவைப்படுமா? ஏன்னா ஒவ்வொரு பயிருக்கும் இவ்வளோ தண்ணி இருந்தால் போதுன்னு இருக்கும். இந்த சோளம்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டு பயிரில் கூட அது வந்துடும், அதுக்கு தண்ணி வந்து குறைவான தேவையாக தான் இருக்கும்.
0: ஆமாம் ஆமாம், இதுக்கு வந்து இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைதாம்மா.
1: இதே கரும்பாக இருந்துச்சுன்னா அதிக மாதிரி வரும், அதிகமாக தண்ணி கட்டுற மாதிரி வரும்.
0: ஆமாங்க.
1: ஸோ அந்த மாதிரி மஞ்சளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்?
0: மஞ்சளுக்கு மேக்சிமம் தான் 12 நாள் 15 நாளைக்குள்ளே ஒரு தண்ணிக்கு விடணுமா, விடணும். அதாவது சொட்டு நீர் இருந்தால் ஒரு 4 நாள் 5 நாள் தாங்கும். இப்போ நாங்கள் வந்து அப்படி பாரில் கால் போட்டு தான் தண்ணி அப்படி திரி போடுறோங்க. அது ஓரளவுக்கு ஒரு 4 இன்ச் 3 இன்ச் தண்ணி நிற்கும். அப்போ 1 வாரம் 2 வாரம் தாங்கும்.
1: சரிங்கய்யா, இந்த மஞ்சளுக்கெல்லாம் பூச்சி அடிக்கும், இல்லை திடீர்னு ஏதாவது நோய் வந்துடலாம் சொல்லுவாங்க இல்லையா?
0: ஆமாங்க.
1: அதெல்லாம் எந்த காலத்தில் வரும்? அதாவது மஞ்சள் முளைச்சி 1-3 மாதத்துக்கு அப்புறம் வருமா, இல்லை ஸ்டார்டிங்லேயே வருமா, எந்த டைமில் அந்த நோய் வரும்?
0: இல்லைம்மா, மேக்சிமம் 4 மாதம் 5 மாதம் விட்டு தான் வரும். அது பயிர்த்தால நல்லா செடி இவ்வளோ வளர்ச்சி வந்தால் தான்.
1: என்னென்ன நோய் வரும்?
0: அது இந்த வெள்ளை ஒன்று வரும், சுருட்டும். அது இலை இலை அப்படியே இப்படி வளர்ந்துச்சுக்கன்னா நல்லா வளர்ந்து காத்தோட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே குருத்து புழு எல்லாம் ஒன்று ஒன்று இது நிற்கும், சுருட்டிக்குங்க. அந்த நேரத்தில் பார்த்து நம்ம இது பண்ணணும், மருந்து அடிக்கணும். இல்லைன்னா அதுங்களை இந்த பில்லு அது இது எல்லாம் விட்டுட்டுங்களா தான் மேக்சிமம் வரும். அதுக்கு அதான் நமக்கு ஏரியா தோட்டக்கலை ஆபீஸர் இருக்காங்க, காரியமங்கலத்துலேருந்து வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கான்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஐயா பாரு, எங்களுக்கு இங்கே இந்த மஞ்சள் போட்டுக்கிறேங்க சார், இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, வந்து பாருங்கன்னுவாங்க. அவங்க எப்படியும் ஒரு பத்து இன்னைக்கு சொன்னாங்கன்னா ரெண்டா மூணா கூப்பிட்டு வருவாங்க, இல்லைன்னா தொடர்ந்து நம்ம அவங்களுக்கு தகவல் கொடுத்து

0: திணைக்கணும். அப்புறமா வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்புறம் மருந்து எதனா எழுதி கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்களே இயற்கையாக அதனா சொல்லுவாங்க. நமக்கு எது பிடிக்குதோ நம்ம அந்த மாதிரி செய்யலாம். அவங்களையும் கான்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லை நம்ம அனுபவத்துக்குற மருந்து போய் ஒருத்த கடையில் கட்டுங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் அக்ரி மூலியமாக போனாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கம்மி தான்மா. அவங்க கரெக்டாகவும் கொடுப்பாங்க, சொல்லுவாங்க, பலன் அடியும். ஆனால் தனியார் கடைக்காரர்கிட்ட போனாங்கன்னா இப்போ 100 ரூபா ஆகுதுன்னா 150 ரூபா 170 ரூபா ஆகும். கடைக்காரர்கிட்ட போனாங்கன்னா, அக்ரிக்கிட்ட போனாங்கன்னா ஒரு 90 அதான் 100 ரூபாய் உள்ளாகும்.
1: ஓகே, அந்த மாதிரி வரும்போது அவர் மருந்து எழுதி கொடுப்பாரு, அதை பண்ணிக்கலாம் சொல்லுங்க. இல்லைன்னா இயற்கை மருந்து சொல்லுவாருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி இயற்கை மருந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா?
0: இல்லை, நாங்கள் போனோம் நெல்லுக்கு பண்ணிங்கிறோமா, மஞ்சளுக்கு பண்ணலாமா. ஏன்னா மஞ்சள் ஏதாச்சும் போட்டு அந்த தலை உடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, கெட்டு போயிடும். நெல்லுக்கெல்லாம் நாங்கள் வந்து இயற்கையாக நாங்களே பண்ணுவோங்கம்மா.
1: சரி, இப்போ நீங்கள் மஞ்சள் சாகுபடியில் இயற்கை உரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க ஐயா?
0: இயற்கை உரம்னா அதான் எருவு தான், மாட்டு சாணி ஆட்டு எருவு, அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருவோங்க. அப்புறமா டிஏபி, காம்ப்ளஸு, பொட்டாஷி. அது பொட்டாஷி வந்து கார்த்திகை மாதம் தான் போடுவோங்க, ஏன்னா அந்த கிழங்கு வந்து இவ்வளோ தெரியும், அந்த வீடு தெரியும். அப்போ வந்து பொட்டாஷி ஃபைனலாக போடுறது பொட்டாஷி.
1: அப்போ அந்த இயற்கை உரம் அந்த எருவெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே போட்டு, ஆமாம், அதாவது உழவு ஓட்டும் போதே அதெல்லாம் போட்டு தான் ஓட்டுவீங்களா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: சரிங்க சரிங்க ஐயா. இப்போ ஒரு நல்ல தரமான மஞ்சள், மஞ்சள் நடுறோம்னு வச்சுக்கீங்களா, நீங்க விலைக்கு வாங்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மஞ்சளை எப்படி தேர்வு செய்வீங்க? அதாவது இந்த மஞ்சள் தான் வந்து நல்ல விளைச்சல கொடுக்கும்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான மஞ்சளை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: தெரியுமா, இப்போ ஒரு நான் லாட்டு போட்டுங்கிறாங்கன்னா அது இப்படி இந்த விரலுக்கும் இந்த விரலுக்கும் வித்தியாசிக்குதுங்களா, இந்த இந்த சுண்டு விரல தான் மஞ்சள் வந்து தரமான மஞ்சள்மா, இது பக்கத்தில் இருக்கிறது மீடியம், இந்த ரெண்டு விரல வந்து பேரே வந்து வில்லேஜில் லத்தி மஞ்சள்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் வந்து நமக்கு அவுட்டுன்னு வரும், இந்த ரெண்டு மஞ்சளும் நல்லா அவுட்டுன்னு கிடைக்கும். அப்படியே வேசி காய வச்சிங்கன்னா அப்படியே உருட்டு உருட்டாக நல்ல கேஜி வரும். இது வந்து சப்ப சப்பையாக வந்துருங்க, அதாங்க ரேட்டுக்கு வந்து இந்த மஞ்சள் நமக்கு நல்லா வரும்.
1: ஓகே, மஞ்சள் வந்து அறுவடைக்கு தயாராகிறதுக்கு எத்தனை மாதங்கையும் ஆகும் மஞ்சள் அறுவடை பண்ணுறதுக்கு?
0: மஞ்சளுங்களா 10-11 மாதம் வருங்க. தாள் வந்து அதாவது எங்கு இப்போ இது வந்துங்க, ஜனவரி லாஸ்ட்டு பொங்கல் திருவிழா முடித்து தை கடைசியில் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க அந்த தாளை அறுக்குவோங்க. அந்த தாளை அறுத்துட்டு ஒரு 10 நாள் விட்டுருவோங்க. தாளை அறுத்துங்கன்னா அந்த அதில் இருக்கிற நீரெல்லாம் அந்த கிழங்குக்கு போவோம், அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வரும். அந்த அப்படி பண்ணக்குள்ள அதான் தை மாசி அந்த பொங்கல் திருவிழா முடிச்சுட்டு உடனே அதை அறுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. மாசி கடைசியில் பங்குனி பிறக்கவும் மாசிக்கிலே தேர்வு பண்ணிடுவாங்க வெட்டி. அதை வெட்டுறதுக்கு எப்படி பண்ணாலும் ஒரு 2 வாரம் ஆகும், ஆள் இருக்கிறவங்க சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. இப்போ நாங்களாம் வந்து நாங்களே செஞ்சுக்குவோங்கம்மா.
1: ஓ, வேலைக்கு ஆள் வைக்காமல் வீட்டில் இருக்கிறவங்களே
0: நாங்களே செஞ்சுக்குவோங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ என்ன இன்றைக்கி ஒரு நான் ஒரு ஆம்பளாளுக்கு போனோங்கன்னா 1000 ரூபாய் கூலி, அதை வந்து நாங்கள் 10 நாளும் நாங்களே எங்கள் வேலையும் பார்த்துக்கணும், நாங்களே செஞ்சுக்குவோங்க. அதான் இது இதை பூரா வெட்டி ஒரு இடத்துல சேர்த்திடுவோங்க. அதாவது ரெண்டு பிரிவாக பிரிச்சிருவோங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு மறுபடியும் அடுத்த வருஷம் விரகி அதை விதை தானியத்தை தனியாக எடுத்துருவோங்க. நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்கிறது. அப்போ அந்த வெட்ட கோலம் எங்களுக்கு தெரியும்.
1: வெட்டும் போதே வந்து உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு தேவையானதை முதல்ல எடுத்து
0: முதல்ல பிரிச்சிருவோங்க. அதிலே வந்து ஒரு தாய் மஞ்சள்னு ஒன்று நம்ம நடுறோங்க பாருங்க, அந்த மஞ்சளும் எடுத்து வச்சிருவோங்க. ஒரு அது தனியாக, இது மொத்தம் மூணாக பிரிச்சிருவோங்க. அதை எடுத்து அது தனித்தனியாக தனித்தனியாக வச்சுருவோங்க. இந்த தாய் மஞ்சளை வந்து தனியாக கொஞ்சம் அது போட்டு அதையும் காசு ஆயிடுதுமா, அது காசு ஆயிடுது. விரகி நமக்கு எவ்வளோ தேவையோ அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து இப்போ விரகி எடுத்து வச்சுருவோங்க. அப்புறமா அதெல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு தாய் மஞ்சள் அந்த வெட்டக்குள்ளைய இப்போ நாங்கள் ஆம்பளைங்கி கலக்க அந்த இது கலக்கட்டு எடுத்து வெட்டுவோங்க. பொம்பளைங்க வந்து அதை பிரித்து கூட ஒன்று வரி வச்சுக்குவாங்க, ரெண்டு கூட வச்சுக்கின்னு அந்த தாய் மஞ்சள் ஒரு ஒரு பக்கமும் இந்த ஃபஸ்ட்டு நடுறங்க பாருங்கள் அந்த மஞ்சள் ஒரு பக்கமும் மூணாக பிரித்து மூணு தனித்தனியாக போட்டுக்கோங்க. தாய் மஞ்சள் எடுத்து ஒரு இடத்துல நெவில் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அதை பக்குவம் கொட்டி வச்சுருவோங்க. அதை கொட்டி வச்சுட்டு ஒரு 500 கிலோ 200 300 கிலோ 400 கிலோ

0: ஆகும்னா இப்போ ஒரு ஏக்கரா நடுறாங்கன்னா ஒரு அந்த மாதிரி எங்களுக்கு அந்த அளவு தெரியும். கூட அன்ன கூட இருக்கும், அதில் ஒரு 15 கூட 20 கூட கொட்டி வச்சுட்டோம்னா எங்களுக்கு இந்த வயலுக்கு சரியாக போயிடுன்ற மாதிரி. அப்போ அதை எடுத்து பக்குவம் பண்ணி இந்த சோளங்கள்லாம் போட்டு கப்புன்னு மூடி வச்சுருவோங்க. அடுத்த வேலை இந்த வேலையெல்லாம் ஒரு தவளை வெட்டி வச்சுட்டு அதுக்கு வேகிறதுக்கு ரெடி பண்ணணும். அது குழி எடுத்து அந்த விறகு, இப்போ வந்து அந்த மிஷின் வந்துனுங்க, ஒட்டா வேகிறவங்களும் இருக்கிறாங்க, கொப்பரை வச்சு வேகிறவங்களும் இருக்காங்க. நாங்கள் வந்து கொப்பரில் தான் வைக்கிறோங்க. ஆமாம், நாங்கள் ஆளே வைக்கிறதில்ல, நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இவங்க அப்படியே வச்சுக்கின்னு செஞ்சுக்கிறோம்.
1: சரிங்க, ஒரு ஏக்கரில் வந்து மஞ்சள் செய்கிறோம், சாகுபடி பண்ணுறோன்னா எவ்வளோ மகசூல் கிடைக்கும்?
0: மகசூல் அதாம்மா நல்ல தரமாக வந்தால் ஒரு 1.5 டன்னு 2 டன்னு வரும், கிலோ 1000 கிலோ கன்ஃபார்மாக வரும். ஆனால் இந்த வருஷம் வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது.
1: மஞ்சளுக்கு வந்து சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?
0: சந்தை வாய்ப்பெல்லாம் வந்து முன்ன வந்து நாங்கள் ஈரோடு தான் போவோங்க. இப்போ வந்து தருமபுரியில் நம்ம விற்பனை மையம்னு ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டு. இங்கேயும் அதே ரேட்டுக்கு இங்கேயே விற்கலாமா. நான் வந்து இந்த வருஷம் இங்கே தான் போட்டேன், போக்குவரத்து செலவு எனக்கு இப்போ கம்மி, இங்கேயே பிரச்சனையே இல்லை. தருமபுரியில் அதே ரேட்டுக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னெல்லாம் வந்து ஈரோடு தான் போனேங்க. இங்கே இப்போ வந்து 2 வருஷமாக இங்கே தருமபுரியிலே போடுறேங்க.
1: சரிங்கய்யா, உங்கள் நீங்கள் மஞ்சள் வந்து சாகுபடி செய்கிறீங்க இல்லையா, இது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கும்ல. இந்த மாதிரி நம்ம எப்பவும் ஒரு தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணால் நமக்கு விளைச்சல் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: அதாம்மா அந்த பருவம் தான் நடுறதுக்கு இதனுடைய, அதாவது வைகாசி ஒரு மாதம் பிறந்து ஒரு 4 நாள் 3 நாளுக்கே நட்டுறோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். அதே மாதிரி அதுக்கு அந்த தண்ணி கட்டுறதும் ஆரமாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து 1 மாதம் கொஞ்சம் மீடியமாக தான் விடணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ரொம்ப தண்ணி விட்டுங்கன்னா அது அழுகு பிடிச்சிக்கும். அது அப்படியே அந்த செடி ஒரு இவ்வளோ வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கணும். இப்போ நமக்கு 1 கிலோ அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணியாக, 2 1/2 கிலோவுக்கு எவ்வளோ வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடி வளர வளர கொஞ்சம் தண்ணி சேர்த்தி கட்டிக்கலாம். அதான் அந்த பில்லு பிடுங்கிறதெல்லாம் வந்து அது எந்த நேரமும் அங்கேயே இருக்கு, இந்தங்கன்னா நல்லா இருக்குங்க. இல்லை அதை விட்டுட்டு நம்ம ஜாலியாக சுற்றணுங்கன்னா அது கை நீ பூச்சி புழு அது இது தாக்கிரும்.

0: சரிங்க ஐயா, வீட்டில் மாடு ஆடு அந்த மாதிரி ஏதாவது வளர்த்துட்டு இருக்கீங்களா?
1: ஆ இருக்குமா, மாடு இருக்குது.
0: எத்தனை மாடு வச்சுருக்கீங்க?
1: ஒரு பால் கறக்கிறது வந்து இப்போது மூணு இருக்கு, ரெண்டு கனிக்குட்டி இருக்குது. அது ஊசி தரமாக தரம் வந்துச்சு பருவத்துக்கு, அது இருக்குது.
0: ஐயா அப்புறம் நீங்கள் மாடு வச்சுருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு கொட்டகையெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க?
1: அது இப்போ வந்து கொட்டாயி தேவையில்லை, ஏன்னா மழை இல்லை. பொழுதிக்கும் கட்டுறது வந்து நெவில், மரத்தடியில் நெவில் கட்டி போடுவோங்க. மழை வந்தால் கொட்டாயி கட்டுவோங்க, இல்லைன்னா கயின்லேயே அங்கங்கே கட்டி போடுறதான். கயின்ல கட்டினுங்கன்னா நாளைக்கு அந்த விளைச்சல் நல்லா வரும். அது அந்த கோமியம் சாணி அதெல்லாம் போடுறதுக்கு நல்லா விளைச்சல் வரும். அது அப்படி பண்ணிக்கோங்க. பால் வந்து எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஆவின் சொசைட்டி தான் இருக்குது, அங்கே தான் கொண்டு போய் போடுவோங்க.
0: எத்தனை லிட்டர் பால் கறக்குங்க ஐயா?
1: எங்களது வந்து அதான் மூணு ரெண்டு மாடு ஒரு 15 லிட்டருக்கு உள்ளே ஓடும். மூணு மாடு ஒரு 6 மாதம் 15 லிட்டர் ஊற்றும், ஒரு 3 மாதம் 10-12, இப்போ வந்து ஒரு 6-7 லிட்டர் தான் ஊற்றுதுமா. ஏன்னா சுத்தமாக உடந்து பிள்ளையே தான், அந்த உடந்து பிள்ளை அது.
0: சரி, நீங்க தீவன பயிர் போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு
1: இருக்கீங்க? அது இருக்கு, தீவன பயிர்.
0: தீவன பயிரும் தீவனமும் கொடுப்பீங்களா?
1: தீவனம் கொடுப்புங்க, தீவனம் கொடுக்கும். சுத்தி இந்த அவித்தலன்னு தலை, அந்த தலை போட்டு விட்டுருங்க. வைக்கப்பல்லு மட்டும்தான் போட்டுன்னு வருங்க, மீதி பூசா வாங்குவோங்க. ஆவின் தீவனம் கொடுப்பாங்க, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போடுறதான்.
0: மாட்டுக்கு தண்ணி காட்டும் போது அதுல கலந்து கொடுத்துருவீங்க?
1: ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோ தீவனம், 1 கிலோ பூசா, 1/4 கிலோ தவிடு
0: சேர்த்திக்கிறதா?
1: இப்போ நமக்கு விவசாய வேலை அது.

0: இது வேலை இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு லிட்டர் டெய்லி பால், டீ சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, நான் வந்து மேக்ஸிமம் தயிர் நாங்கள் ஃபுல்லாக குடிக்குவோங்க, மோரை பண்ணிக்குவோங்க. ஒரு நாளைக்கு சிலுப்புவோங்க, சிலுப்புனா அவ்வளோ எண்ணெய் வரும். அதை எண்ணெயை வச்சிங்கன்னா எங்கள் பிள்ளைங்க எல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க, அந்த ஆரி மாவு போட்டு பெரட்டி, அது ஒரு டேஸ்ட்டே இருக்கும்.
1: நீங்க அந்த மாதிரி பண்ணலாம்ல, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அதுவும் ஒரு வருமானத்தை நமக்கு
0: வருமானம்,
1: கொடுக்கும் இல்லையா?
0: உண்மைதான் உண்மைதான், நல்ல வருமானம் அது. இது எல்லாம் வேலை இருக்குன்றதுனால அப்படியே
1: ஓ,
0: செய்யல.
1: அதனால அதெல்லாம்
0: ஆமாம்
1: செய்யாம
0: ஆமாம்
1: இருக்கீங்களா?
0: ஆமாம் ஆமாம்
1: சரிங்க ஐயா, மாடுகளுக்கு வந்து திடீர் திடீர் நோய் வந்துடும் இல்லையா? நீங்க
0: ஆமாம்,
1: கூட சொன்னீங்கல்ல, ஒரு
0: மாடு
1: மாட்டுக்கு வந்து
0: இறந்து போச்சு.
1: இறந்து போச்சு மடி நோய் வந்து
0: ஆமாங்க,
1: அப்படின்னு சொல்லும் போது சின்ன சின்ன நோய் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க அதை எப்படி பராமரிப்பீங்க?
0: சின்ன சின்ன நோய்க்கு வந்து நாங்களே பார்த்துக்குவோங்க.
1: மாட்டுக்கு எந்த மாதிரி நோய் எல்லாம் வருங்க ஐயா, அதை நீங்க எப்படி பார்த்துப்பீங்க?
0: ரெண்டு மூணு வகை இருக்குமா. ஃபஸ்ட்டு அதாவது நாம் கொடுக்குற தீவனம் வந்து அதிகமாக போட்டுங்கனாலே அதுக்கு ஜீரணம் ஆகாது. சில பேர் வந்து மூணு நேரம் போடுவாங்க, நாங்கள் வந்து ரெண்டே நேரம் தான் போடுவோங்க. காலையில் எழுந்தால் ஒரு அஞ்சு அஞ்சு அஞ்சரைக்கா ஒரு டைம் போடுவோங்க, திருப்பியும் சாயங்காலம் ஒரு மூணு மூன்றரை. அளவு தான் ஒரு
1: நீங்க சொல்ற மாதிரி தண்ணி அதிகமா குடிச்சிட்டாலும் மாடு வந்து அசை போடாம வயிறு மட்டும் பலூன் மாதிரி பெருசா இருக்கும்.
0: ஆமா, இப்படி இப்படி ஆயிரும். அப்ப செனமா புஷு புஷுன்னு
1: மூச்சு எடுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: அப்ப அதுதான் அந்த பழைய காலத்து வைத்தியம் சில பேர் பண்ணுவாங்க, அந்த வடகம் சீரகம் மிளகு கொட்டை இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க. இல்லைன்னா கரும்பு வில்லேஜ் இருந்துச்சுன்னா அந்த கரும்புக்கு ஒரு ரெண்டு கொண்டு வந்து தின்னடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கேட்கும்
1: நல்லா
0: சரிச்சிருங்க. அது அசுபடி நல்லா போடுச்சுன்னா, இல்லைன்னா மாடு ஒரு காலம் ரொம்ப உப்பஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிடிச்சின்னு ஒரு 20 அடி ஓரளவுக்கு சும்மா கொஞ்சம் ஓடுற மாடு இருந்தால் கொஞ்சம் ஒரு ரெண்டு அது முடக்கு ரன்னிங் பண்ணுங்கன்னு வச்சுக்க, ஒன்று ஒன்று அப்படியும் நல்லாயிரும். இல்லைன்னா ஒன்று ஒன்று படுத்துக்கும், படுத்துக்கிச்சுன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்டருக்கு கூப்பிடணும்.
1: ஐயா, மாட்டுக்கு மடி நோய் வரும்போது நீங்க டாக்டர் கூப்பிட்டு பாப்பீங்களா? இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, இயற்கை முறையில கூட பண்ணலாம் இல்லையா? சில பேர் அந்த கத்தால சாக் பீஸ் எல்லாம் போட்டு வைத்தியம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: அதையும் பண்ணுவோமா. மெயினா வந்து மடி நோய் வர காரணமே வந்து இந்த தரத்தான் பிரச்சனை, அது தொடர்ந்து அதுலயே கட்டணும். அந்த ஈரம் பட்டுப்பட்டு வந்துடும் சில மாட்டுக்கு, சில மாட்டுக்கு எதுவுமே சுத்தமாக பண்ணுங்கன்னா கூட வந்துடுது. அப்போ இது என்ன பண்ணனா, உடனடியாக அந்த இயற்கை வாதம் போட்டால் கேட்குதுங்க. ஒன்று ஒன்று
1: மாட்டுக்கு எப்படிங்க ஐயா இன்சூரன்ஸ் போடுறது?
0: அது
1: ஏன்னா இந்த மாதிரி முறை வந்து நிறைய பேருக்கு தெரியாது.
0: இல்லைம்மா, அது கவர்மெண்ட்ல அறிவிக்கிறாங்க, அது ஒரு சீசன் வருது. அது வந்து இப்போ எங்கள் ஊர் ஏன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் சொசைட்டி தான் இருக்குது, நாங்கள் ப்ரைவேட் பால் ஊற்றுறதில்ல, எங்கள் ஊர் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் சொசைட்டி தான். அது மாதம் வருஷம் வருஷம் அவங்க கவர்மெண்ட் கரெக்டாக அந்த தேதிக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா, நான் வந்து கட்டினதே வந்து கொஞ்சம் தான், ஒரு 70 ரூபாய் அந்த மாதிரி தான் கட்டினங்க, 100 ரூபாய்க்குள்ள தான் அது. அது மீது கவர்மெண்ட்டே கட்டிட்டாங்க. அந்த சீசன் வரும், கவர்மெண்ட் அறிவிக்குவாங்க. அப்போ வந்து எங்கள் ஊரில் ஒரு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே போட்டுக்குவாங்க, ஏன்னா பால் போகிறோம் கவர்மெண்ட்டுக்கு தானே நான் ஊற்றுறேன். அதில் எனக்கு இப்போது பயன் அடைஞ்சிச்சுமா, ஏன்னா 40,000 ரூபா.
1: அப்புறம் இந்த மாட்டுக்கெல்லாம் பூச்சி இருக்குல்ல, உனி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மேக்ஸிமம் அதிகப்படியான மாட்டுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க மாடுகளுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா?
0: இல்லைம்மா, உனியெலாம் இப்போலாம் வரதில்லை. என்னென்னா இப்போ வந்து மாடை வந்து ரொம்ப பராமரிப்பு பண்ணுறாங்க, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு கலவுறது பார்த்துனே இருக்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லை, சின்ன சின்ன நோவு வருது வருதுங்க, அதுக்கு சில டாக்டருக்கு பிடிச்சி நாங்களாம் பாதி நாங்களே பண்ணிக்குவோங்க. நம்மளே மீறி போச்சுன்னா டாக்டர் சம்மந்தப்பட்ட டாக்டருங்களை பிடிச்சி பண்ணுறதாம்மா.
1: சரிங்கய்யா, வேறு எந்த மாதிரியெல்லாம் மாட்டை பராமரிக்கலாம்?
0: பராமரிக்கிறதுக்கு அதாம்மா, நான் எல்லாம் சுத்தம் எதுவுமே அந்த நமக்கு பண்ணுற பராமரிக்கு தான்ம்மா. மாடு, மனுஷன், விவசாயம், ஆடு, ஆட்டுக்குட்டி கூட நல்ல லாபம்மா. வருஷத்துக்கு ஒரு 3 தபா வாங்கினங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடி தை மாதம் அந்த மாதிரி வாங்கி ஒரு 10 குட்டி 10 வெள்ளாடு வளர்த்தங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல காசுமா. அதுதான் அதுக்கு நாம் பண்ணுற பராமரிப்பு மெயின். விவசாயத்தை நம்பி லாஸ் ஆகிறதுக்கு வழி இல்லை, ஏன்னா இன்றைக்கி கீர காலகட்டத்தில் மழை இல்லை. மழை இருந்துச்சிங்கன்னா நல்லா சம்பாதிக்குவோங்க. நான் மேக்சிமம் வந்து முள்ளிங்கிழங்கு அதிகமாக போடுவோங்க. முள்ளிங்கிழங்கு வந்து 1.5 மாதம் 45 நாளுக்குள்ளே அது அறுவடை வந்துடும், அதில் நல்லா காசு வருமா. அது இப்போ தான் அந்த மழை அது என் பேரே வந்து முள்ளிங்கிழங்கு முனிசாமின்னு தான் சொல்லுவாங்க என்னவே, ஏன்னா அது எப்போ பார்த்தாலும் நான் அதை தான் செய்வேன்.
1: சரிங்கய்யா, இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்லா தெளிவாக பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து ராமியாம்பட்டி முனுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் சுவலட்சுமி.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல்கே செங்கதம், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி.
1: அப்பப்பா என்ன வெயிலு என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
2: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
1: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
2: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
1: நிக்கலாமே உமா. அப்பப்பா குழுகுலுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
2: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
1: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
3: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
4: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ தப்பா என்ன தொட்டாலோ உடனே அம்மா அப்பா கிட்ட வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
6: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
5: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 8 மணி. நேர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி இளம் தென்றல். நாளும் ஒரு தலைப்பில் வளம் வரும் இளம் தென்றல். இன்றைய தலைப்பு விளையாட்டு வினாடி வினாவாக. நேர்கள் விளையாட்டு சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் கூற நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ வரலாம். மற்ற வழக்கமான நேயர்கள் 043-42 என்ற முன்னணிப்புடன் 24-40-31 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ வளம் வரலாம். இணைப்பில் முதலில் வரும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். இரவு வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மரசம்பட்டி பக்கம் காவா கட்டிய தென்னை விவசாயி ஏன் முருகன் சார்.
0: ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க சார்.
0: நாதன் அஸ்ட்லே அப்படின்ற விளையாட்டு வீரர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்?
1: கிரிக்கெட் சார்.
0: கிரிக்கெட் நல்லா தெரியுமா?
1: ஆமா சார்.
0: சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி
1: சார்,
0: காது கேளாதோருக்கான 9வது T20 தேசிய கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் எங்கு நடைபெற்றது?
1: இந்தியா.
0: இந்தியானா எந்த நகரத்தில் நடைபெற்றது சொல்லுங்க?
1: மும்பை சார்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஐயா உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க ஐயா, நான் நிச்சயம் முயற்சி செய்யறேன்.
0: ஐயா உங்களுக்கான கேள்வி, நாதன் அஸ்ட்லே அவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்?
2: நாதன் அஸ்ட்லே அந்த பேர் சொல்றீங்க அப்படியா?
0: நான்
2: நினைக்கிறேன் இவர் செக்கோஸ்லோவாக்கியா அந்த நாடு சார்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: மங்களபுரம் ராஜ்கேருங்கயா.
0: ஐயா உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
0: 2011 உலகக்கோப்பையினுடைய தொடர் நாயகன் விருத வென்ற வீரர் யாருங்கயா?
3: 2011?
0: ஆமாங்கய்யா.
3: யுவராஜ் சிங்.
0: வெரி குட். சரியான பதிலுங்கய்யா. அடுத்த கேள்வி உங்களுக்கான கேள்வி, இந்தியாவின் 95வது கிராண்ட் மாஸ்டர் யாருங்கய்யா? 95வது கிராண்ட் மாஸ்டர். இல்லைங்க. நன்றிங்கய்யா, தவறான பதில். நன்றிங்கய்யா. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வணக்கம். வென்றவர் யாருங்கய்யா? நன்றிங்கய்யா. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர், வருக, வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து? உங்களுக்கான கேள்வி பாருங்க, 2012-2016 T20 உலகக்கோப்பையை வென்ற நாடு எதுங்கய்யா?
2: நினைக்கிறேன்
0: ரெண்டு நாடுங்களா? இரண்டு எழுத்து நாள்னா எந்த நாள்னு யோசனை பண்ணி
2: சொல்லுங்களேன்.
0: சரிங்கய்யா. நன்றி. நன்றிங்கய்யா. இனிப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.

0: ஆ தொட்டபெட்டி பூபதி பேசுகிறேன்
1: பூபதியா,
0: சார். ஆ ஆமாம் சார்.
1: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
0: சார் இன்னும் கொஞ்சம் கேளுங்க சார்.
1: பவுல் ஸ்ட்ரில்லிங் அப்படின்ற விளையாட்டு வீரர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஹாக்கிங்களா? இல்லைங்க. நன்றிங்கய்யா, இணைப்பில் நீங்கள். அடுத்த நேயர் வருக. வணக்கம்
2: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
1: இரவு வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஐயா நான் மதிகன்பாளையம் ராமகாயர் இருந்து ஒன்னாவது எங்கச்சின்னு பேசுறேங்க ஐயா.
1: லட்சுமணன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
1: முயற்சி பண்ணி பாக்குறீங்க. ஒரு நாள் போட்டியினுடைய தனிநபர் அதிகபட்ச ரன் எவ்வளவுங்கய்யா?
2: ஒரு நாள்,
1: ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில வந்து தனிநபர் அதிகபட்சம் எவ்வளவுங்கய்யா? அதாவது ஒரு நாள் போட்டியில வந்து ஒரு ஒரு வீரர் வந்து அடித்த அதிகபட்ச ரன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க, ஒரு தனிநபர். இல்லைங்க. நன்றிங்க, தவறான பதில். நன்றிங்க. இனிப்பில் இணையம். அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க. 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எந்த அணி வென்றது? 2025 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எந்த அணி வென்றது?
3: வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார்.
1: வாய்ப்புக்கு நன்றிங்களா?
3: நன்றி சார்.
1: நன்றிங்கய்யா. இனிப்பில் நீயும். அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? வீழ்த்திய வீரர் யாருங்க? அதாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் 234 விக்கெட்டுகளை வீழ்த்தினவர் யாருங்க? நன்றிங்கய்யா. இனிப்பில் இணையம். அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம். காரி மாவட்டம்.
1: ஐயா சொல்லுங்க.
5: சொல்லுங்க சார்.
1: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? அதாவது உலக கோப்பை T20 போட்டியில ரெண்டு முறை மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஒரே வீரர் யாருங்க? ஜடேஜாங்களா? இல்லைங்க, அவர் இந்தியாவை சார்ந்தவர் இல்லை. நன்றிங்க. இனிப்பில் இணையம். அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து? ஐயா தெளிவா பேசுங்க.
6: ஹலோ
1: ஐயா, உங்க ஊர் பேர் சொல்லுங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? டெஸ்ட் போட்டியில அதிகபட்ச தனிநபர் எடுத்த ரன் எவ்வளவுங்க? 400. வெரி குட். பிரைன் லாரா எவ்வளவு ரன் எடுத்தாருங்க? 2012-2016 உலக கோப்பையை வென்ற அணி அது. அதாவது T20 உலக கோப்பையை வென்ற அணி எது? இந்தியா. அதாவது 2007 தான் முதல்ல இந்தியா வின் பண்ணாங்க. அடுத்து வந்து 2025-26. நன்றிங்க. இனிப்பில் இணையம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து?
7: வணக்கம் சார். இளஞ்செழியன்.
1: இளஞ்செழியன் எங்கிருந்து பேசுறீங்க?
7: பெத்தம்பட்டி பெண்ணாகரம் வட்டம்.
1: ஐயா உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
7: கேளுங்க.
1: 2025 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து தென்னாப்பிரிக்கா வின் பண்ணாங்க.
7: ஆமாங்க.
1: அது எந்த அணிக்கு எதிராக வின் பண்ணாங்க?

0: ஆஸ்திரேலியா.
1: வெரி குட்ங்க. அடுத்த கேள்வி, ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் 234 விக்கெட்டுகளை வீழ்த்தின வீரர் யாருங்க?
0: கபில்.
1: இந்திய நாட்டை சேர்ந்தவர்
0: இல்லை. மார்ட்டின் கப்தில்.
1: மார்ட்டின் கப்தில் இல்லைங்கய்யா, மிச்சல் ஸ்டார்க் அப்படின்றது சரியான பதில். சரிங்க, நன்றிங்க அனுப்பில வந்தமைக்கு. நேர்களை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்பு கொள்ளலாம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
6: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
9: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
10: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
11: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
12: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.

0: நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு விளையாட்டு வினாடி வினாவாக. நேயர்கள் வந்து நிகழ்ச்சியில பங்கு பெற்று அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இணைப்புல இணையக்கூடிய நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: துரை,
0: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? மனோஜ் கோத்தாரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஹாக்கி. ஹாக்கி என்பது சரியான பதில் இல்லைங்க. நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: 2027 நடைபெறும் முதல் ஐசிசி மகளிர் சாம்பியன்ஷிப் டிராபியை நடத்தும் நாடு எதுங்க?
2: 2027
0: சாம்பியன்ஷிப், அதாவது மகளிர் சாம்பியன்ஷிப் நடத்தக்கூடிய நாடு எது? சரியான பதில் இல்லையா?
2: ஆமா சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த உங்களுக்கான கேள்வி
2: சொல்லுங்க சார்.
0: 2026 மகளிர் உலகக்கோப்பையை வென்ற நாடு எதுங்க?
2: 2026 மகளிர் உலகக்கோப்பை ஆஸ்திரேலியா சார்.
0: சரியான பதில் இல்லையா? உங்களுக்கான அடுத்த கேள்வி
2: சொல்லுங்க சார்.
0: வங்காள கிரிக்கெட் சங்கத்தால் விஷன் 2028 திட்டம்

0: தலைவராக நியமிக்கப்பட்டவர்.
1: பங்களா
0: ஐயா மறுபடியும் கேக்குறீங்க, விஷன் 2028 திட்டத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். சார் இந்த விளையாட்டுல வந்து குழுலாம் இல்லைங்கய்யா, அது விடைதேடும் நாட்கள் நிகழ்ச்சியில், விடைதேடும் நாட்கள் நிகழ்ச்சியில தான் குறிப்பு எல்லாம் கொடுப்பாங்க. என்னங்கய்யா
1: ஹலோ சார்,
0: ஐயா அவங்க பேர் சொல்லுங்க.
1: மிஷன் மித்ரா திட்டம் வந்து
0: நேரலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வணக்கம், உலகக்கோப்பையில வந்து ரெண்டு முறையும் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கின ஒரே வீரர் யாருங்கய்யா? லேண்டல் சிம்மன்ஸ் இல்லைங்கய்யா, வெஸ்ட் இண்டீஸ் வீரர் தான். லேண்டல் சிம்மன்ஸ் கிடையாதுங்க, மார்லன் சாமுவேல்ஸ். நல்லது ஒரு முயற்சிங்க, நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? 2007 உலக கோப்பையை வென்ற நாடு எதுங்கய்யா?
2: ஆஸ்திரேலியா.
0: அதாவது 2007 T20 உலக கோப்பையை வென்ற நாடு இந்தியா, சரியான பதிலுங்கய்யா. அடுத்த உங்களுக்கான கேள்வி, கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர்? நன்றிங்கய்யா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கூர் ஜெயராமையா.
0: ஜெயராமையா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? மனோஜ் கோத்தாரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மனோஜ் கோத்தாரி. நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க. வணக்கம், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க?
4: முருகம்பாளையம்.
0: முருகம்பாளையம், உங்க பேரு?
4: சாமிநாதன்.
0: ஐயா உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஐயா 2026 T20 மகளிர் உலக கோப்பையை வென்ற நாடு எது? 2026 மகளிர் T20 கோப்பையை வாங்கினது வந்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா, நன்றிங்கய்யா. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: கரூர் மாவட்டம் ராஜா பேசுறீங்க, கரூர் மாவட்டத்துல இருந்து.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
5: கேட்கலாமய்யா.
0: உங்களுக்கான கேள்வி, 2026 பிஃபா உலக கோப்பையில் தனது ஓய்வை அறிவித்த பிரேசில் வீரர் யாருங்கய்யா?
5: ரொனால்டோ.
0: ரொனால்டோ இல்லைங்கய்யா, நெய்மார் என்பது சரியான பதில். நன்றிங்கய்யா இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
6: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும், 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
7: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை.

0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: குமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனருள் பெறுக.
1: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.

0: அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
0: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
2: பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார தாய்ப்பாலை இனிஷியேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்க. அதில் தான் சீம்பால் வரும். ஃபஸ்ட்டு ஒன் டே டூ டேஸ்க்குள்ளார வரது எல்லாமே சீம்பால் தான். பட் எர்லியராக கொடுக்குறப்ப நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப காலம் கழித்து ஃபஸ்ட் டைம் வருது, அதில் ஏதாவது அழுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு வர கொலஸ்ட்ரமை வந்து எடுத்து தூக்கி போட்டுறாங்க. ஸோ அது தவறு. ஏன்னா கட்டின பால் அது கொடுத்தா குழந்தைக்கு சேராது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிறந்த உடனேயே உருவாகிறது வந்து சீம்பால். எப்படி ஒரு மாடு வந்து கண்ணு போட்டால் சீம்பால் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வரைக்கும் வருமோ, அதுபோல தான் மனிதனுக்கும் அதே மாதிரி மெக்கானிசம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ் வரது எல்லாமே கொலஸ்ட்ரம் தான். அதனால தயவுசெய்து அந்த கொலஸ்ட்ரத்தை வீணாக்காமல் கொடுங்க. நீங்கள் செகண்டு கேட்டது வேலைக்கு போகிற பெண்கள் எப்படி பிரஸ்ட் மில்கை ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது வந்தால் கடந்து வச்சா கெட்டு போயிடுங்கிறதெல்லாம் இல்லை. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் அதாவது ரொம்ப ஹாட்டாக இல்லாத கிளைமேட்டில் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் சுத்தமான ஒரு கண்டெய்னரில் கலந்து மூடி வச்சாவே 4 மணி நேரத்துக்கு நம்ம அதை கொடுக்கலாம். இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ரெஃப்ரிஜிரேட்டரோட டோரில் வைக்காதீங்க. ரெஃப்ரிஜிரேட்டரோட பின்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதாவது உள்பகுதி, அதில் வைங்க. அது வந்து அப் டு 4 டேஸ் இருக்கும். அதே டைம் வந்து அந்த ஃப்ரிட்ஜோட டிகிரி இது ஒர்க்கிங் கண்டிஷன் பார்த்துக்கணும். டெம்பரேச்சர் 4 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் பிலோவில் அது ஒர்க் பண்ணணும். ஃப்ரீசரில் நம்ம 6 மந்த்ஸ் கூட வைக்கலாம், அப் டு 12 மந்த்ஸ் கூட வைக்கலாம் டீப் ஃப்ரீசிங்கில். இது வந்து நம்ம நார்மலாக ஃபேமிலிஸில் இல்லை ஹோமில் நம்ம இதை பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல்ஸு, நியூபார்ன் பேபி நடத்துகிற அந்த நிக்கு சென்டர்ஸு, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த பிரஸ்ட்டு ஃபீடிங் அந்த மில்க் வந்து ஸ்டோரேஜ் செக்ஷன்னு தனியாக இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து 6 to 12 months டீஃப்ரீசிங்கில் 12 மந்த்ஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நிறைய தாய்மார்கள் பால் கொடை கூட கொடுக்குறாங்க மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் அந்த பிரசவம் நடக்கும் இடங்களில் வாலண்டியராக வந்து பெண்கள் வந்து தாய்ப்பால் தானமே பண்ணுறாங்க. ஸோ அந்த தாய்ப்பாலை வந்து சேகரித்து வைக்கும் பொழுது கிடைக்காத குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நன்மையும் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ வேலைக்கு போகும் பெண்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தாராளமாக 4 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி அந்த பாலை கொடுக்கலாம்.
0: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இனி சென்னை தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாள் முன்னிட்டு ஆற்றும் முறையினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி. இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரையை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்கலாம்.
2: வணக்கம். என்னோட பெயர் பேராசிரியர் பாலாஜி ராமகிருஷ்ணன். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி பள்ளிக்கரணையில் சென்னையில் இருக்கிற இந்த கேம்பஸில் இயக்குனராக இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்ரி இயர் அதாவது ஒரு வருஷமும் செப்டம்பர் 3வது சனிக்கிழமை

இது வந்து ஒரு ஃபிக்ஸடு. நம்ம இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீனப் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம். செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத, விழிப்புணர்வு கொண்டு வர முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். இது ஏன் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஓஷன் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்கலாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விஞ்ஞான ரீதியாகவும் அதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கடல் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு. கடல்லேருந்து தான் நமக்கு வந்து ஏறக்குறைய 50% ஆக்சிஜன் கிடைக்குது, மரங்கள்லேருந்து வர்றது போக. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கடல் தான் பெரிய பகுதியை ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இந்த உலகத்தோட தட்பவெப்பநிலை, அதாவது அன்றாட தட்பவெப்பநிலையாக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்ம் பருவநிலையாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே வந்து கடல்கள் தான் வந்து ஆக்சுவலாக நிர்ணயிக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் செய்யுது. கடல் வளம் அதுவும் மனிதனுக்கு ரொம்ப நிறைய தேவைப்படுது, ஆக்சுவலாக மனிதனுடைய என்டையர் வளர்ச்சிக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ கடல் எந்தளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம அந்தோட ரிசோர்ஸஸ் வந்து சஸ்டைனபிளாக, அதாவது ரெஸ்பான்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம மனித சமுதாயமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து நம்ம முதல்ல கரையிலிருந்து ஆரம்பிப்போம் அந்த கிளீனிங் ஒர்க்கை, அதாவது தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீன் அப் டே அப்படிங்கிறத நம்ம வந்து செப்டம்பர் 3 சனிக்கிழமையும் கொண்டாடுறோம். இந்த வருஷம் இந்த செலிப்ரேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், நம்ம புவியியல் துறை, அது இந்திய அரசாங்கத்தோட புவியியல் துறை, எங்கள் இணையோட்டியும் அதில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த வருஷம் வந்து MOES புவியியல் துறை வந்து இதை கொஞ்சம் நல்ல பெரிய அளவில் கிராண்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏறக்குறைய 1 இந்த தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பல வருடங்களாக பண்ணிகிட்ருக்குறோம் ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸில். அதே மாதிரி வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நோடல் ஏஜென்சியாக ஒரு லீட் இன்ஸ்டிடியூஷனாக வந்து இதை தலைமை எடுத்து பண்ணுவாங்க. இந்த வருஷம் நம்ம NIOT-க்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க மினிஸ்ட்ரியிலேருந்து. இந்த என்டையர் கண்ட்ரிலே வந்து இந்த கோஸ்டல் கிளீனப் வீக் டேன்றதை விட வீக், அதாவது செப்டம்பர் 12 எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் இதை வந்து மீடியாவுக்கு தெரிவித்து இன்னையிலேருந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரோல் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த 1 பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸு, அதுக்குண்டான தேவையான விளம்பரம், அதை அவுட்ரீச்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக, வந்து மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தாக நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். 12 வந்து ஆக்சுவலாக எங்களுடைய ஹனரபிள் மினிஸ்டர் ரோல் அவுட் பண்ணாங்க. அன்றைக்கே சேம் டேவே பார்த்திங்கன்னா வந்து சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற திகா பீச்சில் வந்து MOES டீம் வந்து ஆக்சுவலாக இறங்கி அந்த ஃபஸ்ட்டு கிளீனப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சேம் டேவே வந்து குஜராத்தில் எங்களுடைய மினிஸ்ட்ரியோட ரெப்ரஸன்டேஷன், எங்கள் செக்ரட்டரியே வந்து குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரோடய சேர்ந்து, முதலமைச்சரோடய சேர்ந்து, அப்புறம் குஜராத் யூனிவர்சிட்டி உங்களோட பிள்ளைகள்லாம் சேர்ந்து அங்கே கோஸ்டல் கிளீனப் டிரைவை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணோம். ஸோ இந்த 1 ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து பேரலாக நிறைய இடங்களில் வந்து கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வுக்கு தேவையான, மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 1 சைக்கிளை தான் நிறைய சைக்கிளில் கொண்டு என்கரேஜ் பண்ணுறோம், 1 மாரத்தான். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஓசோன் டே. அப்போ நம்மளுடைய சிஸ்டர் மினிஸ்ட்ரி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க சொன்னாங்க, இப்போ இதை நம்ம வந்து ஒரு கூட்டாக பண்ணுறோம். எப்படி சொல்கிறதுனா ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குடும்பமாக இதை நம்ம பண்ணுறோம். நிறைய மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த கோஸ்டல் கிளீன் அப் ப்ரோக்ராம்லே. அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் வந்து ஒரு சின்ன மினிஸ்ட்ரி, அதே அப்புறம் அதில் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க இருக்காங்க அதில். அப்புறம் DST டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி, DBT, அப்புறம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது போல் மல்டிப்புள் எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 20-30 மேலான மினிஸ்ட்ரிஸ் ஆக்சுவலாக வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஐ திங்க் நம்ம ரொம்ப பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 ஒரு நாள் பிளட்ஜு, இன்றைக்கி ஓசோன் டே செலிப்ரேட் பண்ணுறோம், 18 வந்து NIOT ஃபஸ்ட் டைமாக வந்து இந்திய அளவில் ஓஷன் ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒரு குவிஸ் காம்படிஷனையும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஓஷன் ஒலிம்பியாட் எப்படின்னா, ஓஷன் ரிலேட்டடாக உள்ள மேக்ஸ் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்யூட்டர் ஒலிம்பியாட் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது மாதிரி ஓஷன் ஒலிம்பியாடுங்கிறது ஓஷன் சம்மந்தப்பட்ட தரவுகளை, தகவல்களை மக்களுக்கு, அது முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும், அந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய ஆர்வத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அவங்க அந்த சப்ஜெக்டை எடுத்து பாடமாக ஒரு பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ படிக்கிற பட்சத்தில் திருப்பி அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை ஒரு அகாடமிஷியனாவோ இல்லை ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாவோ மாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஓஷன் ஒலிம்பியாட் அப்படிங்கிறத நம்ம நாடு முழுவதும் வந்து 18 ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். அது வருடா வருடம் இனிமேல் நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த ஓஷன் ஒலிம்பியாடை பார்த்திங்கன்னா NIOT வந்து ஆல்ரெடி வந்து 1000s ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து நேஷனல் லெவலில் வந்து குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி, ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி, அதிலிருந்து 100 மட்டும் ஃபில்டர் பண்ணி, அந்த 100 வந்து நேரடியாக அவங்களுக்கு தேவையான

ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லாம் பண்ணி அவங்க நேரடியாக இங்கே என்ஐஓடி சென்னைக்கு வந்து இன்னொரு லெவல் ஆஃப் செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுதுவாங்க ரெண்டாவது லெவலில். அந்த லெவலில் செகண்ட் லெவல்லையும் பாஸ் ஆகிற அந்த 10 குழந்தைங்களை நம்ம ஃபுல்லி ஃபண்டட், அதாவது என்ஐஓடி ஃபுல்லாக ஃபண்டு பண்ணி எல்லா எம்ஓஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக சிலது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, சிலது கோவாவில் இருக்குது, சிலது பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது, அப்புறம் வந்து வைசாக்கில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா எம்ஓஎஸோட இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு எல்லாருமே வந்து இருந்து தங்கி அங்கே என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு வாய்ப்பு அளிக்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயினோட ஒரு பகுதின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு வாரம், இந்த வருஷம் 2026 செப்டம்பரில் 12 19 வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய காலேஜ் குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க நம்ம கேம்பஸ்க்கு, அவங்களுக்கும் நம்ம அந்த பிளட்ஜ் எடுக்க சொல்லி நம்ம கேட்டப்போ அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அதை ஒத்துக்கிட்டு எல்லாம் எங்களுடைய சயின்டிஸ்ட்டு மற்ற ஸ்டாஃபுங்களோட சேர்ந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிளட்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பிளட்ஜ் மட்டுமே வந்து இன்றைக்கி டேட்டுக்கு ஆக்சுவலாக 12 ஆரம்பித்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 100,000+ மேலே உள்ள பிளட்ஜ் வந்து ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஆக்சுவலாக. இதில் நிறைய காலேஜஸும் ஸ்கூல்ஸும் நடக்கும். ஸோ அந்த கவுண்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஏறக்குறைய ஒரு 30-40 மினிஸ்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளட்ஜ் டே, நாளைக்கு பிளட்ஜ் டேயில் வந்து நாங்களும் கலந்துக்கிறோம், நாங்களும் வந்து இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இது வந்து ஒரு 10-20 லட்சத்துக்கு மேலே உள்ள நம்பர் வந்து கூட வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆக்சுவலாக. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா வந்து பப்ளிக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்டல் கிளீனப் டேவில் வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த வருஷத்துடைய கோஸ்டல் கிளீனப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 222 கோஸ்டல் லொக்கேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஏன் இந்த 222 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒரிஜினலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய மொத்த கோஸ்டல் லென்த்து, இந்தியாவோட கோஸ்டல் லென்த்து பார்த்திங்கன்னா 11,000 கிலோமீட்டர்ஸ். அந்த 11,000 கிலோமீட்டர்ஸை 110 இடத்துல வந்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளீனப் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஒரிஜினல் பிளான். ஆனால் இன்றைக்கி மற்ற மினிஸ்ட்ரிங்களோட அவங்களோட கொலாபரேஷனால் இப்போது 222 நம்ம தாண்டி போயிட்டு ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு கோஸ்டல் கிளீனப் ஆக்டிவிட்டி இந்த வருஷம் நடைபெறுதுங்கிறது ஒரு பெருமைக்குரியான விஷயம். அதை இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் இது வரைக்கும் நம்ம இந்த கோஸ்டல் கிளீனப் டேஸில் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள டைமில் ஒரு மிகச்சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷம் நம்ம அதை ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதன் மூலிமா மற்ற அகடமிக் இன்ஸ்டியூஷனோட டைப் வச்சு, ஏன்னா எல்லா பீச்சஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்ஓஎஸ் இன்ஸ்டியூஷனோ இல்லை மற்ற மினிஸ்ட்ரியோ இல்லை என்ஐஓடி மட்டுமே போய் த்ரூ அவுட் தி கண்ட்ரி நம்ம எல்லா கண்ட்ரி ஃபுல்லாக நம்ம போய் பண்ண முடியாது 11,000 கிலோமீட்டர்ஸும். ஸோ அதனால் அங்கங்கே உள்ள லோக்கல் நமக்கு தெரிஞ்சவங்க ஆக்சுவலாக நம்ம கூட இருந்து கொலாபரேட் பண்ணுறவங்க அல்லது நம்மளுடைய எண்ணங்களில் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள மற்ற நிறுவனங்கள்லையும் சேர்ந்து அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திகா பீச் ஆக்சுவலாக வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணது, ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் வெஸ்ட் கோஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணது. கல்மினேஷனாக வந்து 19th வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து நம்ம மெரினா பீச் சென்னையிலையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம மதிப்பிற்குரிய கவர்னர் அவர்கள் வந்து ஆக்சுவலாக அதில் வந்து கலந்துக்கிறதுக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காலையில் தான். ஸோ அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வர்ற பட்சத்தில் வந்து நம்ம இன்னும் நிறைய நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் த்ரூ செலிப்ரிட்டிஸ் அதாவது ஏற்கனவே வந்து இந்த கொஞ்சம் பாப்புலரைஸாக இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்க மூலியமாகவும் வந்து நிறைய வீடியோ ரெக்கார்டிங்ஸு ரீல்ஸு இதெல்லாமே ரீச் அவுட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஜென் சீக்ரெட்ஸ்னு சொல்கிறாங்களே, இப்போ உள்ள காலகட்டங்களில் குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னாங்கன்னா அது ஈஸியாக பதியுது அவங்க மனசில். ஸோ அதனால் அந்த லெவலில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரீல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம நிறைய அவுட்ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தினுடைய ஒரு சிறப்பு. 19th ஒரு பெரிய ஈவெண்ட்டு நம்ம மெரினா பீச்சில் எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு கல்மினேஷன், அதாவது நம்ம எல்லாத்தையும் வந்து தொகுத்து எவ்வளோ நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கிறோம் இந்த ஒரு வாரத்தில், எத்தனை பீச்சை க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சயின்டிஃபிக் டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இது வந்து வெறும் விழிப்புணர்வாவோ இல்லை ஒரு பர்டிகுலர் பீச்சுக்கு போகிறோம் அங்கே உள்ள பிளாஸ்டிக் பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறோம், ஒரு சாக்கில் போடுறோம், வந்து குப்பைத்தொட்டியில் போடுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம நிறைய செக்ரிகேட் பண்ணி வெய் பண்ணி சயின்டிஃபிக் டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறோம். எப்படின்னா வந்து இப்போ இந்த பர்டிகுலர் பீச்சில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பீச்சில் இவ்வளோ கிலோகிராம் ஆறு டன்ஸ் ஆஃப் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த பீரியடில் அப்படின்னா இட் ஆல்சோ கன்வேஸ் சம் கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளோ வேஸ்ட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு டென்சிட்டி ஆஃப் இந்த கார்பேஜை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த தருணத்தில் இந்த ஒரு வாரம் செலிப்ரேஷனில் நான் எல்லாரையும் வந்து அன்பாக கேட்டுக்கிறது என்னென்னா எல்லோரும் பிளட்ஜ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளாக வாசிக்கக்கூடிய மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே அந்த பிளட்ஜ் இருக்குது. அந்த வெப்சைட்டும் வந்து நம்ம என்ஐஓடி வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். அந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இமெயில் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இமீடியட்டே உடனே ஆன் த ஸ்பாட் நீங்கள் பிளட்ஜ் சொல்லி முடித்த உடனே வந்து ஆன் த ஸ்பாட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து பெருமையாகவும் கருதலாம்.

0: எங்களுக்கும் வந்து அது ஒரு டாக்குமெண்டேஷன், எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கவுண்ட்டு. ஸோ இந்த தருணத்தில் மக்கள் எல்லாரையும் வந்து நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன், இந்த பிளட்ஜையும் எடுத்துக்கோங்க, கோஸ்டல் கிளீனப் டே டிரைவில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஏறக்குறைய மோர் தென் 200 இடங்களில் நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு நியரஸ்ட்டாக உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் அந்த கேம்பெயினில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டீம் வந்து ஆக்சுவலாக எல்லா இடங்களையும் பண்ணுறாங்க. அந்தமானில் பண்ணுறோம், சில இடங்களில் கடலுக்கு அடியிலையுமே போய் கிளீன் பண்ணுறோம், சில லட்சத்தீப்பில் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கப்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆராய்ச்சி கப்பல்கள், மற்ற கப்பல்கள், ஈவன் அந்த கப்பல்கள்லையுமே வந்து நம்ம இந்த கிளீன் டிரைவெல்லாம் கூட வந்து என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே NIOT இந்த கோஸ்டல் கிளீனப் டேயை ஒரு வாரம் திருவிழாவாகவும் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராமாகவும் இதை கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்குங்கிறதுல ஒரு எங்களுக்கு ஒரு பெருமை. நன்றி, வணக்கம்.
1: இதுவரை இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் நாளை முன்னிட்டு ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்.
3: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை, நாம் இணைந்திருக்கிறோம் இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு விளையாட்டு வினாடி வினாவாக.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
7: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
15: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
16: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
8: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நிலையத்தில் நேரம் 8:45. நாம் இணைந்திருக்கிறோம் இளம் தென்றல் நிகழ்ச்சி. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
17: சார். வணக்கம்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்கான எளிமையான கேள்வி. 2026-27 துலீப் கோப்பையை வென்ற அணி எது?
17: கிரிக்கெட் அணி கேக்குறீங்களா?
3: நன்றி.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: கன்னிப்பையன், கன்னியப்பன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? பவுல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட். சரியான பதில். அதாவது அடுத்த கேள்வி உங்களுக்கு, 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எந்த அணி வென்றது? இந்தியா இல்லைங்கய்யா, தென்னாப்பிரிக்கா. நன்றிங்க. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து?
2: இந்தியன்
0: பெல்ட்ஸ் மாஸ்டர் பட்டத்தை வென்ற டென்னிஸ் வீரர் யாருங்க? மகேஷ் பூபதி. இப்ப ரீசெண்டா வந்த வீரர். நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து
3: பேசுறீங்க
0: ஐயா? உங்க பேர் சொல்லுங்க. உதயசூரியனா? சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் 95வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றவர் யார்? அமெரிக்க வீரர் யாருன்னு சொல்லுங்க. நன்றி, என்னது ஒரு முயற்சி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம். நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல்கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
5: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் 8:50. இளந்தண்டல் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? 2026 இந்தியன் வெல்ஸ் மாஸ்டர் பட்டத்தை வென்ற டென்னிஸ் வீரர். இந்தியன் வெல்ஸ் மாஸ்டர் பட்டத்தை வென்றவர் யார்?
6: அர்பன் சிங்.
5: ஐயா, மறுபடி சொல்லுங்க.
6: அர்பன் சிங்.
5: இல்லைங்க, தவறான பதில்.
6: நன்றி.
5: நன்றிங்க. இணைப்பில் இனியும் அடுத்த

0: யர்வர்க வணக்கம்
1: சார், வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாகல்பட்டி பெருமாள் சார்.
0: பெருமாளையா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: சொல்லுங்க சார்.
0: 2012-2016 உலகக்கோப்பை, T20 உலகக்கோப்பையை வென்ற அணி எது?
1: வெஸ்ட் இண்டீஸ்.
0: வெஸ்ட் இண்டீஸ், சரியான பதிலுங்கயா. உங்களுக்கான அடுத்த கேள்வி,
1: சொல்லுங்க சார்.
0: அதாவது ஒரு நாள் போட்டியினுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளவுங்கய்யா?
1: ஒரு நாள் போட்டிங்களா?
0: ஒரு நாள் போட்டியினுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 200 தாங்கய்யா. அதாவது அதிகபட்ச ரன் நான் கேட்கறேன். 200 வந்து பல வீரர்கள் அடிச்சிருக்காங்க, இதுல வந்து தனிநபர் அதிகபட்சம் எவ்வளவுன்னு
1: கேட்கறேன். 188.
0: நன்றிங்க, தவறான பதில். அதிகபட்ச ஸ்கோர் 264 வந்து 264 வந்து ரோஹித் சர்மா இந்தியா. நன்றிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: மூர்த்தி.
0: மூர்த்தி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: T20 அதாவது T20 IPL உள்ளூர் மேட்ச்ல வந்து அதிக சதம் அடித்த வீரர் யாருங்க? இந்திய நாட்டை சேர்ந்தவர் இல்ல.
2: நன்றி சார்.
0: நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: நான் காரிமங்கலம் மட்டும் எங்கச்சிருந்து பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
3: கேளுங்க ஐயா.
0: ஐயா, 2026-27 துலிப் கோப்பையை வென்ற அணி எதுங்கய்யா?
3: இந்தியா.
0: இந்தியாவில் வந்து கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்களா, அதில் எந்த அணி வென்றது அப்படின்னு
3: கேட்குறேன் நான்.
0: இந்தியாவில் வந்து அதாவது ஜோன், அதாவது மண்டலமாக பிரித்து விளையாடுவாங்க ஐயா துலிப் கிரிக்கெட் அப்படின்றது. அதில் வந்து எந்த மண்டல அணி வந்து வின் பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறேன்.
3: நன்றிங்க.
0: நன்றிங்க, இணைப்பில் மிக்க நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து? ராமன் ஐயா, கேள்வி உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: சொல்லுங்க சார்.
0: 2011-2011 ஆண்டு ஒரு நாள் உலகக்கோப்பையை வென்ற அணி எது? வென்ற அணி எது?
4: கல்கத்தா.
0: இந்திய அணி, சரியான பதில். நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
5: நான் தர்மபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறியா. எனக்கு மூன்று கேள்வியுமே எளிமையை கொடுத்துருங்கய்யா.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான கேள்வி, சர் கால் பீட் சோபர்ஸ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்?
5: பேட்மிண்டன்.
0: இல்லைங்கய்யா, பேட்மிண்டன் என்பது தவறான பதில். கிரிக்கெட், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் வீரர், முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் தான் நான் கேட்டேன். நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: மல்லிக்குட்டை பஞ்சாயத்து ராமியம்பேட்டிலேருந்து மகாலிங்கம் பேசுறேங்க ஐயா.
0: மகாலிங்கம் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: கேளுங்க.
0: 2026 பிஃபா வேர்ல்ட் உலகக்கோப்பையை வென்ற அணி எது?
6: இந்தியாங்க.
0: 2026 பிஃபா கால்பந்து உலகக்கோப்பையை வென்ற நாடு?
6: கால்பந்துங்களா? அர்ஜென்டினா.
0: அர்ஜென்டினா என்பது தவறான பதில், ஸ்பெயின்ங்கிறது தான் கரெக்டான விடை.
6: நன்றிங்க.
0: நன்றிங்கய்யா. நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
7: மதிகோன்பாளையத்திலிருந்து மதுஸ்ரீ.
0: மதுஸ்ரீ, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? மனோஜ் கோத்தாரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்?
7: வில்வித்தை.
0: பில்லியர்ட்ஸ் விளையாட்டுடன் தொடர்பு கூடியவர். நன்றிங்கம்மா. இணைப்பில் நீங்கள்

0: நேயர் வருக, வணக்கம். வணக்கம், நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக வளம் பெறுகிறது. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம், பாளையம் பேசுறேன்.
0: ஐயா, உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
1: பாளையம்புதூர்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: மூணு கேள்வி.
0: உலக வில்வித்தை பாரா தொடரில் தனிநபர் பதக்கம் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? உலக வில்வித்தை பாரா தொடரில் சீத்தல் தேவி அப்படின்றது சரியான பதில். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: சார் வணக்கம். சார், நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மாவட்டம் தொட்டமடத்தில் இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கய்யா.
2: கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ட்ரை பண்றேன், இன்னைக்குதான்.
0: நன்றிங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உலகக்கோப்பையின் இறுதி போட்டியில வந்து தொடர் நாயகன் விருது பெற்றவர் யாருங்க? அருமையான பதிலுங்க. அடுத்து, T20 ICC சாம்பியன்ஷிப் ஒன் டே 3 தொடர்களையும் வென்ற ஒரே கேப்டன் யாருங்க? அருமையான பதிலுங்க. அடுத்து, T20 போட்டியில முதல் சதம் அடித்த இந்திய வீரர் யாருங்க? அருமையான பதில். வாழ்த்துக்கள். 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லிட்டீங்க. சரிங்க, உங்களுக்கான பரிசு பாடல் வந்து நேரம் குறைவா இருக்கிறதுனால அடுத்த நிகழ்ச்சியில வழங்கலாங்க. நன்றிங்க, இனிப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. நேர்களே, நாம் இதுவரை நிறைய விளையாட்டு பற்றின செய்திகளை வந்து சொன்னோம். அதை வந்து அதற்கான பதிலை வந்து நம்ம சொல்லிடலாம். 2026-27 துலீப் கோப்பையை வென்ற அணின்னா கிழக்கு மண்டல அணி. இஷான் கிஷான் தலைமையிலான அணி வந்து சென்னையில் விளையாண்டாங்க. இதில் வந்து அவங்க தான் சாம்பியன் பட்டம் வென்றாங்க. பவுல் ஸ்டில்லிங் அப்படிங்கிற விளையாட்டு வீரர் வந்து கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட விளையாட்டு வீரர். அவர் வந்து அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் 234 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற பெருமையை பெற்றவர் வந்து ஆஸ்திரேலியாவினுடைய மிட்சல் ஸ்டார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா, 2012-16 T20 உலகக்கோப்பையை வென்ற நாடு எதுனா மேற்கிந்திய தீவுகள். டெஸ்ட் போட்டியில் அதிக ரன் எடுத்த வீரர் அப்படின்னா பிரெயின் லாரா. 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எந்த அணி வென்றதுன்னா தென்னாப்பிரிக்கா. 2026 பிஃபா வேர்ல்டு கப் கோல்டன் ஷூ அவார்டு யார் வின் பண்ணாங்கன்னா கிளியன் எம்பாப்வே பிரான்ஸ். இவர் வந்து 10 கோல்கள் அடித்தார் 8 மேட்சில். 2030 பிஃபா வேர்ல்டு கப் எந்தெந்த நாடுகளில் நடைபெறுதுன்னா ஸ்பெயின், போர்ச்சுக்கல், மொராக்கோ இந்த நாடுகளில் நடைபெறுது. அடுத்து, சர் கால்பீட் சோபர்ஸ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியை உடன் தொடர்புடையவர். மனோஜ் கோத்தாரி அப்படின்றவர் வந்து பிளேயர்ஸ் விளையாட்டுடன் தொடர்பு கொண்டவர். கிரான்ஸ் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்னா ஆர்க் பிரக்யானந்தா. உலக வில்வித்தை பாரா தொடரில் முதல் தனிநபர் தங்கப்பதக்கம் வென்றவர் வந்து சீத்தல் தேவி. 2027 நடைபெறும் முதல் ICC மகளிர் சாம்பியன் டிராபியை நடத்தக்கூடிய நாடு வந்து ஸ்ரீலங்கா. 2026 T20 மகளிர் உலகக்கோப்பை வென்ற நாடு வந்து ஆஸ்திரேலியா. நேரிலே இளந்தென்றல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன நேயர்களுக்கு நன்றிகள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர்.
3: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi calls for greater industry participation in emerging technologies to make India an early leader. Leading global CEOs at Semiconductor Roundtable express confidence in India's potential. Union Cabinet approves hike in

0: பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
2: இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஊட்டச்சத்து இயக்கம் தொடங்கி கிட்டத்தட்ட 9வது ஆண்டாக வந்து இந்த இயக்கம் வந்து கொண்டாடப்படுது. இந்த மாதம் கடைபிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் சார் வாழ்க்கைக்கு?
1: எல்லாருக்குமே ஊட்டச்சத்துங்கிறது ஒரு குறைபாடு இருக்கிறது. அது பல்வேறு தரப்பினருடைய பாதிப்புகளை வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டு வரோம். குறிப்பாக இந்த ஊட்டச்சத்து மாதம் அல்லது ஊட்டச்சத்துக்கான முக்கியத்துவம் யாருக்குன்னா, குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு. இதை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்கிறோம். இந்தியாவில் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம குறிப்பாக சொல்கிறோம். அதாவது என்னென்னா, பெண்கள், அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நிறைய இடங்களில் இதை பார்க்க முடியும், போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் அவர்களுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து எந்த விதமான சத்துமே இல்லாமல் அவங்க வந்து மிக மிக மிக ஒல்லியாகவும் வந்து ஒரு ஆரோக்கியம் மற்றும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நாம் வந்து பார்த்துருப்போம். குறிப்பாக நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுடைய ஒரு வறுமையை காட்டணும் அப்படின்னு நினச்சா முதல்ல இந்த மாதிரியான ஒன்றுமே உடம்புல சத்தே இல்லாத பெண்களை தான், குழந்தைகளை தான் காமிப்பாங்க. இது வந்து காட்சி பொருளாகவே நீங்கள் வந்து மேலை ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அவலம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அவலத்தை போக்கணும், இது வந்து கிடையாது, இப்படி கிடையாது. உண்மையாகவே நாம் வந்து நம்முடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்குமான போதுமான ஊட்டச்சத்து உணவுகளை வழங்க வேண்டும். அதை ஒரு இயக்கமாகத்தான் நமது அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக அதை வந்து முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. அப்போ இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், இது வந்து சவுத்துலலாம் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம தென்னக மாநிலங்கள்லாம் வந்து நம்ம இயல்பாகவே நம்ம வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதனால் இந்த ஊட்டச்சத்து சிக்கல்கள் வந்து பெரும்பாலும் நம்ம இங்கே சந்திக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் வடக்கு வடகிழக்கு மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா இது இன்னும் சிக்கல் இருக்குது. ஏன்னா இது வறுமையோடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா போதுமான வேலைவாய்ப்பு இன்மை, அப்போ இயல்பாகவே நீங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளில் வந்து பற்றாக்குறை. அதுலேயும் பார்த்திங்கன்னா திருப்பி ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது, வீட்டு ஆண்களுக்கு அதிகமாக கொடுப்பது, பெண்களுக்கு அதிகமாக கிடைக்காது, பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்காது, இதெல்லாம் சேர்ந்து ப்ளஸ் அவங்களுடைய இயற்கையாகவே இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வந்து வரும்போது அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனாலேயே ஏராளமான துணை பிரச்சனைகள் வந்து உடல்நலக் கோளாறுகள் வந்து அவங்களுக்கெல்லாம் வரும். இந்த மாதிரியான காலில் சரங்கு, இந்த மாதிரி வெள்ளைப்படுதல், இந்த மாதிரியான வெள்ளை
2: குறிப்பாக இந்த ரத்த சோகை பிரச்சனை,
1: ரத்த சோகை இதெல்லாமே வந்து நிறைய ஏற்படுது. இதனால மரணங்களும் வந்து நிறைய ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கு. அப்போது ஒரு அரசாங்கம் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கான அடிப்படைகள் என்னென்னா, உணவு இருக்கிறது, ஆனால் அது ஊட்டச்சத்து மிக்க உணவாக இல்லை. அப்போ அந்த ஊட்டச்சத்து மிக்க உணவை வழங்க வேணும் போது வேறு வேறு செக்டாரில் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்ன பெண்களுக்கான ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக நீங்கள் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பெண் குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஸ்கூல் வழியாகவோ இல்லை அங்கன்வாடி வழியாகவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அப்போது எங்கெங்கெல்லாம் அதை டெலிவர் பண்ண முடியும், எப்படிலாம் டெலிவர் பண்ண முடியும், அந்த டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோடு பண்ணி என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்க முடியும் என்பதையெல்லாம் ஆலோசித்து தான் இந்த ஒரு முழுசான திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது 10 ஆண்டாக இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் இதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு கருதுகிறது. அதில் தான் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துக்கான முக்கியத்துவமே வருகிறது. அப்போ என்னென்னா இதில் வந்து திருப்பியும் நமக்கு வந்து அந்த ஒரு கவனத்தை குவிப்பதற்கான ஊட்டச்சத்து மிக்க உணவை உண்பதற்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதத்தில் நம்ம வந்து தேசிய அளவில் நம்ம வந்து கொண்டு வரோம். அது வந்து ஒரு நம்முடைய தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதே சமயத்தில் வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அடுத்தடுத்த தலைமுறைகளும் அவர்களுடைய காலத்திலே அவங்களால உழைக்க முடியும், அவர்கள் வந்து உற்பத்திக்கு வந்து ஒத்துழைக்க முடியும். உடம்பே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவர்களால் ஒரு ஆரோக்கியமான வாழவும் முடியாது, அவர்களால் பெரிய உற்பத்தியிலையும் ஈடுபட முடியாது, பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு சொந்த ரீதியாகவும் அவங்க வந்து பாதிப்புகளை சந்திப்பாங்க. இதையெல்லாம் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறது. அவர்கள்தான் இதை வந்து முன்னெடுத்து கொண்டு இப்படிப்பட்ட நல்ல ஒரு சயின்டிஃபிக்காக யோசித்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன வகையில் கொடுக்கணும் அப்படின்லாம் திட்டமிட்டு அவங்க வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டுறாங்க.
2: நிச்சயமாக சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உங்கள் பேஜில் வந்து குறிப்பிட்டீங்க, ஒரு கர்ப்பிணி தாய்மாரோ இல்லை வந்து வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோ இல்லை சின்ன பிள்ளைங்களோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களோ இவங்கெல்லாம் தான் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆளாகக்கூடிய தரப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இவங்களுடைய நலனுக்காக இந்த இயக்கம் வாயிலாக மேற்கு

0: கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்ன சார்?
1: என்னென்னா, நீங்கள் வந்து அங்கன்வாடிஸ் தாங்க இதுக்கு ஒரு மைய புள்ளியாக இருக்காது. அது அப்போ அந்த அங்கன்வாடிஸில் வந்து என்ன விதமான உணவுகள் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து, இப்போ பார்த்திங்கன்னா மில்லட்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ்ஷான வந்து காய்கறிகள், பக்கத்துலேயே விளையக்கூடிய காய்கறிகள், அந்த மாதிரி காய்கறிகளை வாங்கி அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்கான வழிமுறை என்ன, அதை வந்து இன்னும் சூடா சமைச்சு போட்டு
0: இந்த ஆண்டுக்கான மைய கருத்தே அதான்.
1: ஆமாம் ஆமாம். அப்போது அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னென்னா, இது வந்து அந்த லோக்கலில் வந்து இப்போ நீங்கள் நிறைய குடும்பங்கள், ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் நார்த் இந்தியாவில் நீங்கள் வந்து குக்கிங்கில் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பண்ணின சப்பாத்தியை சாப்பிட்றதோ இல்லை வந்து ஏற்கனவே ஸ்டோர் ஆன விஷயங்களை சாப்பிட்றது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பண்ணுறது, இதெல்லாம் பெரும்பாலும் குறைவாக இருக்கும் போல இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயத்தில் திருப்பி திருப்பி அவங்க வந்து உள்ளூரில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை மட்டும் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பசுமையான காய்கறிகள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் தான் ஊட்டச்சத்து மிக்கதாக

0: வழிமுறை என்ன, அதை வந்து இன்னும் சூடாக சமைச்சு போட்டு
1: இந்த ஆண்டுக்கான மைய கருத்தே அதான்
0: நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அப்போது அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னென்னா, இது வந்து அந்த லோக்கலில் வந்து இப்போ நீங்கள் நிறைய குடும்பங்கள், ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் நார்த் இந்தியாவில் நீங்கள் வந்து குக்கிங்கில் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பண்ணின சப்பாத்தியை சாப்பிட்றதோ இல்லை வந்து ஏற்கனவே ஸ்டோர் ஆன விஷயங்களை சாப்பிட்றது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பண்ணுறது, இதெல்லாம் பெரும்பாலும் குறைவாக இருக்கும் போல இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயத்தில் திருப்பி திருப்பி அவங்க வந்து உள்ளூரில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை மட்டும் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பசுமையான காய்கறிகள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் தான் ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்க முடியும். அப்போது அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்தே ஆரம்பித்து அவங்க லோக்கலில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் வந்து எங்கே அவங்களுடைய அங்கன்வாடிஸ்னால் அதுதான் வந்து அங்கே குழந்தைகள் போய் சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரியான ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸு, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து கொண்டு போய் அவங்களுக்கான உணவு தேவைகளை கொடுக்க முடியுமோ அதே ஆரோக்கியமாக கொடுக்கறதுக்கும், அதே சமயத்தில் கர்ப்பிணி தாயாராக இருந்தால் அது குழந்தை பிறக்கிறது முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து குழந்தை பிறந்த பிற்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது முறையாக அவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து அவர்களை வந்து ஆரோக்கியமான, அவங்களையும் ஆரோக்கியமாக வச்சு குழந்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி தான். இப்போது இது என்னென்னா, இந்த ஹோல் முயற்சியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடிஸை மையப்படுத்தி தான் இருக்குது. அந்த அங்கன்வாடிஸ் தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு, ஏன்னா ஃபிசிக்கலாக அங்கே தான் போய் வராங்க எல்லாரும் போது, அந்த ஃபிசிக்கலாக அந்த இடத்துல அவங்கள கொடுத்து அவங்கள தயார்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை பண்ணி அங்கேயே தான் இந்த மெடிக்கல் ஹெல்ப்பையும் கூட வச்சு இந்த மாதிரி சிஸ்டர்ஸையும் போட்டு அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்றதை சொல்லி கொடுத்து வீடு வீடும் போய் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்கன்றதையும் வந்து கவனித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய உணவு பழக்கங்கள்லையும் மாறுதல்களை கொண்டு வந்து அதற்கான ஒரு வழிமுறையும், ஏன்னா ஒன்று அவேர்னஸை பில்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான கிடைக்கக்கூடியதை அந்த ஏழை எளிய பெண்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையும் வேணும், அதுக்கான ஒரு ப்ராசஸும் அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இயல்பாகவே என்ன ஆகுதுன்னா திருப்பி திருப்பி திருப்பி நாம் வந்து அவங்களுடைய ஒரு அவேர்னஸை பில்ட் பண்ண வேண்டியதுதான் முதல் அவசியமாக இருக்குது. அதுக்கு ஒரு நோடல் சென்டராக தான் இந்த அங்கன்வாடிஸ் எல்லாம் செயல்பட்டு வருகிறது.
1: நிச்சயமாக சார், நாட்டின் எதிர்காலத்தில் வந்து கட்டமைக்கிறதுல வந்து இளையோர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய அரசினுடைய கொள்கையாக இருக்குது. அப்படிப்பட்ட இளையோர் ஒரு சிறந்த எதிர்காலம் வந்து உருவாகணும் அப்படின்னும் போது அவங்க ஆரோக்கியமானவர்களாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து குறிப்பிட்டீங்க இந்த ஊட்டச்சு இயக்கத்தில் வந்து அங்கன்வாடிகள் வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து வழங்கிட்டு வராங்கன்னு. இப்போ இந்த சூடான உணவு அங்கன்வாடி வாயிலாக தரக்கூடிய இந்த உணவு அப்படிங்கிறது அந்த 5 வயதுக்குட்பட்ட அந்த சிறார்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்தை வழங்கும் அப்படின்னு சொல்றீங்க சார்?
0: நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஆறிப்போன உணவுலாம் பிடிக்க பிடிக்காதுங்க, அது ஒரு பெரிய சிக்கல். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சுட சுட இருந்ததுன்னா நிறைய குழந்தைகள் வந்து சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலாக அது வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூடாக இருக்குது அப்படிங்கிறதாவே வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகுதுன்னா பல இடங்களில் இந்த ஃப்ரெஷ்ஷான சூடான உணவு கிடைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதையும் மத்திய அரசாங்கம் கவனித்திருக்கிறது என்பது தான் நான் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து இந்த சூடான உணவு தான் இன்றைக்கி வந்து ஒரு மைய கருப்பொருளாகவே எடுத்திருக்கிறாங்க. அப்போது என்னென்னா அப்போது உணவை சமைத்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூடாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னும் போது நிச்சயமாக குழந்தைகள் சாப்பிடுவாங்க. அப்போது என்னென்னா நீங்கள் சூடாக ஆறி போச்சுன்னா நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்காது அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான ஒரு சூடான உணவுகளை சாப்பிடும்போது அவர்களுக்கு நிச்சயமாக உடம்பில் போய் அது ஒட்டும். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தணுன்னாவே அது ஒன்று மனமாகவும் சுவையாகவும் அதே சமயத்தில் சூடாகவும் இருந்தால் தான் அது வந்து வயிற்றுலேயே இறங்கும். அப்போது இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு தேவையை ஒன்று மனதில் யோசித்து தான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டு அண்ட் ஹாட் அண்ட் டிசர்ட் ஃபுட் அப்படின்லாம் இன்றைக்கி கொண்டு வராங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய இன்டேக்கை சாப்பிட்ற அளவை வந்து கண்டிப்பாக உயர்த்தும். அப்போ சாப்பிட்ற அளவு உயரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஊட்டச்சத்து என்பதும் கூடவே சேர்ந்து உள்ளே போகும்பொழுது இயல்பாகவே அவருடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும். அவர்கள் தங்களாக வந்து இன்னும் கொஞ்சம் வளமாக வைத்துக் கொள்வார்கள். அப்போ இயல்பாகவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து அது நிச்சயமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பது உண்மைதான். அதில் தான் இதனால் இருந்ததில் இந்த வருஷம் இந்த ஃபோக்கஸை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு. அந்த ஒரு ஹீட் ஃபுட்டு வெப்பப்படுத்தப்பட்ட உணவை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மையப்பொருளாக வச்சுருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு வழிமுறை தான் அது. ஆக்சுவலாக
1: நிச்சயமாக சார், நீங்கள் உங்களுடைய பேச்சின் வாயிலாக வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா சுகாதார பணியாளர்களுடைய துணையோட இந்த ஊட்டச்சத்து உணவு வந்து சரியான முறையில் வழங்கப்படுது அப்படின்னு. இப்போது இந்த அங்கன்வாடி மையங்கள் மூலமாக வந்து மகளிருக்கும் சரி கர்ப்பிணி தாய்மாருக்கும் சரி, பேறுகாலம் முடிஞ்சு பிரசவித்த அந்த தாய்மாருக்கும் சரி, ஒரு முறையான ஊட்டச்சத்தான உணவு வந்து வழங்குறத இந்த சுகாதார பணியாளர்கள் எந்த அளவுக்கு அங்கன்வாடி மையங்களுக்கு

0: உதவிகரமாக இருக்காங்க அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, அந்த வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கன்வாடி மையங்களில் வந்து அந்த சத்து மாவெல்லாம் வந்து தருவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது சார்?
1: ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் வந்து விழிப்புணர்வு தாங்க. இப்போ என்ன சாப்பிட்ணுன்னு தெரியும், ஆனால் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு சிக்கல். அந்த அளவுக்கு போதுமையான ஒரு அதை வாங்கி சாப்பிட்றதுக்கான வசதி இல்லைங்கிறது ஒரு சிக்கல். இன்னொரு செட்டு வந்து அது என்ன சாப்பிட்ணுன்னே தெரியாது ஆக்சுவலாக. அப்போ இந்த வயசுக்கு ஏற்ப என்ன சாப்பிட்ணும், இப்போ நம்ம தென்னிந்தியாவில் குறிப்பாலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தை வளரும் போதே 3வது மாதம் இது சாப்பிட்ணும், 5வது மாதம் இது சாப்பிட்ணும், 8வது மாதம் சாதத்தை பிசைஞ்சு குழந்தைக்கு கொடுக்கணும், இல்லைனா உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து குடும்பங்களுக்குள்ளேயே இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பழகியிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், வீட்டில் இருக்க மூத்தோர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது படிப்படியாக குழந்தைக்கு என்னென்ன உணவுகளை கொடுத்தா அது வந்து ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிறது, 2 வயசில் என்ன, 3 வயசில் என்ன, 5 வயசில் என்ன, எப்படி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிப்படியாக உணவுகளை அறிமுகப்படுத்துவதற்கெல்லாம் நம்ம வந்து ஒரு குடும்பத்திலேயே அந்த நாலெட்ஜ் இருக்குது. ஆனால் பல வட இந்திய குடும்பங்களில், பல குடும்பங்கள் அந்த மாதிரியான ஒரு நாலெட்ஜே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிப்படையில் சப்பாத்தியும், அடிப்படையால் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிழங்கு, இதெல்லாம் தான் அவங்க வந்து, ஏன்னா அதுதான் அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய
0: ஒரு சரிவிகித உணவு கிடைக்கல.
1: சரிவிகித உணவு கிடைக்கலங்கிறது ஒன்று, சரிவிகித உணவை பற்றி அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை. எது சரிவிகித உணவு, இது எது அதிகமாக இருக்குது, இப்போ கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது, இந்த இடத்துல புரதம் இல்லை, இந்த இடத்துல வந்து நீங்கள் பால் இல்லை, கொழுப்பு இல்லை, பால் இல்லை, இது மாதிரிலாம் ஏதோ ஒன்று இல்லை. அப்போது என்ன, அது எதோ எல்லாமே சரிவிகிதமாக இருந்தால் தான் குழந்தைகளோ பெண்களோ நல்லபடியாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும்.
0: சரிவிகித உணவு, ஊட்டச்சத்தின் அவசியம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
3: எதே? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
4: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
5: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மழை. அதற்கு முன் சிறு விளம்பர இடைவேளை.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.
3: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி.

யாரும் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

இதய அறைகளில் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மழை.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை நடைபெறுகிறது. அன்புடன் எல் கே செங்கதிர், தேவா கண் மருத்துவமனை, நல்லம்பள்ளி.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 10 மணி. நிலா மகள் விழித்திருக்கும் நிசத்தமான இரவு. நாளும் உழைத்து களைத்து ஓய்வெடுக்கும் நல் உள்ளங்களுக்கு அருமருந்தாய் வருகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக. நேர்களே, நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேயர்கள் 043-42 என்ற முன்னிணைப்புடன், 24-40-30 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-81-10-25 என்ற

0: நிலோ தொடர்பு கொள்ளலாம். மற்ற வழக்கமான நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நேயர்களே, நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: புஷ்பா பேசுறேன்.
0: புஷ்பா, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வழங்கலாம்?
1: பாடல் தாமரை பூ.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் இதோ. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
1: தேங்க்யூ.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.
3: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளைகளுடன், சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
4: சைபால் முகத்தில் பருவார் சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: கேட்க தவறாதீர்கள், நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: காதோரம் கவி பாடி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக. நேர்களே, இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பீமகுளம், சிவகுமார் ஐயா.
0: சிவகுமார் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் மிகவும் பிடிக்கும்?
1: ஐயா, தங்க பதக்கத்தின் மேலே பாடல், எங்கள் தங்கம் படத்தில் இருந்து.
0: சரிங்க, நல்ல ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க. இதோ உங்களுக்கான பாடல்.
1: ஓகே, அனைத்து நேரங்களும்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
3: ஆகாஷ்வாணி, தமிழ்நாடு புதுச்சேரி FM ரெயின்போ அலைவரிசைகளில். நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.
6: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 சென்னையில் 2, திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
7: முகத்தில்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: கேட்க தவறாதீர்கள். நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: காற்றலையில் ஓர் வானம்பாடி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம், பாலாகம் மேல் தெருவு, அழகு டைலர். ஐயா
0: சரிங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வழங்கலாம்?
1: படம் வசந்த மாளிகை. எந்த பாடலாம் போடுங்க?
0: நன்றிங்க, உங்களுக்கான பாடல் வருகிறது. நன்றி.
1: நன்றிங்க ஐயா.

0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.
3: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளை, சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: கேட்க தவறாதீர்கள் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: காற்றலையில் ஓர் கானக்குயில் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக. அடுத்து இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் கொடும்பாம்பள்ளியிலிருந்து வேலு பேசுறேன்
0: ஐயா. வேலு ஐயா, உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல் என்னது?
1: ஊட்டி வரை ஒருவிலிருந்து ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அந்த பாட்டு.
0: நன்றிங்க, இது உங்கள் பாடல்.

0: ஆகாஷ் வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார்ஸ் விளக்கு தூண் மதுரை.
3: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளைகளுடன், சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
4: முகத்தில் பருவா சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: கேட்க தவறாதீர்கள் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: காதோடு கவி பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் காத்திருக்கும் தனது விருப்ப பாடலை கேட்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்கயா?
1: முகமது
0: ஆசிப். உங்களுக்கு பிடித்த பாடல்
1: என்னங்க?
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் நன்றி.

0: ஆகாஷ் வாணி தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1,200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார்ஸ் விளக்கு தூண் மதுரை.
3: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளை, சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: கேட்க தவறாதீர்கள், நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: நேர்கள் நிலையத்தில் நேரம் இரவு 10:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த விருப்ப பாடலை கேட்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலநாகரம் ஓம்சட்டி கோயில் பூசாரி கேரளையா.
0: சரிங்கய்யா, உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்னதுங்கய்யா?
1: பாரத விழாக்கு வந்து இந்திய நாடு நம் நாடு.
0: சரிங்கய்யா, நீங்கள் கேட்ட பாடல் இதோ. நன்றி.
1: தேங்க்யூ ஐயா.

0: சிங்கம் லாலாலஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு.

0: தமிழ்நாடு புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ அலைவரிசைகளில் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாச்சியார் மதுரை, மதுரை குமார் மெஸ், மதுரை சென்னை திருச்சி மற்றும் சைபால் சர்வரோக சர்ம நிவாரணி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.
3: மதுரை குமார் மெஸ் மதுரையில் 3 கிளைகளுடன், சென்னையில் 2 கிளைகளுடன், திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: கேட்க தவறாதீர்கள் நாளை காலை மணி 7:30 மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை.

0: காற்றலையில் ஓர் வானம்பாடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 10:39. நேர்களே, சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக தனது விருப்ப பாடலை கேட்க இணைப்பில் காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாணியம்பாடி, திருப்பத்தூர் மாவட்டம். ஜானகி சவுந்தரராஜன்.
0: ஐயா, உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
1: ராஜராஜ சோழன் படத்தில் தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்க.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் இதோ. நன்றி.
1: நன்றிங்க ஐயா.

0: வானலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. தனது விருப்ப பாடலை கேட்க ஆவலாக காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் ஆசிரமம் அடுத்த பூரிய மாநிலம் வீரமணி.
0: வீரமணி, உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்னங்கய்யா?
1: அன்பு வழி படத்துல இருந்து தங்கமே தங்கம் வந்து பாட்டு.
0: நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.
1: நன்றி.
0: நன்றிங்க.

தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆயன் தக்காளி பழமே ஆ தங்கமே தங்கம்.

0: இந்த வெங்காயம் முகமே, ஓஹோ ஏன் வெங்காயம் முகமே.
1: அரைக்கீரை, சிறுக்கீரை, அகத்திக்கீரை, சுக்காங்கீரை, புளிக்கீரை, புதினாக்கீரை, பொன்னாங்கண்ணிக்கீரையா,
0: முக்காலனால் வீசி விட்டா முள்ளங்கி வருமே, முக்காலனால் வீசி விட்டா முள்ளங்கி வருமே, உங்க

நல்ல முத்து வெண்டக்கா மூளைய கொடுக்க பிஏ மாறினா பிஏ மாறினா ஆஹா தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆஹா

சேப்பங்கிழங்கு வள்ளிக்கிழங்கு இளச்சமேனிக்கு ஆஹா செவந்திருக்கும் கோவை பழம் அசட்டு முகத்துக்கு ஐயே அசட்டு முகத்துக்கு ஆஹா தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆஹா ஏன் தக்காளி பழமே.

0: ஏழில் நிலையத்தில் நேரம் 10:47. நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. தனது விருப்ப பாடலை கேட்க அவளுடன் காத்திருக்கும் நேயரை இணைப்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: அறிவிப்பாளர் சகோதரர் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம். நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகில் கனகநாச்சியம்மன் கோயில்.
0: சரிங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வழங்கலாம்?
1: ஆமா, முக்கா முத்து மஞ்சளா அவர்கள் இணைந்து நடித்த படம் பூக்காரி. அந்த படத்திலிருந்து 30 பைசா 3 மலம், அந்த படத்தை தாருங்களேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: யாருங்கிறது பேசுறீங்கயா?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கோணாப்பட்டு பம்பை குமார்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான பாடல் சொல்லுங்கய்யா.
1: அன்னையா ஆணையம் படத்துல பாடல்.
0: சரிங்க, நன்றிங்க. உங்களுக்கான பாடல்
1: ஓகே.

0: காற்றலையில் கவிப்பாடி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.

0: இசையால் இதயத்தை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் இரவு 10:55. நேர்களை நாம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக தனது விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் அடுத்த நேயரை இணைப்போம். வருக, வணக்கம். மூக்குனூர் ஜெயராமன் ஐயா, உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்னங்கய்யா?
1: எனக்கு மிகவும் பிடித்த பாடல் சிஎம்எஸ் பாடல் தான். அதுல ஒரு பாடல் வந்து பட்டம் பறக்கட்டும் படத்துல, எல்லோரும் மன்னர்களே அந்த பாடல் கொடுங்க ஐயா, அந்த பாடல் முழுசும் போடுங்க ஐயா.
0: நன்றி ஐயா, நான் உங்களுக்கான பாடல் கொடுக்கறேன். நன்றி,
1: நன்றிங்க ஐயா.
2: எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே, மன்னர்களே, மன்னர்களே, மன்னர்களே, எல்லோரும் மன்னர்களே, ஏழை நாட்டினிலே, சரிதானா தலைவர்களே, நாங்கள் ரோட்டினிலே.

0: சிவகாமியின் செல்வரே, கர்ம வீரரே,
1: எல்லா ஜனங்களும் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் சுதந்திரம் வாங்கினேன். நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக தான் இலவச சொல்லி கொண்டாந்தேன். நான் படிக்கிறதுக்காவா எவன் யோஜனை பண்றான்? இனிமே எல்லாத்துக்கும் நல்லதுதான் நடக்குங்கிறேன். போங்க, ஆகட்டும், பாக்கலாம்.

0: காஞ்சி தலைவனே, எங்கள் அண்ணனே.
1: உன்னைத்தான் தம்பி இந்த நாடு நம்பி தெம்புடன் காத்திருக்கிறது.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் மேல்வட்டம். ரவீந்திரன் ஐயா.
0: ரவீந்திரன் ஐயா, உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்ன பாடலுங்க?
1: பாசம் படத்தில் இருந்து பால் வண்ணம் பருவம் கண்டன ஐயா.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுக்கலாம். நன்றி.
1: நன்றி.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சி நிரல் காலை 6 மணிக்கு குரலோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக எம். ரக்ஸன். காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். தமிழ் செய்திகள், 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே, 7:30 திருச்சி மங்களன் மங்கள், மதுரை குமார் மெஸ் சைபால் மற்றும் நாச்சியார்ஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீரட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். வர்ணனையாளர்கள் எஸ். ஞானசம்பந்தம், எம். ரமேஷ் ராஜா ஆகியோர். எட்டு மணிக்கு தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணம்.

அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 8:55 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:00 நல்லம்பள்ளி தேவா கண் மருத்துவமனை வழங்கும் ஆலய உலா. லலிகம் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். வர்ணனையாளர்கள் ஜே எஸ் லீல வினோதன் மற்றும் ஜி தமிழ்ச்செல்வி ஆகியோர். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 மருத்துவ மலர். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் பற்றி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்செவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை. 7:10 மாவட்ட செய்திகள். இன்று கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் எம் ஹரிஹரன். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. 8:00 இளந்தென்றல். இன்றைய தலைப்பு சினிமா சினிமா. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசை மழை. 10:00 சுகமான ராகங்கள். கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வரும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நாளைய நிகழ்ச்சி நிரல். நேர்லே காந்திய சிந்தனை. நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகா ஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.